0: தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயரு பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு
1: இருக்கு.
2: முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைத்தளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி.

0: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
1: சந்தர்ப்பம் வரும் என கூறுவதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். தங்களுக்கு தேவையான சந்தர்ப்பங்களை தேடி பெறுபவர்தான் வாழ்வில் முன்னேற்றம் காண்கிறவர் அப்படின்னு சொல்றாரு ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா. நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. துணிச்சல், உற்சாகம், நம்பிக்கை இதெல்லாம் யாருக்கிட்ட இருக்குதோ அவங்களாலதான் சவால்களை சமாளிக்க முடியும், லட்சியத்தை அடைய முடியும். மத்தவங்களுக்கு தைரியம் கொடுக்கும் போது நமக்குள்ளயும் தைரியம் உருவாகும். நம்பிக்கையும் தைரியமும் கொடுக்கறதால குறையாது. ஆக முடியும் அப்படின்னா நாம சந்திக்கக்கூடிய மனிதர்கள் கிட்ட நம்பிக்கையோட ஒரு வார்த்தை சொல்லலாம். தன்னம்பிக்கை அவங்களுக்கு வளர்றதும் இல்லாம அது நம்மளையும் வளர்த்தெடுக்கிறத நம்மளால உணர முடியும். தன்னம்பிக்கை அப்படின்றது ஆள் மனதுல இருந்து உருவாகக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி. தன்னம்பிக்கை இருக்கக்கூடிய நபர்களை பேச்சு, செயல், நடை, உடை, பாவனைகள் மூலமா உடனே கண்டுபிடிச்சிடலாம். தன்னம்பிக்கையோட வாழக்கூடிய மனிதன் தான் தன் வாழ்க்கையின் கடைசி நிமிடம் வரை போராடி வாழ்றாரு. இது என்னால முடியும், இந்த தடைகளை தாண்டிடலாம், இந்த தோல்விகள் கூட வெற்றிகள் தான், இந்த அவமதிப்புகள் எல்லாம் என்ன ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த மாதிரியான எண்ணங்கள் தன்னம்பிக்கையின் அடித்தளத்திலிருந்து உருவானது. தன்னம்பிக்கை தான் ஒரு மனிதனை வாழ வைக்குது. நம்பிக்கை உருவாகும் போதுதான் மனிதர் தன்னுடைய லட்சியங்களுக்கு ஏத்த மாதிரி சாதனைகளை உருவாக்குறாங்க. கம்ப்யூட்டர் பத்தியோ, தொலைக்காட்சி பத்தியோ, வானொலி பெட்டியை பத்தியோ, ஏவுகணை, ஜெட், ஆகாய விமானம் இதெல்லாம் பத்தியோ, விண்ணுக்கு செவ்வாய் கிரகம் சென்று வருவது பற்றியோ, எதுவா இருந்தாலும் சரி, அறிவியல் விளக்கம் சொல்லும் போது மனசு அதை கேட்குது, நம்புது. அதே போல ஒவ்வொரு விஷயங்களை நம்பணும். கார், மோட்டார் சைக்கிள், வானொலி, தொலைக்காட்சி பெட்டி, மின் விசிறி இதெல்லாத்தையும் சில சமயங்கள்ல நாமளே பழுது பார்க்க கத்துக்கிறோம். அடிப்படை வசதிகளை நம்பிக்கையோட கத்துக்கிட்டு அந்த கருவியை பழுது பார்த்து இயக்க பயன்படுத்துறோம். ஆனா அதை ஆராய்ச்சி பண்ண நமக்கு நேரம் இல்ல. நம்பிக்கை மூலமா தான் அறநெறியில், நல்வழியில் வாழ்க்கையை இனிமையானதா அமைக்க முடியும். சில நேரங்கள்ல தன்னம்பிக்கை இழந்து போற சூழ்நிலைகள்ல மத்தவங்க நம்மள பத்தி பாராட்டி சொன்ன வார்த்தைகள், எடுத்துக்காட்டுக்கு நம்மளுடைய புத்திசாலித்தனத்திற்காக, உதவிக்காக, நல்ல குணத்திற்காக யாராவது நம்மள பாராட்டி இருக்கலாம். அந்த நேரத்துல அதை நினைவுபடுத்தி பார்க்கும் போது அது நமக்கு உற்சாகத்தை கொடுக்கும். இந்த கதையை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு கோழி தன்னுடைய முட்டைகளை அடை காத்ததான். கோழி முட்டைகள்ல ஒரு பருந்து முட்டையும் வச்சிட்டாங்களாம். குஞ்சுகள் வந்ததுக்கு அப்புறமா பருந்து குஞ்சு கோழி குஞ்சு போல பறக்க முடியாம பருந்துகளை பார்த்ததும் ஓட ஆரம்பிச்சதான். துரத்திட்டு வந்த பருந்துக்கு ஒரே ஆச்சரியம், நம்மளை பார்த்து நம்மளோட இனம் ஏன் ஓடுது அப்படின்னு ஆச்சரியப்பட்டு மறுநாள் அந்த பருந்தை தனியா சந்திச்சதான். நீ ஏன் ஓடுற, என்ன போல நீயும் ஒரு பருந்துதான், உன்னால பறக்க முடியும்னு சொல்லிச்சான். இல்ல இல்ல, நான் கோழி குஞ்சுதான் அப்படின்னு சொல்லிச்சான். நீ என் கூட வா, உன்னோட உருவத்தை நீ முதல்ல பாரு, நீ பருந்தா கோழி அப்படின்றத நீயே முடிவு பண்ணிக்கோன்னு சொல்லி கிணற்றில் தெரியக்கூடிய பிம்பத்தை காமிச்சதான். குஞ்சுக்கு அப்போதுதான் புரிஞ்சதான் தான் ஒரு பருந்து அப்படின்னு. அது மட்டும் இல்லாம பறக்கவும் ஆரம்பிச்சது. ஆக நம்ம எப்படி மாறணும் அப்படின்னு நாம நினைக்கிறோமோ அது போலதான் நம்மளால மாற முடியும். பேரறிஞர் சாக்ரடீஸ் என்ன சொல்றாருன்னா, தன்னம்பிக்கையை கைவிடுவதும் வாழ்க்கையை முடித்துக் கொள்வதும் வெவ்வேறல்ல அப்படின்னு சொல்றாரு. தடைகள், தோல்விகள் இதெல்லாமே வெற்றிக்கும் புகழுக்குமான ஏணிப்படிகள். நம்மளுடைய கடின உழைப்பு நம்மளுடைய திறமைய பெருக்கும், திறமைய நிர்ணயிக்கும். தடைகள் இல்லாத பாதை இல்ல, இடையூறு இல்லாத போராட்டமும் இல்ல. வெற்றிக்கு தேவை விடாமுயற்சி மட்டும்தான். தெளிவான வலிமையான எண்ணங்களை நம்ம மனசுல நுழைய விடுங்க. முடியும் அப்படின்ற எண்ணங்களை திரும்ப திரும்ப நினைக்கிறது மூலமா தன்னம்பிக்கை பிறக்குது. நம்மளுடைய நம்பிக்கைய திரும்ப திரும்ப சிந்திக்கும் போது அது செயலா வடிவெடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: டெய்லி விதவிதமா சாப்பிடணும், அதுவும் கம்மியான பட்ஜெட்ல சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா நீங்க வர வேண்டிய இடம் தி கிறிஸ்பி பிரவுன் என்கேஎஸ் ஃபுட்ஸ். 49 ரூபாயில இருந்தே பர்கர் சாப்பிடலாம். ஒவ்வொரு நாளும் ஆஃபர். திங்கக்கிழமை 2 பர்கர் வாங்கினா 1 பர்கர் ஃப்ரீ. செவ்வாய்க்கிழமை ஸ்ட்ரிப் பக்கெட் வாங்கினா திக் ஷேக் ஃப்ரீ. புதன்கிழமை 8 பீஸ் சிக்கன் பக்கெட் வெறும் 449 ரூபாய். வியாழக்கிழமை எந்த 2 விராப் வாங்கினாலும் 1 விராப் ஃப்ரீ. வெள்ளிக்கிழமை பர்ஃபெக்ட் 2 காம்போ வெறும் 420 ரூபாய். 750 ரூபாய்க்கு மேல ஆர்டர் செஞ்சா ஃப்ரீ ஹோம் டெலிவரி. தி கிறிஸ்பி பிரவுன் என்கேஎஸ் ஃபுட்ஸ், அக்காள் மடம், பாம்பன். ஆர்டருக்கு கால் பண்ணுங்க 8220004636.
1: கல்யாணம், காது குத்து, வழக்காப்பு, பிறந்த நாள், உங்க வீட்டு ஃபங்க்ஷன் ஆ இருந்தாலும் சரி, கார்ப்பரேட் ஈவெண்ட் ஆ இருந்தாலும் சரி, 5 ஸ்டார் ஹோட்டல்ல நடத்தணுமா, அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே 5 ஸ்டார் ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிபிரேஷன், கிராண்ட் செலிபிரேஷன்ஸ்காகவே இருக்க 10 முதல் 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங். வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397790803.
2: ஷர்ட், பைக், கார், ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலம் எல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
3: தென் தமிழ்நாட்டிலேயே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனுஷ் டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000க்கு மேற்பட்ட டிசைன்கள், 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரி உண்டு.
2: அனுஷ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாள் மற்றும் தென்காசி.
4: பாம்பன்,
0: ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
1: இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
6: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நாம் அறியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி இன்னா செய்யாமை, அதிகாரம் 32, குறள் எண் 312. கருத்து இன்னா செய்தவ கண்ணும், மறுத்து இன்னா செய்யாமை மாசற்றார் கோல். ஒருவர் கருவு கொண்டு துன்பம் செய்த போதிலும் அவருக்கு திரும்ப துன்பம் செய்யாதிருத்தலே மாசற்றவரின் கொள்கையாகும். நம்மீது கோபம் கொண்டு தீமை செய்தாலும் பதிலுக்கு தீமை செய்யாதிருப்பது குற்றமற்றவரின் கொள்கை. இந்த ஒரு கருத்தை தான் திருவள்ளுவர் இந்த குறள் வழியா நமக்கு உணர்த்துறாரு. இந்த திருக்குறளுக்கு பொருத்தமான புத்தரின் வாழ்க்கை நிகழ்வு ஒன்ன தெரிஞ்சுக்கலாமா? ஒரு முறை புத்தர் தன்னுடைய சீடர்களோடு நகர்வலம் போயிட்டு இருந்தாராம். அப்போ ஒரு குறிப்பிட்ட மனிதர் புத்தரை தகாத வார்த்தைகளால திட்டிட்டே இருந்தாராம். அவர் எவ்வளவு பொறுமையா போனாலும் இன்னும் அதிகமா திட்டிகிட்டே இருந்தாராம், அதிக சத்தத்தோடு. அப்போ புத்தர் அவரை திரும்பி பார்த்து, அதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாராம். மடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு சீடர் கோபமா கேக்குறாராம், குருவே, உங்களை அப்படி திட்டிட்டு இருக்கும் போது ரொம்ப பொறுமையா அதை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்றீங்களே, எதற்காக இந்த ஒரு வார்த்தையை சொன்னீங்க? அவனை நீங்க திரும்ப திட்டிருக்கலாம், இல்ல எங்கள்கிட்ட சொல்லி இருந்தா கூட அவரை நாங்க கண்டிச்சிருப்போம், அமைதியா வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லும் போது புத்தர் சொன்னாரா, போன வாரம் ஒரு கிராமத்துக்கு போனோம், நமக்கு பரிமாறுறதுக்காக நிறைய பழங்கள் கொண்டு வந்தாங்க, தேவையானதை எடுத்துக்கிட்டு மீதியை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டோம். மறுபடி அவங்க எடுத்துட்டு போன அந்த பழம் யாருக்கு சொந்தம் அப்படின்னு கேட்டாராம். யார் கொண்டு வந்தாங்களோ, யார் எடுத்துட்டு போனாங்களோ அவங்களுக்கு சொந்தமானது. அதே போலதான் அவர் திட்டக்கூடிய அந்த கடுமையான வார்த்தைகள் அவருக்கு சொந்தமானது, அதை நான் எனக்குன்னு எடுத்துக்கல, அதனாலதான் அவரையே வச்சுக்கோங்கன்னு சொன்னேன், நானும் கோபப்படல, நான் சொன்ன வார்த்தைக்கான அர்த்தம் இதுதான் அப்படின்னு சொல்லி முடிச்சாராம். ஆக ஒருவர் கோபம் கொண்டு நமக்கு தீமைகளை செய்தாலும் கூட பதிலுக்கு தீமை செய்யாது இருப்பதுதான் மாசற்றவரின் குற்றமற்றவரின் கொள்கை அப்படின்ற திருவள்ளுவருடைய கருத்து தான் இந்த நிகழ்வுலையும் சொல்லப்பட்டிருக்கு. வள்ளுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: இதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயம் இருக்குதான்னு யோசிக்க வச்ச விஷயம் தான் சிசேரியன்ங்கிற பேரு. சரி, மற்ற அறுவை சிகிச்சைக்கெல்லாம் ஆபரேஷன், சர்ஜரி இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துறோம். ஏன் இந்த சிசேரியன்ங்கிற வார்த்தைய மகப்பேறு அறுவை சிகிச்சைக்கு மட்டும் யூஸ் பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? சரி, தெரிஞ்சுக்கலாம். சுகப்பிரசவம் நடக்க முடியாத சூழல்ல குழந்தைய வெளியெடுக்க தாயோட அடி வயிற்றுல கட் பண்ணி வெளியெடுப்பாங்க. இததான் சிசேரியன் சொல்லுவோம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே இந்த முறை இருந்தாலும் 19 நூற்றாண்டோட இறுதியில தான் மெடிக்கல் டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு அப்புறமா தாய் சேய் ரெண்டு பேரையுமே காப்பாற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் பெரும்பாலும் ஒருத்தரை தான் காப்பாற்ற முடிஞ்சிருக்கு. உதாரணமா கிமு 8 ரோமானிய பேரரசர் தான் நூமா பாம்பிலஸ். இவர் தான் ஒரு சட்டத்தையுமே போட்டிருக்காரு. அந்த சட்டம் என்னன்னா, அந்த காலத்துல சுகப்பிரசவத்துல ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் வரும்போது வயித்துல ஆபரேட் பண்ணி ரெண்டு பேரையுமே காப்பாத்த அவ்வளவு டெக்னாலஜி எல்லாம் கிடையாது. அப்போ தாயோ இல்ல வயித்துல இருக்கிற குழந்தையோ இறந்து போனா கூட அத சிசேரியன் பண்ணி வெளியெடுத்து அவங்கள தனித்தனியா தான் புதைக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தையுமே கொண்டு வந்தாரு. அந்த ரோமானிய பேரரசர் கொண்டு வந்த சட்டத்தோட பேர் தான் லெக்ஸ் சிசேரா. இந்த வார்த்தை லெத்தின் மொழியில உள்ள சிடேரா அப்படின்ற வார்த்தையில இருந்து எடுக்கப்பட்டதாம். இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெட்டுன்னு அர்த்தமா. இப்படிதான் சிசேரியன்கிற வார்த்தையும் வந்திருக்கும் அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அதே சமயம் நூமா பாம்பிலஸ்க்கு அப்புறமா வந்த பேரரசர் தான் ஜூலியஸ் சீசர். இவர் தான் முதல் அறுவை சிகிச்சை செஞ்சு பிறந்த குழந்தை அப்படின்னு இவருடைய பெயர்ல இருந்துதான் சிசேரியன்கிற வார்த்தை வந்திருக்கும் அப்படின்ற கதைகளை வரலாற்று ஆய்வாளர்கள் மறுக்கிறாங்க. மொத்தத்துல சிசேரியன்கிற வார்த்தை ரோமானிய பேரரசர் கொண்டு வந்த ஒரு சட்டத்தோட பெயர் தான்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
2: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. ஐரோப்பா கண்டத்தில் ஹாலந்து எனும் நாடு கடல் மட்டத்தை விட தாழ்வாக இருக்கும். எனவே கடல் நீர் உள்ளே புகுந்துவிடக் கூடாது என்பதற்காக உயரமான மதில் சுவரை அந்த கடற்கரை மக்கள் கட்டியிருந்தார்கள். அந்த கடற்கரை கிராமத்தில் பீட்டர் எனும் சிறுவன் தன்னுடைய தாய் தந்தையோடு மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருந்தான். இந்த பீட்டருடைய அம்மா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒவ்வொரு நாளும் கொஞ்ச ரொட்டி துண்டுகளை ஒரு முதியவருக்கு கொடுத்து அனுப்புவாங்க. அந்த முதியவர் வாழக்கூடிய வீடு எங்க இருக்கும் அப்படின்னா, இந்த மதில் சுவரை கடந்து இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். ஒவ்வொரு நாளும் கொடுத்துட்டு வர்றது இந்த பீட்டருடைய வழக்கம். ஒரு நாள் மாலை நேரம் அந்த முதியவருக்கான ரொட்டி துண்டுகளை கொடுத்து விடுறாங்க. கொடுத்துட்டு திரும்ப வரும்போது பீட்டர் இந்த மதில் சுவரை கொஞ்சம் கவனமா பாக்குறான். ஒரு ஓரத்தில் சிறிய துவாரம் வழியாக கடல் நீர் வேகமாக வந்து கொண்டே இருந்தது. ஒருவேளை ஊருக்குள் சென்று யாரையாவது கூட்டி வந்து விடலாமா? அல்லது அதற்குள் இந்த சிறிய துவாரம் பெரிய துவாரமாக மாறிவிட்டால், அந்த பெரிய துவாரத்தின் வழியாக சுவர் இடிந்து விட்டால் ஊருக்கு ஏதாவது ஆபத்து வந்து விடுமே அப்படின்ற எண்ணத்துல பீட்டர் என்ன பண்ணா தெரியுமா? தன்னுடைய கைகளை வைத்து அந்த துவாரத்தை அழுத்தி பிடித்தான். உடனே என்ன ஆயிடுச்சு, அந்த கடல் நீர் உள்ளே வர்றது நின்னு போயிடுச்சு. அந்த வழியா யாராவது உதவிக்கு வருவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தான். மாலை நேரம் அப்படின்றதால யாருமே வரவே இல்லை. ரொட்டி துண்டுகள் கொண்டு போன தன்னுடைய மகன் இன்னும் வீட்டுக்கு வராததால தன்னுடைய வீட்டு வாசலையே வழிமேல் விழி வைத்து பார்த்துட்டு இருந்தாங்க அந்த அம்மா. இப்போ இரவு நேரம் ஆயிடுச்சு. குளிரும் பனியும் அவனுடைய கை கால்கள் எல்லாம் விரைக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா அவனுடைய மனசுல ஒரே ஒரு எண்ணம், என்ன சூழல் வந்தாலும் சரி நம்மளுடைய கைகளை இந்த இடத்தை விட்டு அசைக்க கூடாது அப்படின்ற எண்ணத்துல அந்த துவாரத்தை விட்டு அந்த சின்னஞ்சிறு கைகளை அவன் எடுக்கவே இல்லை. மகன் வீட்டுக்கு வராததால அந்த அம்மாவும் இரவு முழுவதும் தூங்கவே இல்லை. காலையில அந்த வழியே போன ஒரு சிலர் ஒரு சிறுவன் அந்த இடத்தில் மதில் சுவரின் மேல் கைகளை வைத்து மயங்கி இருப்பதை பாக்குறாங்க. உடனே அவனை தூக்கும் போதுதான் கவனிக்கிறாங்க அதன் வழியா தண்ணீர் வந்துட்டு இருக்கு. உடனே அந்த மதில் சுவரை பாதுகாக்க முயற்சிகளை எடுத்துட்டு அதே நேரத்துல இந்த பீட்டரை அவனுடைய அம்மா கிட்ட தூக்கிட்டு வராங்க. தன்னுடைய குழந்தை மயங்கி நிலையில வந்ததால அந்த அம்மா பதறிட்டாங்க. அதுக்கப்புறமா அவனுக்கும் முதலுதவி கொடுத்து அவனை சரி பண்ணிட்டாங்க. அப்போதான் அந்த பெரியவர் சொன்னாரு, உன்னுடைய மகன் சாதாரண காரியம் பண்ணலம்மா, இந்த மொத்த ஊரையும் அவன் தான் இன்னைக்கு காப்பாத்திருக்கான், அவனை கடவுள் காப்பாத்திட்டாரு, ஒன்னும் பயப்படாத அப்படின்னு சொல்லி அவனுக்கு பாராட்டுகளையும் அந்த அம்மாவுக்கு ஆறுதலையும் சொன்னாங்களாம். இந்த செய்தி நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? காலம் தவறாமல் காரியம் ஆற்றுவது ஓடும் செல்வத்தை ஓடாமல் கட்டக்கூடிய கயிறு போன்றது. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே? அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணி கரண்ட் போகுது, அதானே? அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே?
2: அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: எப்பா நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பு பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்புப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையசன் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாலா மாலா இந்த மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன்தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுர காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுர காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
5: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்னைக்கான கதை பகுதியில ஒரு பழமையான கதையை தெரிஞ்சுக்கலாம். இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர் திருத்தக்க தேவர் என்னும் அரசர். தொண்டை நாட்டின் கனகபுரத்தை ஆட்சி செய்து வந்தவர். வீரத்திற்கும் துணிச்சலுக்கும் பேர் பெற்ற மன்னர். இவருக்கு மொத்தம் 4 மகன்கள், பரணர், மதிதையன், சாலங்கராயன், குமரேசர். ஒரு முறை போருக்கு சென்ற போது கொங்கு நாட்டின் பொன்னோடை என்னும் நகரத்தை கைப்பற்றி விட்டார். இப்போ இந்த நாட்டை தன்னுடைய புதல்வர்கள் ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கணும் இல்லையா? இவருக்கு குமரேசரை ரொம்பவே பிடிக்கும். என்ன அப்படின்னா, இடம் பொருள் காலம் அறிந்து செயல்படக்கூடிய ஒரு சிறந்த மகன். ஆனாலும் ஏதாவது ஒரு மகனிடம் குறிப்பிட்டு ஒப்படைத்தால் மற்றவர்கள் வருத்தப்படுவார்கள் இல்லையா? அதனால என்ன பண்றாரு, அவங்க 4 பேருக்கும் போட்டி ஒண்ணு அறிவிக்கிறாரு. அந்த போட்டியில யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த பொறுப்பை கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டாரு. அந்த போட்டி என்ன அப்படின்னா, யாருமே சொல்ல முடியாத ஏமாங்கத நாட்டின் மலை உச்சியை அடைந்து தன்னுடைய நாட்டிற்கு யார் முதலில் திரும்புகிறார்களோ அவர்களுக்கே அரசாட்சி அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ அந்த ஏமாங்கத நாட்டின் அந்த மலை உச்சி எப்படி இருக்கும்னா, 6 மாதம் கடுமையான பனிப்பொழிவு இருக்கும், 1-6 மாதம் மிதமான பனிப்பொழிவு இருக்கும். அந்த விவரத்தை எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தாங்க இந்த 4 இளவரசர்களும். இப்போ 4 பேரும் ஒன்னாவே போட்டிக்கு கிளம்பிட்டாங்க. மலை உச்சியின் பாதி தூரத்தை அடைஞ்சதுமே ஒரு பெரிய குகை ஒண்ணு வருது. அப்போதான் குமரேசர் சொல்றாரு, நாம எல்லாரும் இதுல ஓய்வு எடுக்கலாம், கடுமையான பனிப்பொழிவு காலங்கள் முடியட்டும், அதுக்கப்புறமா நம்ம போய்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீ ஆட்சியை கைப்பற்றணும் அப்படின்னு எங்களை தாமதப்படுத்துற, நாங்க சீக்கிரமா மலை உச்சியை அடைஞ்சு நாங்க திரும்பி ஆட்சியை அடைஞ்சுக்கிறோம், நீ மெதுவாவா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரு பேச்ச கேட்காம கிளம்பி போயிட்டாங்க. இப்போ இந்த கடுமையான பனிப்பொழிவு மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமா குமரேசர் மலை உச்சியை நோக்கி புறப்படுறாரு. போகக்கூடிய வழியில தன்னுடைய சகோதரர்கள் பனியில் உறைந்து கிடப்பதை பார்த்து ரொம்பவே வருத்தப்படுறாரு. மலை உச்சி அடைந்து நடந்ததையெல்லாம் தன்னுடைய தந்தை கிட்ட சொல்றாரு. அவங்களுடைய அந்த அவசரத்தால், பொறுமை இல்லாததால், காலமறிந்து செயல்படாத குணத்தால் தங்களது வாழ்வை இழந்து விடுவார்கள் அப்படின்றத அரசர் நினைச்சு கூட பார்க்கல. அவரும் வருத்தப்படுறாரு. அதுக்கப்புறமா பொறுப்போடு நடந்துகிட்ட தன்னுடைய குமரேசன் அப்படின்ற பையன்கிட்ட பொன்னோடை நகரத்தின் ஆட்சியையும் தனக்கு பின் கனகபுரத்தின் ஆட்சியையும் ஒப்படைக்கிறாரு. இந்த கதை நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, காலம் வரும் வரை கொக்கு அசைவில்லாமல் ஒடுங்கி இருக்கும், உரிய காலம் வந்ததும் தனது இரையை குறி தவறாமல் குத்தி பிடிப்பது போல செயலை விரைந்து செய்து முடிக்க வேண்டும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியம் அஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி.
2: சுரேஷே, அப்படியே போய் ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம்.
3: ரமேஷ், வயிறு கலக்குற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினா டாய்லெட் போயிட்டு வந்துடுவேன்.
2: அட வாப்பா, கடத்தருவில் போய் டீயை குடிச்சிட்டு கடற்கரை பக்கமா ஒதுங்கலாம்.
3: தப்பு ரமேஷ், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. 1 கிராம் மனித கழிவுல 1 கோடிக்கு மேல பாக்டீரியாக்களும் வைரஸும் இருக்கு. இதெல்லாம் சுற்றுச்சூழல கலக்கிறதுனால தான் நமக்கெல்லாம் அடிக்கடி நோய்கள் வருது. குழந்தைகளோட வளர்ச்சியும் இதனால பாதிக்கப்படுது. போன மாசம் கூட கடற்கரை பக்கமா விளையாட போன பையனுக்கு 1 வாரம் காய்ச்சல் வந்துச்சுல, அதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான்.
2: ஏ சாரிப்பா, இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேன்.
1: கடற்கரைகள் நம் கழிப்பறைகள் அல்ல. கடற்கரைகளில் மலம் கழிப்பதை தவிர்ப்போம், கடல் வளத்தை காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

மியூசிக் தமிழ் அமெரிக்காவின் மீனவர் பாட்டு வெளியிடுவதில் பெருமிதம் கொள்கிறது கடல் ஒசை FM 90.4 மீனவர்களுக்கான இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு சிறப்பான நல்ல நாள் வந்து தொடங்கிடுச்சு. இன்னைக்கு 12 ஆகஸ்ட் 2026 காலை நேரம் 7:08 ஆயிடுச்சு. நீங்கள் இணைஞ்சிருக்கிறது நம்ம பாம்பன் நேசக்கரங்களா இருக்கட்டளை இனக்கடல் ஓசேஃபம் 90.4 மெழுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேச வந்திருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அப்படியே நம்ம நிகழ்ச்சி வந்து தொடங்கினா இன்றைக்கான வானிலை தகவல் வந்து தெரிஞ்சுக்கலாம். வானிலை அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது தென்மேற்கு திசையிலிருந்து குறைந்தபட்சமாக மணிக்கு 13 கிலோமீட்டர் முதல் அதிகபட்சமாக மணிக்கு 36 கிலோமீட்டர் வரை காற்று வந்து வீசக்கூடும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. மழைக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டால் மழைக்கான வாய்ப்பு பெரிய அளவில் இன்றைக்கும் வந்து கிடையாது. வெப்பநிலை அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ். இதுதான் இன்றைக்கான வானிலை தகவல். அடுத்து இந்த வானிலை தகவலை தொடர்ந்து இன்றைக்கி இந்த காற்று அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது இந்த சாயங்கால நேரத்தில் இரவு நேரத்தில் நல்ல ஒரு பலமான காற்று வந்து அடிச்சிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கடலுக்கு போவாங்க, கடலுக்கு போகக்கூடிய அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அது இந்த ஒரு வாரம் அப்படிங்கிறதே வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் வந்திருக்கு. நிறைய பேர் வந்து கடலுக்கு போக ஆள் இல்லாமல் போட் ஓனர்ஸ் வந்து நிறைய பேர் தேடிட்டுருக்கலாம் இல்லையா, அந்த லேபராக வந்து மீனவர்களை வந்து தேடிட்டே இருக்காங்க. நிறைய பேர் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு யார் யார் இருக்காங்களோ கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி வந்து கடலுக்கு போயிட்டுருக்காங்க. அதுக்கான காரணம் நிறைய பேர் அந்த காமநாயக கம்பட்டி திருவிழாவிற்கு வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. நடந்து போகக்கூடிய அந்த பக்தர்கள் அனைவருக்கும் சிறப்பாக வந்து போயிட்டுட்டும் பத்திரமாக வந்து நடந்து போட்டும். நிறைய பேர் சாலைகளில் நடந்து போவாங்க. அது மாதிரி பத்திரமாக கோயிலுக்கு போயிட்டு நல்லா சாமி கும்பிட்டு வரட்டும். இன்றைக்கி தான் நிறைய பேர் வந்து கிளம்புவாங்க. இன்றைக்கி நாளைக்கு வந்து மோஸ்ட்லி எக்கச்சக்கமான பேர் நம்ம ஊர்லேருந்து கிளம்புவாங்க. எல்லோரும் பத்திரமாக போயிட்டு நல்லா சாமி கும்பிட்டு திரும்பிவாங்க. இப்போ அடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: முன்னேற்றத்திற்கான வானொலி

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: அள்ளி வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

அப்படின்னு சொல்லிவிட்டு. இந்த புத்தகம் வாசிக்கிறது அப்படின்ற ஒரு பழக்கமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு போயிட்டுருக்கு, ரொம்ப தூரத்துக்கு வந்து போயிடுச்சு. அதுக்கு முக்கிய காரணம் நம்மளுக்கு வந்து இந்த புத்தகம் ஒவ்வொரு வரியாக ஒவ்வொரு வார்த்தையாக எழுத்தாக நம்ம வந்து படிக்கிறதை விட்டுட்டு, இப்போ நல்ல வீடியோவை பார்த்தா அதை விட என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும், நல்லா சவுண்டோடு வந்துருக்கும், இதெல்லாம் நல்லா அடுத்தடுத்து அது பிடிக்கலாம் அடுத்து மாற்றிக்கலாம் அந்த மாதிரிலாம் புத்தகத்தில் பண்ண முடியாதனால நம்ம இந்த ஃபோனில் வந்து அடிக்ட் ஆகிறனால புத்தகத்தை கைவிட்டுட்டோம். ஆனாலும் சில பேருக்கு புத்தகம் அப்படிங்கிறது உட்காந்து படித்து அந்த கதைக்குள்ளே போயிட்டு அந்த உலகத்துக்குள்ளே வந்து போயிட்டு வாழ்ந்துட்டு வெளியே வர்றதுங்கிறது ரொம்ப பிடிக்கும். அப்படி உங்களுக்கு புத்தகம் வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்மளுடைய பரமக்குடியில் இருக்கக்கூடிய ராஜா மஹாலில் புத்தக கண்காட்சி மற்றும் விற்பனை வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. இன்னிலேருந்து August 20 வரைக்கும் புத்தக திருவிழா வந்து இருக்க போகுது. அங்கே புத்தகம் படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 4வது புத்தக திருவிழா வந்து துவங்கியிருக்காங்க. மக்கள் நூலகம் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் இணைந்து நடத்துகிற இந்த புத்தக திருவிழாவில் ஒரு வாசகர் விழிப்புணர்வுக்காக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் நீங்கள் யாராவது இந்த பரமக்குடி பக்கம் வந்து போகிறீங்க, இல்லை உங்களுக்கு உண்மையிலே புத்தகம் வாசிக்கணும் அதுக்காக எங்கே வேணால் போவேன் அப்படின்னாலும் நீங்கள் அங்கே போகலாம். எங்கே நடக்கிறது அப்படின்னா ராஜா மஹாலில் வந்து இந்த புத்தகம் நச்சு நடந்துகிட்ருக்கு. காலையில் 9 மணிலேருந்து 9:00 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சாயங்காலம் 6 மணிக்கு மேலே கலை நிகழ்ச்சிகளும் வந்து அங்கே இருக்கும். அதனால் யாராச்சும் பரமக்குடி பக்கம் இருந்து கேட்குறீங்க, இல்லைனா நீங்கள் ஏதாச்சும் வேலையாக பரமக்குடி போனாலும் சரி புத்தகம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா போய் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்போ எடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
1: அனைவரும் தகவல்களோடு விழுப்புப்பாடு, விழுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 7:32 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இன்னைக்கு 12 இன்னைக்கு நம்ம ராமேஸ்வரத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பண்டிகை, ரொம்ப அதிகப்படியான கூட்டம், அதிகப்படியான மக்கள் வந்து வரக்கூடிய ஒரு நாளும் கூட, என்னென்னா ஆடி அமாவாசை. இந்த ஆடி அமாவாசை அப்படிங்கிறது வருஷந்தோறும் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பேசப்படுற ஒரு ஃபங்க்ஷனாக வந்திருக்கும். இன்றைக்கி வந்து சிறப்பு தரிசனமே வந்து இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷலாக யாருக்கும் தரிசனமே வந்து கிடையாது. இன்றைக்கி எல்லா மக்களுக்கும் வந்து பொதுப்படையாவது வந்து இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. அதிக மக்கள் வந்து வர்றதுனால எல்லாம் கொஞ்சம் பார்த்து பார்த்து சீக்கிரம் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கவனமாக நீங்கள் அந்த பக்கம் போனீங்க அப்படின்னா நிறைய கூட்டம் இருக்கும், நெரிசல் நிறையவே வந்துருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வந்து போகிற மாதிரி இருக்கும். அதுவும் இப்போ கூட கொஞ்சம் பரவாயில்ல. கொஞ்சம் 6 மணி அந்த டைம்லனா, நான் ஏற்கனவே போன வருஷம் போனது சொல்கிறேன், நல்லா ஒரு இங்கே பாட்டி ஒருத்தவங்க வந்தாங்க, இந்த மாதிரி ஆடி அமாவாசைக்கு கோயிலுக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நான் கூட்டிகிட்டு போகிறேன். கூட்டிகிட்டு போயிட்டா இங்கே நம்ம அப்துல் கலாம் ஐயா மெமோரியல் வரைக்கும் டிராஃபிக், அது வரைக்கும் வண்டியை டிராஃபிக்காக நிற்குது. என்ன அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு, ராமேஸ்வரம் எங்கே இருக்குது, அப்துல் கலாம் ஐயா மெமோரியல் எங்கே இருக்குது, அவ்வளோ தூரத்துக்கு வந்து டிராஃபிக் வச்சுருந்தாங்க. அது ஏன்னா அதை மெய்யம்பொழி டிப்போவோட வந்து கட் பண்ணிவிட்டு பஸ் எல்லாம் வேறு ரூட்டில் வந்து மாற்றி விட்டாங்க. அதுக்குள்ளே தாண்டி பஸ்ஸே வந்து போகக்கூடாது, மெய்யம்பொழி ரூட்டு கீழே இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அங்கே நிறைய பள்ளிகளில் விடுமுறை அப்படிங்கிறது கேள்விப்பட்டேன். இப்போ இந்த மாதிரி நீங்கள் ராமநாதபுரம் நம்மளோட கோயிலுக்கு வந்து போகிறீங்க, ராமநாத சுவாமி கோயிலுக்கு வந்து போகிறீங்க அப்படின்னா, இங்கே நம்ம ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய எல்லா அஞ்சல் நிலையங்களையும் புனித கங்கை நீரும் வந்து விற்பனை பண்ணுறாங்க. சில பேர் வந்து கோயிலுக்கு வந்து போகும்போது கங்கை தண்ணியும் வந்து இருந்துச்சுன்னா ரெண்டு தண்ணியும் வந்து புனித தண்ணின்னு சொல்கிறனால அது வாங்கிட்டு போக வந்து விருப்பப்படுவாங்க. அப்படி யாராச்சும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா எல்லா அஞ்சல் நிலையங்களும் எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் கங்கை தண்ணீர் வந்து விற்பனை பண்ணுறாங்க. அதனால் அதை நீங்கள் வாங்கிட்டு போய் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இப்போ அடுத்து பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: பத்து ஆண்டுகள் மீனவர்களின் நண்பனாய், பெண்களுக்கு வழிகாட்டியாய், மாணவ மாணவிகளுக்கு கலங்கரை விளக்கமாய் என்றும் எளிய மக்களின் குரலாய் ஒலித்துக் கொண்டிருக்கும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் சாதனைகளை அள்ளிக் கொண்டு வரும் சிறப்பு நேசக்கரங்கள் நிகழ்ச்சி வரும் ஆகஸ்ட் 15 காலை 10 மணிக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 7:40 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ நேற்று வரைக்கும் நம்மளோட தங்கத்தோட விலை எவ்வளோ வந்துருந்துச்சு அப்படின்னு பார்த்தபோது 111,600 ரூபாய்க்கு வந்துருந்துச்சு. வெள்ளி 250 ரூபாய்க்கு வந்து விற்பனை செய்யப்பட்டுச்சு, அதாவது தீயக்கிழமை வரைக்கும். இப்போ நேற்று அப்படியே கொஞ்சம் வந்து மாறிடுச்சு. நம்ம ஊருக்குள்ள நிறைய தங்கத்தோட அந்த ரேட் அப்படிங்கிறது முன்ன பின்ன வந்து போயிட்டு வர்றது சகஜம்தான். இப்போ நேற்று அதே மாதிரி வந்து நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நேற்று ஒரு சவரனுக்கு வந்து விலை வந்து நல்லா வந்து உயர்ந்து 2,400 ரூபாய் காலையிலே வந்து கூடி 114,000 ரூபாய்க்கு வந்து விற்பனை செய்யப்பட்டிருக்கு. அடுத்ததாக 100 ரூபாய் வந்து குறைஞ்சி 113,200 ரூபாய் வந்து விற்பனை வந்து பண்ணப்பட்டிருக்கு. இப்படி நேற்று காலையிலேயும் வந்து தங்கத்தோட விலை வந்து உயர்ந்து அப்புறம் வந்து சாயங்காலம் மீண்டும் வந்து குறைஞ்சி இப்போ நேற்று சாயங்காலம் முடிவில் எவ்வளோ வந்து விற்பனை பண்ணப்படுது அப்படின்னா 113,200 ரூபாய்க்கு வந்து விற்பனை செய்யப்பட்டுருக்கு. இதுதான் இன்றைக்கான தங்க விலை. சரி, பெட்ரோல் டீசல் ஏதாச்சும் மாற்றம் இருக்கும் அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. பெட்ரோல் டீசல் அதே மாதிரி தான் வந்திருக்கு. பெட்ரோல் லிட்டருக்கு 109.50 ரூபாய் இருக்கும். டீசல் லிட்டருக்கு 101.50 ரூபாய் விற்பனை செய்யப்படுது. இதுதான் இன்றைக்கான விலை நிலவரம். அடுத்து இப்போ பாடல் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: அள்ளிட்டு போங்க.
1: ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு.
1: தம்பி கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இதை பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துலதான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவர் பேசினார் சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக்கு சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்திடுவாங்கன்னு சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க பெரிய ஆளுக்க சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 8:01 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்குது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா இன்னைக்கு என்ன தினம் அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது உலக இளைஞர்கள் தினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட உலகத்தில் 15 வயதுலேருந்து 24 வயதுக்குட்பட்ட இளைஞர் இருக்காங்களையா, அவங்களுக்கான ஒரு தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 24 வயசு தாண்டிட்டாவே இளைஞர் இல்லையா அப்படிங்கிறது இப்போதான் எனக்கு யோசிக்குது. அப்படின்னா இளைஞர் காலகட்டத்தின் கடைசி வருஷத்தில் வாழ்ந்துட்டு இருக்கேன், இன்னும் வந்து ஒரு

7-8 மாதம் தான் எனக்கு இளைஞராக வாழ்றதுக்கான ஒரு தகுதியே இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இளைஞர்கள் மொத்தமாக 130 கோடி பேர் வந்திருக்காங்க. இவங்களோட ஒரு முன்னேற்றத்திற்கு அவங்க இளைஞர் வந்து முன்னேறதுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அவங்க வந்து தொழில் அடிப்படையில், பிஸ்னஸ் அடிப்படையில், பொருளாதார அடிப்படையில் உயர்றாங்க அப்படின்னா அவங்களோட சேர்ந்து மொத்த சமுதாயம் வந்து உயரும் அப்படிங்கிறது வந்து நம்பப்படுது. அந்த காலகட்டத்திலேருந்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இளைஞர்கள் அவங்களுக்கு வந்து ஒரு அவங்க போய் சேர்ற பாதையில் நிறைய பேரை வந்து வழிநடத்தி கூப்பிட்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது சொல்லி தெரிவிக்கிறாங்க. அதனால் அந்த அப்படி இருக்கக்கூடிய இளைஞர்களோட ரத்தம் அப்படிங்கிறது நல்லா வந்து வெறியாக இருக்கக்கூடிய அந்த ரத்தம், நல்ல ஒரு வேகம் வந்திருக்கக்கூடிய அந்த ரத்தத்தை ஒழுங்காக வந்து பயன்படுத்தணும். இளைஞர்களை கட்டுக்கோப்பாக வந்து கொண்டு போகணும். அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை, அவங்க ஆசைப்படுற விஷயத்தை நல்ல விஷயங்களாக வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களுக்காக இன்றைக்கி உலக இளைஞர்கள் தினம் அப்படிங்கிறத வந்து கொண்டாடப்படுது. அதனால் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருக்கும் ஒரு வாழ்த்துக்களை வந்து சொல்லிடலாம். இளைஞர்களால் மட்டும்தான் நம்ம சமுதாயம் அப்படிங்கிறது எப்போவுமே வந்து உருமாறி மாறிக்கிட்டே இருக்குது. இளைஞர்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பொறுத்து தான் எல்லாமே வந்து கட்டமைக்கப்படுதுங்கிறது நமக்கு வந்து தெரியும். அதனால் இன்றைக்கி உலக இளைஞர்கள் தினத்துக்கு ஒரு அழகான வாழ்த்துக்கள் வந்து சொல்லிவிட்டு சிறப்பாக வந்து எல்லோரும் வாழ்வோம் உயர்வோம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இப்போ அடுத்த பாய்ஸ் திரைப்படத்துலேருந்து ஒரு சிறப்பான ஒரு பாடல் வந்துட்டு இருக்குது. அந்த பாடலை கேட்டு தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்றுவதற்கான சட்ட திருத்த மசோதாவை மாநிலங்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்யவுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பான அரசினர் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட உள்ளது. வேலூர் உட்பட நாடு முழுவதும் உள்ள கூட்டுறவு நிறுவனங்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்ய பல்வேறு நிலைகளில் குழுக்களை மத்திய அரசு அமைத்துள்ளது. ஆடி அமாவாசையையொட்டி தமிழகம் முழுவதும் முக்கிய நீர்நிலைகளில் ஏராளமானோர் அதிகாலை முதலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்றுவதற்கான சட்ட திருத்த மசோதாவை மாநிலங்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்ய உள்ளார். இந்த மசோதா மக்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்டது. இதையடுத்து மாநிலங்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டு விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இதேபோல் தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக திருத்த மசோதாவும் மாநிலங்களவையில் இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. மக்களவையில் சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் முறைப்படுத்துதல் திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட உள்ளது. வேலூர் உட்பட நாடு முழுவதும் உள்ள கூட்டுறவு நிறுவனங்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்ய பல்வேறு நிலைகளில் குழுக்களை மத்திய அரசு அமைத்துள்ளது. மக்களவையில் நேற்று கேள்வி நேரத்தின்போது மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அளித்த பதிலில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டுறவுத்துறை சார்ந்த செயல்பாடுகளை மாநில மாவட்ட அளவில் திறம்பட ஒருங்கிணைக்கவும் அவற்றை கண்காணிக்கவும் மத்திய கூட்டுறவு அமைச்சகம் தேசிய அளவிலிருந்து மாவட்ட நிலை வரை குழுக்களை அமைத்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கூட்டுறவுத்துறை அமைச்சர் தலைமையில் அமைச்சகங்களுக்கு இடையேயான குழு, துறை செயலாளரின் தலைமையில் தேசிய அளவிலான ஒருங்கிணைப்பு குழு, அந்தந்த மாவட்ட ஆட்சியரின் தலைமையில் மேம்பாட்டுக் குழு என 4 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அந்த பதிலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொகுதி மறுவரையறை தொடர்பான அரசினர் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட உள்ளது. சட்டப்பேரவையில் பொது பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட் மீதான விவாதம் நிறைவடைந்து அத்துறைகளுக்கான அமைச்சர்கள் இன்று பதிலுரை நிகழ்த்தவுள்ளனர். இந்நிலையில் சட்டப்பேரவையில் தொகுதி மறுவரையறையால் எந்த மாநிலமும் பாதிக்கப்படக்கூடாது, தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543 என்ற நிலை தொடர வேண்டும் என வலியுறுத்தி முதலமைச்சர் திரு விஜய் பேரவையில் இன்று தனி தீர்மானம் தாக்கல் செய்யவுள்ளார். உறுப்பினர்களின் உரையைத் தொடர்ந்து இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளது. வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்கு

0: முறை திருத்த மசோதா குறித்து தாவேக அரசு வீண் வதந்திகளை பரப்பக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த மசோதா அனைத்து மதங்களைச் சேர்ந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்களிலும் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் கொண்டுவரப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான மாநில அரசு இதுகுறித்து தனி தீர்மானம் நிறைவேற்றியிருப்பது தேவையற்ற விளம்பரம் என்று அவர் குறை கூறியுள்ளார். இந்த சட்டம் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சியின் போது 1976 கொண்டுவரப்பட்டு பல்வேறு ஆண்டுகளில் திருத்தம் செய்யப்பட்டிருப்பதையும் திரு நயினா நாகேந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னதாக தமிழக சட்டப்பேரவையில் நேற்று வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதாவை தற்போதைய வடிவில் இருந்து திரும்பப் பெறுமாறு மத்திய அரசை வலியுறுத்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான TNPSC-யின் குரூப் 2 மற்றும் 2A முதல்நிலை தேர்வுகள் வரும் நவம்பர் 1 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வர்கள் அடுத்த மாதம் 9 வரை இணையவழியில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்றும், தேர்வு கட்டணத்தை UPI மூலமாகவும் செலுத்த வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் TNPSC-யின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: ஆடி அமாவாசையை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு முக்கிய நகரங்களிலும் கோவில்கள் மற்றும் நீர்நிலைகளில் ஏராளமானோர் அதிகாலை முதலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் அதிகாலையில் ஏராளமானோர் அருவியில் புனித நீராடி தர்ப்பணம் செய்து முன்னோர்களை வழிபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் ஆடி அமாவாசை தினமான இன்று ஆயிரக்கணக்கானோர் புனித நீராடி மூதாதையர்களை நினைத்து தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். மேலும் அமாவாசை நாட்களில் நதி, அருவி உள்ளிட்ட நீர்நிலைகளில் புனித நீராடி முன்னோர்களுக்கு எள் மற்றும் நீர் அளித்து தர்ப்பணம் செய்தால் அவர்களின் ஆசி குடும்பத்திற்கு கிடைக்கும் என நம்பிக்கை. அதன் அடிப்படையில் ஆடி அமாவாசை தினமான இன்று குற்றால மெயின் அருவிக்கரையில் அதிகாலை முதலே ஏராளமானோர் குவிந்தனர். அருவியில் புனித நீராடிய பின்னர் தங்களது மூதாதையர்களை நினைத்து வழிபட்டு எள் மற்றும் தண்ணீர் தெளித்து தர்ப்பணம் செய்தனர். ஆடி மற்றும் தை அமாவாசை நாட்களில் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்து வழிபட்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சி, மன நிம்மதி, நோயர் கிடைக்கும் என முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்து வழிபட்டதாகவும் வழிபாட்டாளர்கள் தெரிவித்தனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா சந்தில்.
0: இதேபோல் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் அதிகாலையிலேயே ஏராளமானோர் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: ஆடி அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரத்திற்கு ஏராளமான பக்தர்கள் வருகை தந்தனர். தமிழகம் மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்களில் இருந்தும் வந்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அக்னி தீர்த்த கடையில் நீராடி தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். பின்னர் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயிலில் உள்ள 22 தீர்த்தங்களில் நீண்ட வரிசையில் காத்திருந்து புனித நீராடி அருள்மிகு ராமநாத சுவாமி மற்றும் பர்வதவர்த்தினி அம்பாலை வழிபட்டனர். இன்று மதியம் தங்க கருட வாகனத்தில் ஸ்ரீ ராமர எழுந்தருளி அக்னி தீர்த்தத்தில் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும். ஏராளமான பக்தர்கள் வருகையை தொடர்ந்து ராமேஸ்வரம் நகர்பகுதி, பாமன் பாலம், தனுஷ்கோடி ஆகிய பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ராமேஸ்வரத்திலிருந்து கார்த்திகேயன்.
0: தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சில மாவட்டங்களில் இந்த இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் நிலவும் காற்றழுத்த தாழ்வுப்பாதையின் காரணமாக விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், திருச்சி மாவட்டங்களில் கனமழையும், இதர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழையும் பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். ஓரிரு இடங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இருவரிச் செய்திகள். கொலம்பியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 180 அதிகரித்துள்ளது. தங்கள் நாட்டுக்கு எதிரான தாக்குதலில் வடகொரிய ஏவுகணைகளை ரஷ்யா பயன்படுத்தி வருவதாக யுக்ரைன் அதிபர் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். பருவமழை தொடங்கியுள்ள போதிலும் கேதார்நாத், பத்ரிநாத் தலங்களுக்கு செல்லும் சார்தாம் யாத்திரையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டுள்ளனர். புதுமை கண்டுபிடிப்பு, வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையில் தீவிர கவனம் செலுத்தி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை வங்கிகள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி கேட்டுக் கொண்டுள்ளது. தெலங்கானா மாநிலம் சார்லபள்ளியில் இருந்து இம்மாதம் 28, அடுத்த மாதம் 4 மற்றும் 8 தேதிகளில் வேளாங்கண்ணிக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் கடந்த 14 நாட்களில் உண்டியல் காணிக்கையாக 1,31,00,000 ரூபாய், 709 கிராம் தங்கம், சுமார் 2 கிலோ வெள்ளி பெறப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் சதுரகிரியில் மீண்டும் காட்டுத்தீ பரவியதால் ஆடி அமாவாசையை ஒட்டி மலைக்கோவிலுக்கு இன்றும் நாளையும் பக்தர்கள் செல்ல தடை விதித்து வனத்துறை உத்தரவிட்டுள்ளது. இல்லந்தோறும் மூவர்ணக்குடி இயக்கத்தின் ஒரு பகுதியாக நாமக்கல்லில் பிஜேபி சார்பில் தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் பறிமுதல் செய்யப்பட்ட சுமார் 1,000 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறை மற்றும் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் முன்னிலையில் அழிக்கப்பட்டது. இதேபோல் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 1,602 கிலோ போதைப் பொருட்களும் எரித்து அழிக்கப்பட்டன. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கோவை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 166 ரன் எடுத்தது. இதையடுத்து 167 ரன் எடுத்தால் வெற்றியின் இலக்குடன் பின்னர் களமிறங்கிய திருப்பூர் அணி 18 ஓவரில் 6 விக்கெட்டை இழந்து இலக்கை எட்டியது. துரன்கோப்பை கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்றுவதற்கான சட்ட திருத்த மசோதாவை மாநிலங்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்யவுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பான அரசின தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட உள்ளது. வேலூர் உட்பட நாடு முழுவதும் உள்ள கூட்டுறவு நிறுவனங்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்ய பல்வேறு நிலைகளில் குழுக்களை மத்திய அரசு அமைத்துள்ளது. ஆடி அமாவாசையை ஒட்டி தமிழகம் முழுவதும் முக்கிய நீர்நிலைகளில் ஏராளமானோர் அதிகாலை முதலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
4: காதுகுத்து, வழக்காப்பு, பிறந்த நாள்னு உங்க வீட்டு ஃபங்க்ஷன் ஆயிருந்தாலும் சரி, கார்ப்பரேட் ஈவெண்ட் ஆயிருந்தாலும் சரி, 5-star ஹோட்டல்ல நடத்தணுமா, அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே 5-star ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிபிரேஷன், கிராண்ட் செலிபிரேஷன்ஸ்காகவே இருக்க 10 முதல் 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங், வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397-790-803.
5: டெய்லி விதவிதமா சாப்பிடணும், அதுவும் கம்மியான பட்ஜெட்ல சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா நீங்க வர வேண்டிய இடம் தி கிறிஸ்பி பிரவுன் என்கேஎஸ் ஃபுட்ஸ். 49 ரூபாயில இருந்தே பர்கர் சாப்பிடலாம். ஒவ்வொரு நாளும் ஆஃபர். திங்கக்கிழமை 2 பர்கர் வாங்கினா 1 பர்கர் ஃப்ரீ. செவ்வாய்க்கிழமை ஸ்ட்ரிப் பக்கெட் வாங்கினா திக் ஷேக் ஃப்ரீ. புதன்கிழமை 8 பீஸ் சிக்கன் பக்கெட் வெறும் 449 ரூபாய். வியாழக்கிழமை எந்த 2 விராப் வாங்கினாலும் 1 விராப் ஃப்ரீ. வெள்ளிக்கிழமை பர்ஃபெக்ட் 2 காம்போ வெறும் 420 ரூபாய். 750 ரூபாய்க்கு மேல ஆர்டர் செஞ்சா ஃப்ரீ ஹோம் டெலிவரி. தி கிறிஸ்பி பிரவுன் என்கேஎஸ் ஃபுட்ஸ், அக்காள் மடம், பாம்பன். ஆர்டருக்கு கால் பண்ணுங்க 8220004636.
6: சார் ஒன்டே லீவ் வேணும் சார்.
7: எதுக்கியா?
6: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடைச்சுக்கிட்டேன் சார்.
7: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
8: மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
9: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

நேரம் சரியாக 8:32 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா ஒரு வேலை வாய்ப்பு, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் வந்து ஒரு அதிகாரிக்கான ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. பொதுத்துறையை சேர்ந்த இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் இந்த ஐஓபி பேங்க்கில் வந்து உள்ளூர் வங்கி அதிகாரி அப்படின்ற பிரிவில் நிறைய இடங்கள் வந்து இருக்கிறதா வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதில் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் நம்ம தமிழ்நாட்டு மாநிலத்துக்குள்ளே 100 இடங்கள் வந்திருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதுக்காக பட்டப்படிப்பு வந்திருக்கு, தேர்ச்சி முறையாக ஆன்லைன் தேர்வு, நேர்முக தேர்வு வந்திருக்கு. சென்னை, மதுரை, கோவை, திருநெல்வேலி இந்த மாதிரி ஒரு 14 இடங்களில் தேர்வுகள் வந்து நடத்தப்படுறதான் தெரிவிச்சிருக்காங்க. இதில் நீங்கள் யாராச்சும் வந்து சேரணும், யாராச்சும் ஒரு வேலைக்கு வந்து போகணும் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து தெரியும் பேங்கிங் செக்டர் எவ்வளோ வந்து ஸ்ட்ராங்காக வந்துருக்கு அப்படின்னு. இப்போ மட்டும் இல்லை, அது எப்போவுமே ஸ்ட்ராங்காக தான் வந்திருக்கும். அவ்வளோ வேலைகள் வந்து பேங்கிங் சார்ந்து வந்திருக்கு. இணையதளம் வந்து வந்துருச்சு, இணையத்திலே நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறக்காக பேங்கிங் செக்டர் வந்து குறைஞ்சிருமோ, வீழ்ச்சி அடைஞ்சிருமோ அப்படின்னா பயப்படவே தேவையில்லை. பேங்கிங் செக்டர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்திருக்கு, அவ்வளோ வேலைகள் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஒவ்வொரு பேங்க்லேயும் அவ்வளோ பேர் எடுத்துகிட்ருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்னு தேட போனாவே பேங்கிங் தனியாக ஒரு 10,000-20,000 வேலை வாய்ப்பை எப்போவுமே வந்து வச்சுட்ருக்காங்க. பேங்க் வாங்க, பேங்கிங் வாங்க அப்படின்னு கவர்மெண்ட் பேங்க்கை தாண்டி தனியாரில் அவ்வளோ பேரை கூப்பிட்டுருக்காங்க வேலைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ தேவைப்படுது இந்த மணி, அது வந்து போகிறதுக்காகவும் சரி, அக்கௌண்ட்டை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்காகவும் சரி, அதை பற்றின சில விஷயங்கள் நடவடிக்கை எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வங்கி அதிகாரிகளுக்கு அவ்வளோ வேலைகள் வந்திருக்கு. அதனால் நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரியான ஒரு வங்கியில் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்க, அது இந்தியன் ஓவர்சீஸுக்கு வந்து போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா iob.bank.in அப்படின்ற இணையதள முகவரியை பயன்படுத்தி கொள்ளலாம். இப்படுத்து பாடல் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நிறைய பேரோட வீடுல நிக்கும் போது ஒத்த கால நின்னோன்னு வைங்களேன், சரியான திட்டு விழுகும், கரெக்டா? ஆனா ஏன் கொக்கு, பிளமிங்கோ அதாவது நாரை மாதிரியான பறவைகள் ஒத்த கால நிக்குதுன்னு தெரியுமா? சரி, தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்குது. அதுல முதல் காரணம்னு கேட்டீங்கன்னா, கொக்கோ நாரையோ ரொம்ப நேரம் தண்ணியில நிக்கும் போது அதோட கால்கள்ல இருந்து வெப்பம் வேகமா வெளியேறும். அதனால உடல் வெப்பநிலையும் குறைஞ்சு போயிடும். இழந்த வெப்பநிலைய மறுபடியும் அதிகமாக்க அதிக அளவிலான எனர்ஜியுமே தேவை. வெப்பம் வேகமா வெளியேறத தவிர்க்க தான் ஒத்த கால நிக்குது. ரெண்டாவது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு கால நிக்கிறத தவிர்த்துட்டு ஒத்த கால நிக்கும் போது சீக்கிரமா சோர்வடைகிறது தடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாம அதோட உடல் அமைப்பே அப்படித்தான் இருக்குதான். சொல்ல போனா ஒத்த கால நிக்கும் போதுதான் ரொம்பவே பேலன்ஸ்டா இருக்குமா. எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரே கால நின்னு தூங்க கூட செய்யற அளவுக்கு திறமையானது. அது மட்டும் கிடையாது, இறைய புடிச்சு சாப்பிட இதுதான் ஈஸியான வழியாவும் இருக்குதான். இனிமே கொக்கோ நாரையோ எங்கேயாவது பாக்குறீங்க அப்படின்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
3: அள்ளி வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு, வெளுப்புப்பாடு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நேரம் சரியாக 8:40 ஆயிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியுடன் நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இந்த நிறைவு பகுதியில் மீண்டும் இன்னைக்கு வந்து ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை அப்படின்னாவே நம்மளுடைய ராமேஸ்வரம் தீவு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பரபரப்பாக கூட்ட நெரிசலாக வந்து இருக்கும். அவ்வளோ மக்கள் வருவாங்க நம்ம ராமேஸ்வரம் கோயிலுக்கு வந்து வருவாங்க. இங்கே வந்து தரிசனம் பண்ணணும், இங்கே இருக்கக்கூடிய அக்னி தீர்த்தத்தில் வந்து குளிச்சுட்டு போகணும், நீராடிட்டு வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டே இருப்பாங்க. நீங்கள் ராமேஸ்வரம் பகுதிக்கு வந்து போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமுடன் மெதுவாகவே வந்து வாகனம் ஓட்டுங்க. கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்கும், நிறைய பள்ளிகளுக்கே விதம் விடுமுறைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் டிராஃபிக்காக இருக்கிற சமயத்தில் நீங்களும் வந்து போயிட்டு அந்த டிராஃபிக்கில் வந்து மாட்டிக்கிறாதீங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு வேலை இருக்குது அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக கூட வந்து போய்க்கிங்க. சாயங்கால நேரத்தில் எல்லோரும் ரிட்டர்ன் வந்துட்டு இருப்பாங்க. இன்றைக்கி நாளே கொஞ்சம் பரபரப்பாக தான் இருக்கும். அதனால் ராமேஸ்வரம் போகிறவங்க கொஞ்சம் கவனமுடன் போய்க்கிங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கிறேன். நீங்களும் நிலம் இருந்தது நம்ம பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருந்தது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ போயிட்டு மீண்டும் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, டாட்டா, பை பை. சி யூ மக்களே.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைங்களுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசையம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: யார நம்புறதுனே தெரியலக்கா.
1: ஏன், என்னாச்சு?
0: ஆன்லைன்ல ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாங்க. நல்லா பேசணும், நல்லா பழகணும், எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஒரு நாள் நான் ஒரு ஆப் யூஸ் பண்றேன், அதுல எனக்கு நிறைய ஏர்னிங்ஸ் வருது, நீயும் ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க.
1: நீயும் உடனே பண்ணிட்டியா?
0: உடனே பண்ணல. ஆனா அவங்க எல்லாம் ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன், என்ன நம்ப மாட்டியா அப்படின்னு கேட்டாங்க. சரி, இவ்வளவு நல்லா பேசுறோம், சரியா தான் இருக்கும்னு ஆப்ப டவுன்லோட் பண்ணி அதுல கேட்ட காசையுமே சென்ட் பண்ணேன். அதுதான் நான் அவங்க கிட்ட கடைசியா பேசினது. அதுக்கப்புறம் அவங்கள ரீச் பண்ணவும் முடியல, சென்ட் பண்ண காசும் வரல.
1: ஆன்லைன்ல முகம் தெரியாத ஆளு நல்லா பேசுறாங்கன்னு அவங்க கேட்டதுக்காக பணம் அனுப்புவியா? ஆன்லைன்ல கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுங்கறத புரிஞ்சுக்க.
0: இப்போதான்க்கா புரியுது.
1: சரி வா, சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இன்னொரு ஆள் பாதிக்கப்படாம தடுக்கலாம்.
2: நட்பு என்ற பெயரில் இணைய மோசடிகள் அதிகம் நடக்கிறது. பணத்தை அனுப்புவதற்கு முன் இது தேவைதானா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி.
2: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை புத்தகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் வெளியிடுகிறார். இந்தியா வந்துள்ள லைபீரிய நாடாளுமன்ற குழுவினருடன் டாக்டர் ஜெய்சங்கர் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். நகராட்சிகளின் நிதி தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவை பங்குகள் பரிவர்த்தனை வாரியம் தளர்த்தியுள்ளது. ராஜஸ்தான், மேற்கு வங்கம் உள்ளிட்ட சில மாநிலங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை புத்தகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் வெளியிடுகிறார். இந்திய குடியரசின் வெற்றி, என் வாழ்க்கை, என் போராட்டங்கள் என்ற தலைப்பிலான புத்தகத்தை வெளியிட்டு பிரதமர் உரையாற்றவுள்ளார். திரு ராம்நாத் கோவிந்த் தனது வாழ்க்கை பயணத்தில் ஏற்பட்ட அனுபவங்கள், இளமை காலத்தில் செய்த சாதனைகள், பொது வாழ்வில் அவர் பங்கேற்றது, நாட்டின் குடியரசுத் தலைவராக சேவையாற்றியது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளன. இந்தியா வந்துள்ள லைபீரிய நாடாளுமன்ற குழுவினருடன் டாக்டர் ஜெய்சங்கர் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். இந்தியா, பிரேசில், தென்னாப்பிரிக்க நாடுகளின் நிதி உதவியுடன் கற்றல் திட்டத்தின் கீழ் இந்த குழுவினர் புதுதில்லி வந்துள்ளனர். இந்த குழுவினருடனான சந்திப்பு குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டாக்டர் ஜெய்சங்கர் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து பரிமாறிக்கொண்டதாக தெரிவித்துள்ளார். ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டம், முத்ரா கடன் திட்டம், ஏழை மக்களுக்கான உணவு தானிய திட்டம், ஜல்ஜீவன் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் அனுபவங்களை அந்த குழுவினருடன் தாம் பகிர்ந்து கொண்டதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ள நகராட்சிகள் தங்களின் பங்குகள் குறித்த விவரம் மற்றும் நிதியாண்டு அறிக்கையை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவை பங்குகள் பரிவர்த்தனை வாரியமான செபி தளர்த்தியுள்ளது. தணிக்கை செய்யப்படாத நிதி தொடர்பான அரையாண்டு அறிக்கையை முதல் அரையாண்டு முடிவடைந்த 60 நாட்களில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று செபி வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. ஏற்கனவே முதல் அரையாண்டுக்கு பின்னர் 45 நாட்களில் தாக்கல் செய்ய வேண்டும் என்ற நிலை இருந்தது. இதேபோல் தணிக்கை செய்யப்பட்ட ஆண்டு நிதி அறிக்கையை அந்த நகராட்சிகள் நிதியாண்டு முடிவடைந்த 90 நாட்களில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று காலக்கெடு நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 60 நாட்களில் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்ற நிலை இருந்தது. நகராட்சிகள் எதிர்கொள்ளும் நடைமுறை சவால்களை கருத்தில் கொண்டு இந்த கால நீட்டிப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக செபி தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்றுவதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மாநிலங்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்யவுள்ளார். இந்த மசோதா மக்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்டது. இதையடுத்து மாநிலங்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டு விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இதேபோல் தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக திருத்த மசோதாவும் மாநிலங்களவையில் இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. மக்களவையில் சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் முறைப்படுத்துதல் திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட உள்ளது. வேலூர் உட்பட நாடு முழுவதும் உள்ள கூட்டுறவு நிறுவனங்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்ய பல்வேறு நிலைகளில் குழுக்களை மத்திய அரசு அமைத்துள்ளது. மக்களவையில் நேற்று கேள்வி நேரத்தின் போது மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அளித்த பதிலில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டுறவு சார்ந்த செயல்பாடுகளை மாநில மாவட்ட அளவில் திறம்பட ஒருங்கிணைக்கவும் அவற்றை கண்காணிக்கவும் மத்திய கூட்டுறவு அமைச்சகம் தேசிய அளவிலிருந்து மாவட்ட நிலை வரை குழுக்களை அமைத்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கூட்டுறவுத்துறை அமைச்சர் தலைமையில் அமைச்சகங்களுக்கு இடையேயான குழு, துறை செயலாளரின் தலைமையில் தேசிய அளவிலான ஒருங்கிணைப்பு குழு, அந்தந்த மாவட்ட ஆட்சியரின் தலைமையில் மேம்பாட்டுக் குழு என 4 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை harghartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
3: Oh, oh, oh.
2: பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பை ஏற்று மக்கள் அனைவரும் வீடுகளில் மூவர்ணக் கொடியை ஏற்ற வேண்டும் என்று உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஒவ்வொரு வீட்டிலும் மூவர்ணக் கொடி, ஒவ்வொருவர் இதயத்திலும் மூவர்ணக் கொடி என்ற கருத்தினை தாங்கி மக்கள் சுதந்திர தினத்தை போற்றி கொண்டாட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். நமது சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு இதன் மூலம் நாம் அஞ்சலி செலுத்துவதுடன் வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவதற்கு அனைவரும் உறுதியேற்போம் என்று திரு யோகி ஆதித்யநாத் அதில் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்பு, வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையில் தீவிர கவனம் செலுத்தி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை வங்கிகள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா கேட்டுக் கொண்டுள்ளார். மும்பையில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கடன் வழங்குதல், வாடிக்கையாளர் சேவை, செயல்பாட்டு திறன், மோசடிகளை கண்டறிதல் போன்றவற்றில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வங்கிகளுக்கு மிகப்பெரிய உதவியாக அமைந்துள்ளது என்று கூறினார். அதே நேரத்தில் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் உள்ள பாதிப்புகளையும் வங்கிகள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று திரு சஞ்சய் மல்ஹோத்ரா அறிவுறுத்தியுள்ளார். கொலம்பியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 200 தாண்டியுள்ளது. கடந்த திங்கட்கிழமை ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் ஏராளமான கட்டிடங்கள் இடிந்து விழுந்த நிலையில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பெரேரியா மாகாணத்தில் மட்டும் 100 மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாகவும் காலி நகரில் 95 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இடிபாடுகளுக்குள் யாரேனும் சிக்கிக் கொண்டிருக்கிறார்களா என மீட்புக் குழுவினர் தொடர்ந்து மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். கிரேன் மற்றும் சுரங்கம் தோண்டும் கருவிகளின் உதவியுடன் முழுவீச்சில் மீட்புப் பணிகள் நடைபெறுவதாகவும் தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளுக்கு கொலம்பிய அதிபர் அப்ளேரடோ டி லா எஸ்பெரிலா நேரில் சென்று மீட்புப் பணிகளை பார்வையிட்டார். ராஜஸ்தான், மேற்கு வங்கம் உள்ளிட்ட சில மாநிலங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தானின் கிழக்கு பகுதி, மேற்கு வங்கத்தின் கங்கை கரையோர மாவட்டங்கள், மகாராஷ்டிராவின் மத்திய மாவட்டங்கள் மற்றும் ஒடிசா மாநிலத்தில் இன்று கனமுதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இதர வட மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. இதனிடையே தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் 5 மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் நிலவும் காற்றழுத்த தாழ்வுப்பாதையின் காரணமாக மாநிலத்தின் பிற மாவட்டங்களிலும் சென்னையிலும் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே கபினி அணையிலிருந்து காவிரியில் விடுவிக்கப்படும் உபரி நீரின் அளவை மத்திய நீர்வள ஆணைய அதிகாரிகள் கண்காணித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை தண்ணீர் வரத்து வினாடிக்கு 9000 கனடியாக உள்ளது. நேற்று நண்பகல் வாக்கில் தண்ணீர் வரத்து 8000 கனடியிலிருந்து 9000 கனடியாக அதிகரித்தது. தொடர்ந்து இதே தண்ணீர் வரத்து நீடித்து வருகிறது. இதன் காரணமாக தொடர்ந்து 3 நாட்களாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசலிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் சினி அருவி உள்ளிட்ட பாதுகாப்பான பகுதிகளில் குளிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட உபரி நீரினால் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் காவிரி ஆற்றில் வரும் தண்ணீரின் அளவை மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் தமிழக எல்லையான பெலிகுண்டலில் கண்காணித்து வருவது குறிப்பிடத்தக்கது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
2: துவந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. குவஹாத்தியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் FC1 அணியை 3-1 என்ற கோல் கணக்கில் அந்த அணி வீழ்த்தியது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கோவை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 166 ரன் எடுத்தது. இதையடுத்து 167 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய திருப்பூர் அணி 18 ஓவரில் 6 விக்கெட்டை இழந்து இலக்கை எட்டியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை புத்தகத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று புதுதில்லியில் வெளியிடுகிறார். இந்தியா வந்துள்ள லைபீரிய நாடாளுமன்ற குழுவினருடன் டாக்டர் ஜெய்சங்கர் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். நகராட்சிகளின் நிதி தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவை பங்குகள் பரிவர்த்தனை வாரியம் தளர்த்தியுள்ளது. ராஜஸ்தான், மேற்கு வங்கம் உள்ளிட்ட சில மாநிலங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள். தங்கமான வாழ்த்து கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: எனது அன்பான உறவுகளுக்கு அழகான புதன்கிழமை காலை வணக்கங்கள். நம்ம வெற்றிக்கு உழைக்கிறோம். நம்ம வெற்றிக்கு உழைக்கும் போது நிறையா வந்து சவால்களை சந்தித்து நம்ம வந்து வெற்றி பெறுகிறோம். அந்த வெற்றி வந்து நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கிறதில்லை. ஆனால் கிடைச்ச வெற்றியை நம்ம வந்து பயன்படுத்திக்கிறணும், சரியாக பயன்படுத்திக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சிக்குள்ளே போயிடுவோம். இன்றைக்கி ஒரு 2-3 தினங்கள் இருக்குது. அதில் வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான தினம்னு பார்த்தீங்கன்னா நூலக தினம். 1892 எஸ்ஆர் அரங்கநாதன் அவங்க பிறந்திருக்காங்க. அவங்க பிறந்தனால தான் நம்ம வந்து நூலக தினமாக கொண்டாடுறோம். அவங்க வந்து புத்தகத்தின் தந்தை என்று சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து முன்னாடிலாம் லைப்ரரிக்கு போனோம்னா எல்லா புத்தகமுமே இருக்கும். அதாவது நிறையா சாதனையாளர்கள் புத்தகம், இதிகாச தொடர்கள் மற்றும் லைப்ரரியில் எல்லா புக்குமே கிடைக்கும். ஆனால் அதை வந்து நிறையா பேர் போய் போய் வரிசையாகவே நிற்போம். ஏன்னா ஒவ்வொரு புக்கு கிடைக்காம இருக்கும். நம்ம தேடுற புக்கை இன்னொருத்த வந்து எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. எவ்வளவுதான் புக்காக இருந்தாலும் அவங்களும் ஒவ்வொரு நாளைக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவ்வளவு சிறப்பாக வந்து அந்த நூலக தினத்தை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். நூலக தினத்துக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு நம்ம உங்கள் விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விருப்ப பாடலை 709-4-4-3-9-9-9 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்க, வாய்ஸ் நோட் அனுப்புங்க, எஸ்எம்எஸ் அனுப்புங்க, பாடலை கேளுங்க. தங்கச்சி மடத்திலிருந்து கென்னடி அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிவிட்டு கடலோசைக்கும் வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு என் காதலே என்னை என்ன செய்ய போகிறாய் அப்படின்னு ஒரு அழகான பாடலும் வருது. 2 பாடல்களும் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நமது கடல் ஓசை பண்பலை 90.4 நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க.

0: பாட்டி உங்க வயசு 60 16 இல்ல, மலையில டைல்ஸ் வலிக்கிற போகுது, உள்ள வாங்க.
1: அது அனுஜோட ஆன்டி ஸ்லிப்பரி டைல் ட்ரெயின்ல கூட வழுக்காம சேஃபா இருக்கும். அனுஷ் டைல்ஸ் மால்ல டிஃபரண்ட் பிளேஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி பல ஆன்டி ஸ்லிப்பரி டைல்ஸ் இருக்கு. 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஷ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் அண்ட் தென்காசி.
2: ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நேரடியா அதுல போயிட்டு வந்துட்டும் இருந்திருக்காங்க. அப்புறம் வந்த பெரும் புயல் கடல் கொந்தளிப்பால அந்த நிலப்பரப்பு உடைஞ்சு பாம்பன் கால்வாயும் உருவாச்சான். அதனாலதான் பாம்பன் ராமேஸ்வரம் எல்லாமே ஒரு தனி தீவாவே மாறிடுச்சான். இப்ப உள்ள மாதிரி 2 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள கடல்லாம் அப்ப கிடையாது, ஒரு சின்ன கால்வாய் மாதிரி தான் இருந்திருக்கு. மண்டபம் டு பாம்பனுக்கு போக்குவரத்துக்காக படகுகளை தான் பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வர்த்தக இணைப்பை விரிவுபடுத்த 1914 மண்டபத்துக்கும் பாம்பனுக்கும் இடையில ஒரு ரயில் பாலமும் கொண்டு வந்திருக்காங்க. சரி, பாம்பனுக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கலாமா? இதுக்கு உறுதியான வார்த்தை எதுவும் சொல்லப்படல, ஆனா இது தமிழ் வார்த்தை அப்படின்னு சொல்றாங்க. உள்ளூர் மக்கள் தான் இந்த வார்த்தையை பயன்படுத்திட்டு இருந்ததுனால இதுக்கு 2 விதமான அர்த்தங்கள் சொல்லப்படுது. இந்த தீவுல அதிகமான பாம்பு நடமாட்டம் இருந்ததுனால இந்த பெயர் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து இந்த தீவோட அமைப்பே பாம்பு மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கிறதுனால இந்த பெயர் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
3: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை FM 90.4.
4: ஒன்பது மணி 24 நிமிஷத்துல இணைந்திருக்கீங்க கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில தாங்க. 1963 வந்த அரச கட்டளை படம் வந்து ஒரு பிரபலமான பாடல் ஒன்று கேட்டு வந்த டிஎம் சௌந்தரராஜன், பி சுசீலா அவங்க குரல்ல, வாலி அவங்க வரியில, கேவி மகாதேவன் அவங்க இசையில ஒரு பாடல் கேட்டு வந்தோம். அடுத்து டூயட், 1994 வந்த ஒரு படம், ஏஆர் ரஹ்மான் அவங்க இசையில் நம்ம வைரமுத்து சார் வரியில் ஒரு அழகான பாடலும் கேட்டு வந்த நமது கடல். வணக்கம். ஹலோ, வணக்கம்.
5: கடலாடி வட்டம் சௌரியாவட்டத்திலிருந்து ராபர்ட் பேசுகிறேன்ண்ணா.
4: ராபர்ட் அண்ணா, யாருக்கு வாழ்த்து, என்ன பாடல்?
5: இன்று என்னுடைய நண்பர் வசந்தகுமார் காளையார் கோயில் இருக்காப்புல பள்ளி தோழர், இவருக்கு பிறந்த நாள், அவருக்கு வாழ்த்து. காதல்கோட்டை படத்துல இருந்து வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்கா இந்த பாட்டை ஒளிபரப்பு செய்யவும்.
4: கண்டிப்பா கொடுத்துடலாம்னா கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அண்ணா.
5: நன்றி அண்ணா, நன்றி.
4: கடலாடி வட்டம் சபரியார் பட்டணத்துல இருந்து ராபர்ட் அண்ணா அவங்க எல்லாம் பேசினாங்க. அவங்க ஃப்ரெண்டு வசந்தகுமார் அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை அவங்க சார்பாகவும் அவங்க நண்பர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. காதல் கோட்டை படத்திலிருந்து ஒரு பாடலும் கேட்டிருக்காங்க. அடுத்து மண்டகம் மைக்குண்டு வஉசி நகர்லேருந்து பி கே கனகராஜ் அண்ணா எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. தேன் சிந்திதே வானம் அந்த படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. பாடல்கள் வருது தொடர்ந்து. வாழ்த்துக்களோடு கடல் ஓசை பண்பலை 90.4 வாங்க, பாடலை கேளுங்க.

0: பத்து ஆண்டுகள் மீனவர்களின் நண்பனாய், பெண்களுக்கு வழிகாட்டியாய், மாணவ மாணவிகளுக்கு கலங்கரை விளக்கமாய், என்றும் எளிய மக்களின் குரலாய் ஒலித்துக் கொண்டிருக்கும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் சாதனைகளை அள்ளி கொண்டு வரும் சிறப்பு நேசக்கரங்கள் நிகழ்ச்சி வரும் ஆகஸ்ட் 15 காலை 10 மணிக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: சாப்பாடா?
1: என்னம்மா சாப்பாடு?
2: ஆமக்கறி.
1: ஐயோ ஆமக்கறியா? அதெல்லாம் பிடிக்க கூடாதுமா, கடலூசில சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கேட்க மாட்டியா?
2: டேய் பெரியால் மாதிரி பேசாம வேலைய பாத்துட்டு சாப்பிடுறா.
1: ஏம்மா, இந்த ஆமையை காப்பாத்திருந்தா இந்நேரம் அப்பாவுக்கு கடல் காப்பான் விருதும் 1000 ரூபாய் பணமும் கிடைச்சிருக்கும். அதை வச்சு கறி எடுத்து நல்லா சாப்பிட்டுருக்கலாம். எங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு கடல் வளத்தை காப்பாத்தா அப்பா அம்மா தானே சொல்லி தரணும். அதை விட்டுட்டு இப்படி பண்ணா நான் மீன் பிடிக்க போகும்போது மீன் மாட்டாது, பிளாஸ்டிக்கும் சொரியும் தான் மாட்டோம். இனிமே ஆமையை பிடிக்க வேணாம்னு அப்பாட்ட சொல்லுங்க. அதை காப்பாத்தி அப்பாவுக்கு கடல் காப்பான் விருது வாங்கி கொடுத்து பெருமை சேர்க்க போறேன். இதை நீயே சாப்பிடு.
2: டேய் ராஜு போகாதடா, இனிமே வைக்க மாட்டேன்.
3: ஆமா மாதிரி அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை காப்பாத்துங்க. அதை வீடியோவா எடுத்து கடல் ஓசையின் வாட்ஸ்அப் எண்ணான 709-443-9999 அனுப்புங்க. கடல் காப்பான் விருது பெறுங்க, கூடவே 1000 ரூபாய் பரிசும் உண்டு. சமுத்திரம் பழகுவோம், கடல் வளம் காப்போம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள். தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: ஒன்பது மணி 36 நிமிஷத்தில் இணைந்திருக்கீங்க. நமது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை பண்பலை 90.4 நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க அழகான இரண்டு பாடல்கள் கேட்டு வந்தீங்க. அடுத்து ஒரு அழகான பாடல் ஒன்று வருது. இதற்கு முன்னாடி இன்றைக்கி வந்து உலக யானைகள் தினம். இந்த யானைகளை நம்ம பாதுகாக்கிறதுக்காண்டி 2012 இருந்து நம்ம இந்த தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு யானைகள் இருக்குது, ஆப்பிரிக்க யானை, ஆசிய யானை அப்படின்னு ரெண்டு வித யானைகள் இருக்குது. இதில் வந்து 60% யானைகள் இருக்குது. 60% யானைகள் வந்து நம்ம இந்தியாவில் தான் வந்து இருக்குது. இதில் இதை பாதுகாக்கிறதுக்கு இதுக்கு வந்து இது காடுகள் வந்து அழிஞ்சிக்கிட்டே வருது. அதனால் இதையும் நம்ம பாதுகாக்கணும். இதுக்குள்ளே காடுகள் அழியும் போது இதுக்குள்ளே இறைகளும் கம்மியாகிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த யானைகளை வந்து பாதுகாத்து ரொம்ப பார்த்துக்கிறணும். ஏன்னா தங்கத்துக்காகவும் நிறையா பேர் இந்த யானைகளை வந்து இது பண்ணுறாங்க. அதனால் நம்ம யானைகளை பார்த்துக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து உலக யானைகள் தினம் கொண்டாடுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மீன், அதாவது நிறையா இறைச்சிகள் வந்து நம்ம உலகம் ஃபுல்லாகவே நிறையா இறைச்சி இருக்குது. ஆனால் இதில் வந்து மீன் தான் ரொம்ப பெஸ்ட்டு. இந்த மீனை வந்து நிறையா வந்து அன்றாடும் உணவாக எடுத்துக்கிறது முதல் இடத்துல இருக்கிறது சீனா, ரெண்டாவது இந்தோனேசியா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான். நம்ம இந்தியா வந்து

ரெண்டாவது இடத்துல இருக்குது அப்படின்னாலும் நம்ம சாப்பிட்றதுல வந்து 129வது இடத்துல தான் இருக்கோம். அடுத்து பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நமது கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க.

0: ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
2: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: இணைந்திருக்கீங்க கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்தை நிகழ்ச்சியில். அங்க ராமநாதபுரத்துல இருந்து தௌபை சுல்தானா அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. இனியவளே அந்த படத்துல இருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து சித்தார்கோட்டை தௌபிக் ரஹ்மான் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்போம்.
4: எல்லோருக்கும் காலை வணக்கம். நான் சித்தார்கோட்டையிலிருந்து தௌபிக் ரஹ்மான். தங்கமான நிகழ்ச்சி வழங்கும் தங்கமான நண்பர்களுக்கும் அங்கே இனிவாசன் நண்பர்களுக்கும் இன்று பெருநாக்குள்ள நாளைக்கு நண்பர்களுக்கும் வாழ்த்துக்களுடன். எனக்கு வந்து ஆனந்தி ஜோதி படத்திலிருந்து உருதாய் மக்கள் நான் என்போம் இந்த பாட்டாக்களையும் வணக்கம்.
3: ஆனந்த ஜோதி படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. ஆமாம், நம்ம எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து நம்ம வந்து ஒரு நல்ல நண்பர்களாக இருக்கோம். உண்மையிலே கண்டிப்பாக நம்ம மக்கள் எல்லாருமே நம் இந்திய தாய் பெற்ற மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் வருது. இதோட இன்றைக்கி வந்து இளைஞர்கள் தினம், அது இளைஞர்களை பற்றி பேசத்தான் வந்திருக்காங்க நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில். அப்போ உள்ள இளைஞர்கள்லாம் ஒரு முடிவு எடுக்கிறதுனா நாலு பேர்கிட்ட கேட்டு இதுக்கு என்ன பண்ணலாம், இதை என்ன பண்ணல, இப்போ ஒரு கடையே வைக்கிற மாதிரி இருந்தாலும் நல்லா வந்து அறிகுறை கேட்பாங்க. இப்போ உள்ள இளைஞர்களை பார்த்துட்டுக்கிட்டிங்கன்னா எல்லோரும் அப்போ வந்து அவ்வளோ கொஞ்சம் படிப்பு கம்மி, ஆனால் இப்போ வந்து படிப்பு அதிகம், அதனால டெக்னாலஜியும் ரொம்ப வளர்ந்துருச்சு, அதை பற்றி தான் பேச வந்திருக்காங்க. இதோட நம்ம நிகழ்ச்சியும் நிறைவு பெறுகிறது. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் தங்கம். பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நமது கடல் ஓசை பண்பலை 90.4 வரட்டா.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10 மணி 1 நிமிடத்துல நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியுமே தொடங்கியாச்சு. நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட தொடர்ந்து பேச போறது நானி வாஷ்னி. இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு டே தாங்க. அதாவது மொத்தம் 3 தினம் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். உலக நூலக தினம், அதே மாதிரி சர்வதேச இளைஞர்கள் தினம், உலக யானைகள் தினம். இதற்கான வாழ்த்துக்களை நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியிலேயே நாம சொல்லியாச்சு. இருந்தாலும் நம்ம நிகழ்ச்சியில நாம பேச போறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வதேச இளைஞர்கள் தினம் தான். இது முக்கியமான தினமா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா முக்கியமான ஒரு தினம் தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐநா சபையோட அறிக்கைப்படி 15 வயசுல இருந்து 24 வயசுல வரைக்கும் உள்ள இளைஞர்கள் உலக மக்கள் தொகையில 1/6 இருக்காங்க. இதுல பெரும்பாலானோர் எங்கெங்க இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வளர்ந்து வரக்கூடிய நாடுகள்லையும் வளரும் நாடுகள்லையும் தான் இருக்காங்க. சோ கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியல்ல பங்கு, இது எல்லாத்துலயுமே இளைஞர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே சமயத்துல அவங்களும் இதுல எல்லாத்துலயுமே முன்னேறி போகணும். சர்வதேச இளைஞர்கள் தினம் August 12, அதாவது இன்னைக்கு வந்து கடைபிடிக்கப்படுது. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மள சுத்தி பார்த்தோம் அப்படிங்கிற போது நிறைய இளைஞர்களும் ரொம்ப வேகமா முன்னேறணும், சீக்கிரமா ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், சீக்கிரமா நானும் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு வாழ்க்கையில ஒரு பெரிய இடத்தை அடையணும்னு நினைக்கிறோம். கண்டிப்பா இதுல எந்த விதமான தவறுமே கிடையாது. ஏன்னா ஒரு காலத்துல நிறைய பேருக்கு வாய்ப்புகள் அப்படின்றதே கொஞ்சம் கம்மியா தான் கிடைச்சது. அந்த காலத்துல உள்ளவங்களுக்கு இப்போதான் நிறைய பேருக்கு அவங்களுடைய அனுபவ ரீதியா வாய்ப்புகளுமே கிடைக்குது. ஆனா இப்ப உள்ள இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான நிறைய பாதைகளும் வந்து புதுசு புதுசா உருவாகிடுச்சு. ஆனா இந்த உடனே ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் சில நேரங்கள்ல அவசரத்தையும் மன அழுத்தத்தையுமே தந்துடுது. அப்படி இருக்கும் போது இன்றைய கால இளைஞர்கள் வாழ்க்கையில சீக்கிரமா ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே, இத பத்தின உங்களுடைய கருத்து என்ன? அதை பத்தி தான் இன்னைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சி தொடர்ந்து இருக்க போகுது. உங்களுடைய கருத்துக்களையுமே பகிரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கால் பண்ணுங்க 709-443-9999. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எப்படி ஜெயிச்சீங்க, உங்களுடைய இளமை காலத்துல எப்படி இருந்தது, அதை பத்தின தகவல்கள் கூட நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில நீங்களுமே தொடர்ந்து பகிர்ந்துக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு, அடுத்ததான் வந்து கங்கை அமரன் அவங்களுடைய வரிகள்ல யுவன் சங்கர் ராஜா இசையில பிரியாணி படத்துல இருந்து ஒரு அருமையான பாடலும், யுகபாரதி வரிகள்ல டி இமான் அவங்களுடைய இசையில மருது படத்துல இருந்து ஒரு பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: டெய்லி விதவிதமா சாப்பிடணும், அதுவும் கம்மியான பட்ஜெட்ல சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா நீங்க வர வேண்டிய இடம் தி கிறிஸ்பி பிரவுன் என்கேஎஸ் ஃபுட்ஸ். 49 ரூபாயில இருந்தே பர்கர் சாப்பிடலாம். ஒவ்வொரு நாளும் ஆஃபர். திங்கட்கிழமை 2 பர்கர் வாங்கினா 1 பர்கர் ஃப்ரீ. செவ்வாய்க்கிழமை ஸ்ட்ரிப் பக்கெட் வாங்கினா திக் ஷேக் ஃப்ரீ. புதன்கிழமை 8 பீஸ் சிக்கன் பக்கெட் வெறும் 449 ரூபாய். வியாழக்கிழமை எந்த 2 விராப் வாங்கினாலும் 1 விராப் ஃப்ரீ. வெள்ளிக்கிழமை பர்ஃபெக்ட் 2 காம்போ வெறும் 420 ரூபாய். 750 ரூபாய்க்கு மேல ஆர்டர் செஞ்சா ஃப்ரீ ஹோம் டெலிவரி. தி கிறிஸ்பி பிரவுன் என்கேஎஸ் ஃபுட்ஸ், அக்காள் மடம், பாம்பன். ஆர்டருக்கு கால் பண்ணுங்க 8220004636.
1: கல்யாணம், காதுகுத்து, வழக்காப்பு, பிறந்த நாள், உங்க வீட்டு ஃபங்க்ஷன் ஆயிருந்தாலும் சரி, கார்ப்பரேட் ஈவெண்ட் ஆயிருந்தாலும் சரி, 5 ஸ்டார் ஹோட்டல்ல நடத்தணுமா? அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே 5 ஸ்டார் ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிப்ரேஷன், கிராண்ட் செலிப்ரேஷன்ஸ்காகவே இருக்க 10 to 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங். வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397790803.
2: பாம்பன்,
0: ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: நேரம் சரியாக 10:14 நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடலோசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். இன்றைய காலகட்டத்தில் நிறைய இளைஞர்கள் உடனே ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு சில இளைஞர்கள் இந்த காலத்துல உடனே ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எந்த மாதிரி நமக்கு தோணும்? உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள கால் பண்ணுங்க 7094349999. இன்னைக்கு இருக்கிற ஒரு சில இளைஞர்கள் எல்லாருமே எது செஞ்சாலும் அதுல உடனே ஜெயிச்சிடணும்னு எதிர்பார்க்கிறாங்க. காலையில ஒரு ஐடியா யோசிச்சா அது சாயங்காலத்துக்குள்ள கைக்கு வந்துடணும்னு உடனே பெரிய ஆளாயிடணும்னு நினைக்கிற அந்த துடிப்பு இப்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு. இதை நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது. இதை நம்ம அவங்களோட இயல்பான ஒரு மனநிலையா தான் பார்க்கணும். இன்னைக்கு நம்மளை சுத்தி இருக்கிற உலகமும் சரி, நம்ம கையில இருக்கிற மொபைலும் சரி, எல்லாமே கண்ணிமைக்கிற நேரத்துல நடக்கிற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. ஒரு செகண்ட்ல மெசேஜ் போகுது, ஒரு கிளிக்ல நம்ம நினைச்சது எல்லாமே கிடைக்குது. அப்போ அதே மாதிரி தான் நம்ம இளைஞர்களோட லட்சியமும் வெற்றியும் இருக்கணும்னு அவங்க ஆசைப்படுறதுல தப்பே இல்லைன்னு சொல்லலாம். அதே வேகமும் சாதிக்கணுங்கிற அந்த வெறியும் நிஜமாவே ரொம்ப அருமையான விஷயம். ஆனா அதுல இருக்கிற மறுபக்கத்தையும் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்னா அது ரொம்ப மோசமான மனநிலையாக தான் இருக்கும். அது சொல்லிட்டு அடுத்ததாக களத்திலிருந்து டயாஸ் அவங்க இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன கருத்துக்கள் சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம்.
6: வணக்கம் ஐயா, உங்க பேரு அப்புறம் உங்களை பத்தி சொல்லுங்க.
7: என் பேரு டயஸ் பாம்பன், நான் வந்து மீன்பிடி தொழில் பண்ணிட்டு இருக்கேன்.
6: ஐயா, இப்ப நீங்க உங்களுக்குன்னு உள்ள ஒரு உரித்தான ஒரு தொழில்கள் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இளைஞரா இருக்க போது ஆசைப்பட்டிருக்கீங்களா? இளைஞரா இருந்த சமயத்துல
7: இளைஞரான சமயத்துல முன்னாடி நாங்கள் கடலுக்கு போவோம். கடலுக்கு போன பார்ப்போம். நம்ம பிரதான தொழில் அப்பாவுடைய பாரம்பரிய தொழில் கடல் தொழில் தான். நம்ம படிக்கல, படிச்சது நல்லா இருக்கு. நம்மளுடைய பாரம்பரிய நம்ம பரம்பரையில படிச்சு அதிகமாக படிக்கிறாங்க. கடல் தொழில் தான் உண்மையிலே அது வந்து நமக்கு இளைஞர்களுக்கு ரொம்ப, நம்ம மீனவ மக்களுக்கு ரொம்ப சிறப்பான தொழில். அது வந்து எந்த மாற்றமே கிடையாது, ரொம்ப சிறப்பான தொழில்.
6: இந்த மாதிரி ஒரு பிசினஸ் பண்றது பத்தி உங்களுக்கு நிறைய ஒரு நாலேஜ் வந்து கட்டாயமா இருக்கும். இந்த காலத்து இளைஞர்கள் நிறைய பேர் உடனடியான ஒரு வெற்றியை ருசிக்கணும், உடனடியான ஒரு லாபத்தை பார்க்கணும், டக்குன்னு ஒரு பெரிய இடத்துக்கு போயிடணும், அடுத்த லெவலுக்கு போயிடணும் ஆசைப்படுறாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்?
7: அது வந்து ஆனா அந்த எண்ணத்தை மதிக்கிறேன், ஆனா அது வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. எதை எந்த தொழில் எல்லா விஷயத்திலையும் பொறுமை முக்கியமானது, நிதானம் முக்கியமானது, அனுபவம் முக்கியமானது. அனுபவம் இளைஞர்களுக்கு அனுபவம் இருக்காதுதான், ஆனா தெரிஞ்சுக்கிட்டு அதை ஸ்லோவா இதுல பண்ணணும். உடனடியாக ஜெயிச்சிடணும், நாளைக்கே ஜெயிச்சிடணும், நாளைக்கே ஜம்ப் பண்ணி அங்கே போயிடும், அதை முடியாது. எல்லா விஷயத்திலும் தொழில் வந்து மெதுவாக கடந்து ஒரு இப்போ ஒரு வியாபாரம் பக்கம் தொழிலுக்கு போகிறோம், கடலுக்கே போகிறோம். அதில் வந்து அங்கே உள்ள வேலைகளை போல கற்றுக்கிட்டு முன்னேறி லேபராக இருந்து அடுத்தடுத்து நிலைக்கு மாறி ஒரு டிரைவராக போகிறது, அப்புறம் ஓனர் ஸ்தானத்துக்கு மாறுறது. இப்படி இது இருக்குது. இதுக்கும் கால அவகாசம் தேவை. எந்த வேலைக்கு போனாலும் ஒரு வியாபாரம் பார்க்குறோம், அதுக்கும் கால அவகாசம் தேவை. இன்னைக்கு தொடங்குற ஒரு தொழில் தொடங்குகிறோம், நினச்சோன்னு எந்த விஷயத்தையும் பண்ண முடியாது. இன்னொன்று நினச்சோன்னு முன்னேற மாதிரி உடனே சடனாக அவர் முன்னேறிட்டாருன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப 95% சாத்தியம் இல்லாத ஒரு இதாக இருக்கு. அப்படியே சாத்தியப்பட எந்த வேறது ஏதாவது ஒரு அது என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த தொழில் வந்து அப்படி ஒரு தொழில் இருக்கானா எங்கே விடாத கஷ்டம் இருக்கு. இளைஞர்கள் அதை மட்டும் முதல்ல மனசில் வச்சுக்கோங்க. எப்போ எடுத்தாலும் இளைஞர்கள் பொறுமையா இருந்து இன்னைக்கு வந்து இந்த உலக காரியங்களுக்குள்ள போகாம நம்ம குடும்பத்துக்காக நம்மளுக்காக நம்மளோட ஃபியூச்சர் நமக்கு நல்லா இருக்கணும் முன்னேறாம இருக்கணும்னு சொன்னால் எந்த தொழில் போனாலும் அது நிதானமும் தெளிவாகவும் அதை பற்றினோட தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய அனுபவம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணா நல்லா இருக்கு. அதுதான் எங்களுடைய கருத்து.
6: ரொம்ப நன்றி.
7: நன்றி தம்பி. நன்றி.
2: நம்ம அனுபவம் மிக்க அண்ணா டயாஸ் அண்ணா தான் ரொம்ப சூப்பரான அவங்களுடைய விஷயங்களையும் சரி அவங்களுடைய அனுபவங்கள்ல இருந்து ஒரு சில விஷயங்களை நமக்காக சொல்லியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பொறுமை, நிதானம், அனுபவம் இது மூணுமே ஒரு தொழிலுக்கும் சரி நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை மட்டும் கை விட்டுறாதீங்க அப்படிங்கிறதையும் அண்ணா வந்து பகிர்ந்துகிட்டாங்க. அண்ணனுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிகளை சொல்லிதான் ஆகணும். கண்டிப்பா உடனே ஜெயிக்கணும் அப்படின்றது பல படங்கள்லயும் ஒரே பாட்டுல வேணா சாத்தியமா இருக்கலாம், ஆனா அந்த எண்ணம் அப்படின்றது ரொம்ப நல்ல ஒரு விஷயம் தான். ஏன்னா அதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இன்னைக்கு பல இடங்கள்ல திறக்கப்பட்டிருக்குது, நிறைய பிளாட்ஃபார்மே வந்துருச்சு. நம்ம வீட்டுல இருந்தே பல விதமான கோர்ஸ் கத்துக்கலாம், இந்த தொழில் இப்படிதான் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கத்துக்கலாம். ஆனா அதெல்லாம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா அதற்கு கொஞ்சம் பொறுமையும் அதற்கான திறமையும் அனுபவமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நிறைய பேர் ஒரே கம்பெனிலே வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து ஒரு 2-3 மாசத்திலேயே வந்து கிளம்பி போயிடுவாங்க. சோ அதற்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா நம்மளால உடனே ஜெயிக்க முடியலையே அப்படின்ற ஒரு விரக்தியும் அதே சமயம் அதற்கான அழுத்தமும் கூடமா இருக்கலாம். இதனை பத்தி நாமளுமே தொடர்ந்து பேசுவோம். அடுத்ததா 2 பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: எப்பா என்ன வெயில், 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம்

0: மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில ஒரு வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீர்த்துச்சு. மறக்குமா நெஞ்சம், அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
2: வருங்காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம்தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி மீனவர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
2: நேரம் சரியாக 10:29 நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடலோசை FM 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். இன்றைய காலகட்டத்தில் நிறைய இளைஞர்கள் உடனே ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. இதை எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 709-443-9999. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் மத்தியில வேகமா ஜெயிக்கணுங்கிற ஆசை வந்திருக்கிறதுக்கு முக்கிய காரணம் நம்மளை சுத்தி இருக்கிற சோசியல் மீடியா உலகம்தான். இன்ஸ்டாகிராம், யூடியூப், எதை திறந்தாலும் 20 வயசுல கோடி கோடியா சம்பாதிக்கிறதையும் ஒரே நைட்ல ஸ்டார் ஆனவங்களோட போட்டோகளும் வீடியோகளும் தான் நம்ம கண்ணில் பட்டுட்டே இருக்கும். இதை தினமும் பாக்குற ஒரு சாதாரண இளைஞனுக்கு என்ன தோணும்னா, அவங்கெல்லாம் உடனே ஜெயிச்சுட்டாங்க, ஏன் என்னால முடியலன்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடுது. இந்த வீடியோல காட்டுற பளபளப்பான சக்சஸ் ஸ்டோரியை மட்டும்தான் நம்ம பசங்க பாக்குறாங்களே தவிர, அந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவங்க பட்ட கஷ்டத்தையும் தூங்காத இரவுகளையும் தோத்து போன எத்தனையோ நாட்களையும் சோசியல் மீடியா காட்டுறது இல்ல. இந்த கண்மூடி வேலை தான் இன்னைக்கு நம்ம இளைஞர்களை ரொம்ப அவசரப்படுத்துதுன்னு சொல்லலாம். அடுத்ததா 2 பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடலோசை FM 90.4.

0: அள்ளிட்டு போங்க.
1: பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
3: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: நேரம் சரியாக 10:42 நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் நிவாஷினி. இன்னைக்கான நிகழ்ச்சியில நாம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து சர்வதேச இளைஞர்கள் தினம். இந்த இளைஞர்கள் தினம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய நாட்டில் 1/6 வந்து இளைஞர்கள் தான் இருக்காங்க. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, 18 வயசுல இருந்து 24 வயசு வரைக்கும் உள்ள இளைஞர்கள் தான் அதிகமான பேர் இருக்கும். அப்படின்றதுனால எல்லாருக்குமான அந்த அரசியல் புரிதலா இருக்கட்டும், இல்ல திறமைய வளர்த்துக்கணும், நாமளும் வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இத பத்தின விழிப்புணர்வு ஏற்படுத்ததான் இந்த ஒரு நாள் வருஷந்தோறும் August 12 நாமளுமே கடைபிடிச்சிட்டு இருக்கோம். அந்த ஒரு வகையில இன்னைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில நாம எதை பத்தி பேசி தெரிஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைய காலத்துல நிறைய இளைஞர்களும் வாழ்க்கையில சீக்கிரமா ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இத பத்தின உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு நாம பேசிட்டு இருக்க இந்த ஒரு நேரத்திலே ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம் நிவாசினி, நான் வசந்தி ரங்கநாதன் அரூர்ல இருந்து பேசுறேன். நலமா எப்படி இருக்கீங்க?
4: சூப்பரா இருக்கேங்கா. எப்படிக்கா இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன்க்கா.
4: இப்ப நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு வந்து சர்வதேச இளைஞர்கள் தினம். சோ இன்றைய ஒரு காலத்துல நிறைய இளைஞர்களும் வாழ்க்கையில வேகமா ஜெயிக்கணும், நாமளும் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இத பத்தின உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும்?
5: நிச்சயமா அப்படித்தான் எல்லாம் இருக்கிறாங்க. அதனுடைய பலன் தான் வந்து கை மேல உடனே இந்த விபத்து நடக்கிறது பாத்தீங்கன்னா, அதிகமா இளைஞர்கள்தான் இருக்கு. அவங்க வந்து இப்போதைக்கு இந்த நேரத்துல நம்ம அந்த இடத்துல போய் சேரணும்னு நினைச்சாக்க உடனடியா போய் சேரணும்னு நினைக்கிறாங்க. அதனுடைய பலன் தான் அப்படி. ஆனா பொறுத்தவர் என்னைக்கும் பூமி ஆழ்வான்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி பொறுப்பு இருக்கணும், பொறுமையாவும் இருக்கணும், அதே சமயம் உழைப்பு, சிந்திக்கும் திறன், அனுபவம் அத்தனையும் சேர்ந்தாதான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். எதுவுமே இல்லைன்னாக்கா உடனடியா எதுவும் கிடைக்காது. இது சினிமா இல்ல, வாழ்க்கை.
4: இப்ப உங்களுடைய வீடுகள்ல யாராவது சொந்த தொழில் இல்ல வந்து அவங்க இப்படி ஜெயிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஸ்டோரி ஏதாவது இருக்குதா?
5: எங்க வீட்டுல நாங்க தொழில் தானே செஞ்சிட்டு இருக்கோம். இப்ப இன்னைக்கு நாங்க வந்து எங்க தொழில் வந்து முதல்ல எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு. உடனடியே முன்னுக்கு வரல. இப்ப பாத்தீங்கன்னாக்க 28 நாங்க உழைச்சி முன்னேறிட்டு வரோம். இதனுடைய பத்து காயா இருக்கும். அது வெற்றி பாதையை நம்ம அடி எடுத்து வைக்கக்குள்ள கனியா கிடைக்கும் நிச்சயமா. அது உழைப்பு தான் முக்கியம், அது பொறுமை வேணும். எல்லாத்தையும் நம்ம ஜெயிச்சு உடனடியா வந்துட முடியாது. இன்னைக்கு 28 உழைப்புல அடைஞ்சிருக்கிற வெற்றி வந்து நிச்சயமா நல்ல ஒரு கனியா தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன்.
4: ஓகே அக்கா, 28 உழைப்பு அப்படின்னு சொல்லிருக்கீங்க. சோ அந்த ஒரு உழைப்புல ஏதோ ஒரு இடத்துல சரி நாம இத விட்டுருவோமே அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணமோ இல்ல வேற ஏதாவது ஒரு சிந்தனையோ உங்களுக்கு வந்து வரலையா இல்ல வந்துச்சா? அது எப்படி?
5: இல்ல நிச்சயமா வரல. அப்படி நம்ம மாத்தி மாத்தி போனோம்னாக்க கண்டிப்பா நம்ம ஒரு இடத்துல நிரந்தரமா வந்து சேர முடியாது. என்னக்கா ஒரு இது நம்ம செஞ்சிட்டு இருக்கக்குள்ளே அடுத்த இதுக்கு போக கூடாது. என்னக்கா இதுலயே நம்ம சரியா செய்யணும், அப்பதான் நம்ம சரியான இடத்துக்கு போய் சேர முடியும். மாத்தி மாத்தி செஞ்சோம்னாக்கா இதுல இருந்து அதுல போகல, அதை திரும்பி நம்ம புதுசா கத்துக்க வேண்டியிருக்கும் இல்லையா?
4: ஓகேக்கா, இப்ப உங்களுடைய அந்த சொந்த தொழில் அந்த ஒரு வரிசையில ஒரு சின்ன ஒரு அறிவுரை கொடுக்கணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க வேகமா ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு?
5: எதையும் வேகமா ஜெயிக்கணும்னு எதிர்பார்க்க கூடாதுன்னு இப்ப பேசிட்டு இருக்கோம். வேகமா எப்படித்தான் ஜெயிக்க முடியும்? வேகமா ஜெயிக்கணும்னாக்கா இது என்ன வாழ்க்கையா இல்ல வேற எதுவா
4: சொல்லுங்க? வேகமா ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, சோ அவங்களுக்கு என்ன சொல்லணும்?
5: இப்ப நாம பிறந்ததுமே குழந்தையாதான் பிறந்து இவ்வளவு வருஷம் காத்துட்டு இருந்துதானே பெரியவங்களா வரோம். உடனடியா பிறந்ததுமே மறுநாள் நாம பெரியவங்களா ஆகலையே. அப்படி பாக்கக்குள்ள இத்தனை வருஷமா காத்துட்டு இருந்த மாதிரி நம்ம வாழ்க்கை ஒரு வயசுல தொடங்கி 100 வயசு வரைக்கும் இருக்குது அப்படின்னாக்க கொஞ்சம் கொஞ்சமாதான் முன்னேற முடியுமே தவிர எடுத்த எடுப்புலயே நம்ம குழந்தையா இருந்து பெரியவங்கள மாறல. அந்த மாதிரிதான் வாழ்க்கையும் கொஞ்சம் கொஞ்சமாதான் நம்ம படிப்படியா முன்னேறிட்டு வரணும்னு நினைக்கணுமே தவிர எடுத்ததுமே நம்ம போய் மேல ஏறி உட்காரணும்னு நினைக்க கூடாது இல்லையா. இப்ப பெரியவங்களா எல்லாமே நீங்க யார பார்த்தாலும் ஒரு பெரிய இடத்துல இருக்க இந்த வாழ்க்கை வரலாறு பாத்தீங்கன்னாக்க அவங்க வந்து ஃபர்ஸ்ட்ல எப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வரலாறு படிச்சு பார்த்தோம்னாக்கா நமக்கு நல்லா புரியும்.
4: ஓகேக்கா, ரொம்ப நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
5: எனக்கு படம் வந்து பயணம், பாடல் வந்து தென்றலுக்கு என்றும் வயது 16 என்று அந்த பாட்டு வேணும்.
4: கண்டிப்பா கொடுத்துடலாம்க்கா, ரொம்ப நன்றி அக்கா.
5: நன்றிக்கா.
4: நம்ம உடனே ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தாராளமா எல்லாருக்குமே இருக்கலாம், ஆனா அதற்கான பொறுமை, நிதானம், அதுக்கப்புறம் அனுபவம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத அரூர்ல இருந்து வசந்தி ரங்கநாதன் அக்காவுமே சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததான் வந்து சூரிய வம்சம் படத்துல இருந்து அந்த கொஞ்சம் கொஞ்சமா ஜெயிக்கிறதெல்லாம் தாண்டி ஒரே படத்துல ஒரே பாட்டுல வந்து ஜெயிப்பாங்களே அந்த ஒரு பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: உள்ளதையெல்லாம் அள்ளி தருகின்றேன். செந்தலுக்கு இன்றும் வயது 16 என்று.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது முற்பகல் 11 மணி.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 11:05 நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் நிவாஷ்னி மற்றும்
3: அமலி ஜெனிஃபர்.
2: ஸோ இன்னைக்கான இந்த ஒரு நாளில், அதாவது சர்வதேச இளைஞர்கள் தினத்தில் நாம் இதை பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைய காலத்தில் நிறைய இளைஞர்களுமே டக்குன்னு ஜெயிக்கணும், டக்குன்னு முன்னேறணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையில பல பேர் இருக்கும். ஸோ இதை பற்றினா உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. ஸோ இவ்வளோ நாளாக தொடர்ந்து ஜெயிச்சுட்டு இருக்கிற ஒருத்தவங்க திடீர்னு தோத்தாங்க அப்படின்னா அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளுடைய அமலியக்கா சொல்லுவாங்க.
3: சின்ன வயசுல இருந்து எதை தொட்டாலும் வெற்றி, தோற்கவே கூடாதுன்னு வளர்ந்த ஒரு பையன் பெருசாகி ஒரு இளைஞனா மாறினதுக்கு அப்புறம் திடீர்னு வாழ்க்கையில ஒரு தோல்வியையோ ஒரு பெரிய சவாலையோ எதிர்கொள்ளும் போது அந்த இளைஞனோட மனநிலை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தா நிஜமாவே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா இதுவரைக்கும் அவனோட வாழ்க்கையில தோல்விங்கிற ஒரு வார்த்தையே அவருக்கு தெரிஞ்சிருக்காது. எதை செஞ்சாலும் ஒரே வெற்றி மட்டும்தான் பார்த்துட்டே இருந்திருப்பாங்க, நிறைய பாராட்டுகளையும் வாங்கியிருப்பாங்க. அதனால நம்ம இளைஞர்களோட மூளை முழுக்க நம்ம என்ன செஞ்சாலும் வெற்றி மட்டும்தான் கிடைக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு பலமா இருக்கும். அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல நம்ம இளைஞர்கள் தோத்து போறாங்க, இல்லைன்னா தோல்வியை சந்திக்க வேண்டிய சூழல் வருதுன்னா அடுத்ததா ஒரு இளைஞருமே இணைஞ்சிருக்காங்க, ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட கருத்துக்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம்.
2: நம்ம அமலி அக்கா வந்து கொஞ்சம் அந்த டாபிக் குள்ள போயிட்டனால அப்படி சொல்லிட்டாங்க. அண்ணா வணக்கம்.
4: வணக்கம் பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கப்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
2: வணக்கம் அண்ணா, எப்படி நான் இருக்கீங்க? மாதிரியான ஒரு மனநிலையில பல பேர் இருக்கும். இத பத்தின உங்களுடைய கருத்து
4: என்ன? நல்ல ஒரு விஷயம் தான்ப்பா, ஏதாவது புதுசா ஒரு விஷயம் பண்ணணும், புதுசா சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது நல்லதுதான். ஆனா டக்குன்னு ரிசல்ட் பாக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அப்படிங்கறது ஒரு ஏமாற்றம் அப்படிங்கறது தான் கொடுக்கும். எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் குறிப்பிட்ட ஒரு சில நாட்கள் அப்படிங்கறது பொறுமையாக இருந்து அதன் பிறகு அதனுடைய பிளஸ் மைனஸ் எல்லாம் தெரிஞ்சு அதுல நம்ம பயணிச்சா மாத்திரம் தான் நம்ம வெற்றி அப்படிங்கறது பெற முடியும். அதாவது 10 கடை சூப்பரா ஓடுது, நான் இன்னைக்கு கடை ஆரம்பிச்சா நாளைக்கே எனக்கு லாபம் வரும் அப்படின்னு நினைச்சா அது வந்து நிச்சயமாக பொறுத்த மற்ற ஒரு விடயமாக இருக்கும். ராதர் ஒரு இலக்கு அப்படிங்கறத ஈக்குவல் பீரியட்ஸ்ல நிர்ணயிச்சு அதை தண்ணியே செல்ஃப் அனலைசிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணி அதுல நான் சாதிக்க முடியுதா, அதுல என்னுடைய ஒரு தனித்துவ பங்கு அப்படிங்கறத பண்ண முடியுதா அப்படிங்கறத யோசிச்சோம் அப்படின்னா நிச்சயமாக நாமளும் வாழ்க்கையில சாதிக்க முடியும். எனக்கு தெரிஞ்ச பல ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய கொலீக்ஸை கூட நிறைய புதிய புதிய விஷயங்கள்லாம் செஞ்சு அவங்க வந்து சாதனை புரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவேன்.
2: ஓகே, நாமளுமே வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த பொறுமை, நிதானம், அனுபவம், திறமை இதெல்லாமே முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுதான் பா அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
4: வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு திறமை ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. திறமை இருந்தாலும் அந்த திறமைய எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கற சமயோஜிதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியணும். சமயோஜிதமா செயல்பட்டுட்டு அந்த பொறுமையா நம்ம இருந்தோம்னா நிச்சயமா அதனுடைய அந்த ரிசல்ட்ஸ் அப்படிங்கறது சூப்பரா வரும்ப்பா. உதாரணத்துக்கு ஒரு கடை நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா மத்தவங்க செய்யாத எந்த ஒரு விஷயத்த நான் புதுசா இன்கல்டிவேட் பண்ணி என்னுடைய கடையில வைக்கும்போது என்னுடைய நெட் ப்ராஃபிட் அப்படிங்கறது அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு சில யுக்திகள் அப்படிங்கறத சமயோஜிதமா பண்ணி அதை உடனே ரிசல்ட் ஃபாஸ்டா எக்ஸ்பெக்ட் பண்ணாம கொஞ்சம் பொறுமையாக இருந்து அதன் பிறகு நம்ம டிசிஷன் எடுத்தோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் இல்லையா?
2: கண்டிப்பா, நான் உங்களுடைய கருத்துக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
4: எனக்கு வந்து எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கு, அழகிய தமிழ் மகன் இந்த திரைப்படத்திலிருந்து இளைஞர்களுக்காக அந்த ஒரு உத்வேகத்தை ஊட்டக்கூடிய பாடல் அப்படிங்கறதுனாலே செலக்ட் பண்ணிருக்கேன்ப்பா.
2: கண்டிப்பா கொடுத்துடலாம். நன்றி அண்ணா.
4: தேங்க்யூ சோ மச்.
2: என்னதான் பலவிதமான விஷயங்கள் இருந்தாலும் நம்மளும் வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா திறமை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து நம்மளுடைய சந்திரசேகரனா வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. திறமை அப்படின்றது முக்கியமா இருந்தாலும் அனுபவம் அப்படின்றத அதை விட முக்கியம் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததா களத்துல இருந்து நேயர் பரக்கத் அலி அவங்க இணைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய கருத்துக்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
5: வணக்கம் அண்ணா, உங்க பேரு அப்புறம் உங்களை பத்தி சொல்லுங்க.
6: என் பேர் பரக்கத் அலி. நான் வந்து குக்கிங் அசிஸ்டன்ட் குக்கிங்ல போயிட்டுருக்கேன்.
5: ஆனால் இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆர்வமாக இருக்கும். ஒருத்தங்க போய் வேலை பார்க்கறத விட நம்ம ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. ஆனால் இந்த மாதிரி தொழில் தொடங்குறவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, உடனடியான சக்ஸஸ் பார்க்கணும். இது மாதிரியான உடனடியாக நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க?
6: இப்போ வந்து முதல்ல ஒருத்தவங்க வேலை பார்க்குறோம்னா முதல்ல பொறுமையை கையாளணும். இப்போ நம்மளுக்கு கணக்கு வழக்கு எதுவுமே தெரியாமல் இருந்தாலுமே எல்லாருமே வந்து அந்த கட்டத்திலிருந்து வந்தவங்க தான், பெரிய சக்ஸஸ்ஃபுல்லானவங்க தான். அதனால் பொறுமையை கையாண்டு நமக்கு கணக்கு தெரியாட்டாலோ இது தெரியாட்டாலோ சிரிச்சிருவாங்களோ இது பண்ணிடுவாங்களோ பரவாயில்ல சிரிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு நினச்சி நம்ம மென்மேலும் அதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். பண்ண பண்ண தான் அந்த விஷயம் வந்து மைண்டுக்கு வரும். அதில் வந்து அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே புரிய ஆரம்பிச்சிட்டோம். தெரியாதவங்கள்கிட்ட பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கிறவங்கள்ட்ட வந்து நம்ம ஒரு ஒரு விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தயங்கக்கூடாது. முத காரணமாக வந்து நம்ம தயங்கக்கூடாது, தைரியமாக கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஆனால் இதை எப்படின்னா பண்ணணும் அப்படின்னு அதனால நம்ம வந்து ஒன்றும் கெட்டு போறதில்லை. நம்மளை நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிற வேண்டியதுதான். இதுதான் நம்ம வந்து உடனே வந்து எந்த மனிதனுமே இந்த உலகத்தில் சாதிக்க முடியாது. அந்த கஷ்டங்களை வந்து ஃபஸ்ட்டு தாங்கி தான் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு பின்னணியாக ஒரு வெற்றி நம்மளுக்கு கிடைக்கும்.
5: நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்து அதுக்காக முயற்சி பண்ணிக்கிறீங்களா?
6: இல்லை, என்னோட இதை எடுத்துக்கிட்டோன்னா எங்கள் அப்பா வந்து கம்பெனி செல்வி கம்பெனி வச்சுருந்தாங்க போட்டு கிடந்தது. இப்போ எனக்கு வந்து குக்கிங்கில் ஆர்வம்னால நான் வந்து அப்துல் ரசாக்னு ஒரு பெரிய செஃப்கிட்ட வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அவரோட அதாவது அசிஸ்டன்ட் குக்கிங்க அப்போ கொஞ்சம் ட்ரை பண்ணி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடும்.
5: நீங்களுமே ஒரு நல்ல ஒரு பெரிய செஃபாக இருக்கு. உங்களுக்கு என்ன பாடல் என்ன சொல்லுங்க, பிடிச்ச பாடல?
6: அம்மாவை என்று அழைக்காத உயிரிழந்த அந்த மாதிரி அம்மாவுடைய சாங்ஸ்.
5: ரொம்ப நன்றி அண்ணா.
6: தேங்க்யூ.

0: சோ களத்துல இருந்து பரக்கத்தலியா நாவுமே அவங்களுடைய கருத்துக்களை ரொம்ப அருமையாவே பகிர்ந்துகிட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த அனுபவங்கள் மூலமா நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. சோ இன்றைய கால இளைஞர்கள் சீக்கிரமா வெற்றி பெறணும் அப்படின்றதுக்கான ஆசைகள் வர்றதுக்கான காரணம் என்ன, அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய அமலியக்காவும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க இல்லையா, இவ்வளவு நாள் ஜெயிச்ச ஒரு இளைஞன் வந்து திடீர்னு ஒரு தோல்வியை சந்திக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய மனநிலை என்ன மாதிரி இருக்கும், அதை பத்தி நாம தொடர்ந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: இளைஞர்கள் தொடர்ந்து ஜெயிச்சுட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல தோல்வியை சந்திக்கிறாங்க அப்படின்னா, திடீர்னு ஒரு இடத்துல நம்ம இளைஞர்கள் தோத்து போறாங்க இல்லைன்னா தோல்வியை சந்திக்க வேண்டிய சூழல் வருதுன்னா அதை நம்ம இளைஞர்களால சுத்தமா ஏத்துக்கவே முடியாதுன்னு சொல்லலாம். முதல்ல நம்ம இளைஞர்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியாது. ஒருவேளை நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மளை என்ன நினைப்பாங்க, நம்ம மதிப்பு குறைஞ்சிருமான்னு ஒரு பயமும் பதட்டமும் அவங்களுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். சின்ன வயசுல இருந்தே வெற்றியை மட்டும் பார்த்து பழகினதுனால தோல்வியை தாங்கிக்கிற பக்குவமோ இல்ல அந்த தாழ்வு மனப்பான்மை சமாளிக்கிற மன உறுதியோ அவங்க கிட்ட சுத்தமா இருக்காது. அதனால சின்ன தோல்வி கூட அவங்களுக்கு ஒரு பெரிய மலையை போல பெருசா தெரியும்னு சொல்லலாம். உடனே மனசு உடைஞ்சு போய் என்னால இனிமே முடியாதுன்னு அப்படியே முடங்கி போயிடுவாங்க. இல்லைன்னா கோபம் வரும், இல்லைன்னா யார்கிட்டையும் பேச தோணாது. வாழ்க்கையில சில சிக்கல்களையும் தோல்விகளையும் சந்திக்கிறது இயல்பானது. அதுதான் மனுஷனை பக்குவப்படுத்துங்கிற யதார்த்தம் புரியாம அந்த முதல் தோல்வியே அவங்களோட மொத்த உலகத்தையுமே தலைகீழா மாத்துன மாதிரி அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுக்கும்னு சொல்லலாம்.
0: கவிஞர் வாளி அவங்களுடைய வரிகள்ல மன்னன் படத்துல இருந்து ஒரு பாடலும், நம்மளுடைய சந்திரசேகர் அண்ணா கிட்டாங்க இல்லையா அழகிய தமிழ் மகன் படத்துல இருந்து ஒரு பாடலும், இரண்டு பாடல்களும் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்டோர் ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
1: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
2: மண்டபம்
3: மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மச்சான், என்னாச்சு? கடலுக்கு போலையா, திரும்பி வந்துட்டிய?
1: என்னத்த சொல்ல, இப்ப வாச்சும் ஒரு நாள் தான் கடலுக்கு போறோம். அப்பவும் காத்து புயல்னு கட்டில போடுறாங்க. அப்படியே போயிட்டு வந்தாலும் பாடு இல்ல, பாடு வந்தாலும் விலை இல்ல. வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பசங்களுக்கு வேற இந்த மாசம் ஃபீஸ் கட்டணும்.
0: மச்சான், நீங்க தப்பா நினைக்கலைனா நான் வருமானத்துக்கு ஒரு வழி செய்வேன்.
1: நீ என்னமா பண்ணுவ?
0: உங்களுக்கு பிடிக்காதுன்னு தான் இவ்வளவு நாளா சொல்லல. நீங்க கடலுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த சிப்பி பாசி வச்சு அலங்கார பொருள் ரெடி பண்ண கத்துக்கிட்டேன். அதுல நிறைய மாலை பூங்கொத்து மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அது மூலமா கொஞ்சம் காசு கிடைச்சிச்சு. அதை சேர்த்து வச்சிருக்கேன். அதை வச்சு பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் மச்சான். அப்படியே அதையே தொழிலா பண்ணலாம்னு இருக்கேன் மச்சான்.
1: உனக்கு அது பண்றது ரொம்ப பிடிக்குமா என்ன?
0: ரொம்ப பிடிக்கும் மச்சான்.
1: அப்ப பண்ணு. வருமானம் பெருசா ஒண்ணு வராட்டாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்குல, நீ பண்ணு.
0: என்ன மச்சான், உங்களுக்குதான் பொண்ணுகளை வேலைக்கு அனுப்புறதே பிடிக்காதே?
1: ஆமா, பிடிக்காதுதான். ஆனா இன்னைக்கு உன்னோட அந்த வருமானம் தான் பசங்க படிப்புக்கு ரொம்ப உதவியா இருக்கு. வீட்டுல ஆம்பளைங்க வேலைக்கு போகும்போது பெண்கள் எதுக்கு வேலைக்கு போகணும்னு தான் சொன்னேன். நீங்க வெளியையும் வேலை பார்த்துட்டு அப்புறமா வீட்டு வேலையும் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். அதனாலதான் நான் கூட அப்படி சொன்னேன். இது உனக்கு பிடிச்சதுல, நீ பண்ணு. வீட்டு வேலைய நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம்.
2: வீடை உங்கள் களமெனில் அக்களத்தில் வெற்றி கொள்ள கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு கை கொடுக்கலாம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: நேரம் சரியாக 11:26 நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நானி வாஷ்னி. இன்றைய காலத்துல நிறைய இளைஞர்களும் சீக்கிரமா ஜெயிக்கணும் வாழ்க்கையில அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ அந்த ஆசை வர்றதுக்கான காரணங்கள்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் இருக்கிறது சோசியல் மீடியாக்களுடைய ஒரு மிகப்பெரிய தாக்கம் தான். ஏன்னா மற்றவங்க வந்து வெற்றி பெற தருணங்களை மட்டும்தான் நம்ம பார்க்குறோமே தவிர அவங்களோட கடந்து வந்த பாதைகளாக இருக்கட்டும் இல்லை பல வருஷ உழைப்பு அப்படின்றது தெரிகிறதுமே இல்லை. அதற்கான வாய்ப்புகளுக்கான வீடியோக்களுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு சில பேர் தான் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து பதிவு பண்ணுறாங்க. எல்லாருமே ஜெயிச்ச தருணங்களை மட்டும் போடுறதுனால அதை பார்த்துட்டும் நிறைய பேர் வந்து நாமளும் இந்த மாதிரி ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையினால அதை டக்குன்னு நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலையுமே இருக்குது. ஏன் இப்படி சோசியல் மீடியாக்களுடைய தாக்கம் இந்த அளவுக்கு அதிகமா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்தியால மட்டுமே 20-25 கோடி பேர் கிட்ட வந்து இந்த சோசியல் மீடியாக்களை யூஸ் பண்றாங்க. இதுல 40% பேர் 18 வயசுல இருந்து 24 வயசுக்கு உள்ளவங்க தான். சொல்லப்போனால் 2 மணி நேரத்துக்கும் மேலே ஒரு நாளைக்கு நம்மளுடைய அந்த பயன்பாடு அப்படின்றது இருக்குது. இதில் முதல் விஷயமா இருக்கிற ஒரு ஆப்னா அது வந்து வாட்ஸ்அப் தான். கிட்டத்தட்ட 566 மில்லியன் பேர் வந்து ஒரு நாளைக்கு நம்ம வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி சோசியல் மீடியாக்களில் நடக்கக்கூடிய தாக்கம் தான் இப்போ மிகப்பெரிய அளவில் வந்து பேசப்பட்டுருக்கு. அடுத்து தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, போட்டி அப்படின்ற ஒரு விஷயம் அதிகரித்து இருக்கிறது. வேலை தொழில்னு எல்லா இடங்கள்லையும் போட்டி இப்போலாம் வந்து அதிகமாகிடுச்சு. சமீபமாக கூட இந்த லயலா காலேஜில் கிட்டத்தட்ட ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு லட்சக்கணக்கில் வந்து மாணவர்களும் மாணவிகளும் இளைஞர்களும் வந்து நின்று ஒரு செய்தியை நம்ம வந்து சமூக வலைதளம் மூலமாக பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இப்போ போட்டி அப்படின்றது நிறைய பேர் மத்தியில் அதிகரிச்சுட்டு வருது. ஸோ இப்போ அந்த போட்டி போட்டு நானும் போயிடணும், நானும் எப்படியாவது நான் டக்குன்னு ஜெயிச்சு வந்தாதானே என்னால் டக்குன்னு வந்து எல்லா விஷயம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையில் நிறைய இளைஞர்களும் இருக்கிறது. இதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம். அடுத்ததாக வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறது. அவங்க இவ்வளோ வயசில் இதை சாதி சாதிச்சிட்டாங்க, நாம என்ன இன்னும் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாலும் அவங்களே இவ்வளவு வயசுல சாதிச்சிட்டாங்க நம்மளால முடியாதா அப்படின்ற ஒரு போட்டி மனப்பான்மை நாம அவங்களுக்கு முன்னாடி ஜெயிச்சிடணும். அந்த மாதிரியான ஒரு விஷயமும் நிறைய இளைஞர்களை வந்து டக்கு டக்கு டக்குன்னு அடுத்த விஷயங்கள் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுதுன்னு கூட சொல்லலாம். ஸோ உடனடியா பலன் கிடைக்கிற ஒரு பழக்கம் சின்ன வயசுல இருந்தே நம்ம கேட்டது கிடைச்சிருக்கும். நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம அப்பா

அடக்கேட்டது கிடைச்சிருக்கோ, இந்த மாதிரியான விஷயங்கள்ல பழக்கம் இருக்குது அப்படின்னா இன்னைக்கு நிறைய விஷயங்கள் உடனடியா கிடைக்கிறதும் அதுல வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயமே இதுக்கு காரணமா இருக்குது. உண்மையான வெற்றி அப்படின்றது எவ்வளோ நாளா ஜெயிக்கிறோம் அப்படின்லாம் கிடையாது, எவ்வளோ நாளுக்குள்ள நீடிச்சு நிக்கிறோம் அப்படின்றதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவசரத்துல தப்பாவன முடிவுகளை எடுக்கிறத விட இலக்கை நோக்கி தொடர்ந்து முயற்சி செய்யறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்றத சொல்லிட்டு, அடுத்ததா தாமரை அவங்களுடைய வரிகள்ல காக்க காக்க படத்துல இருந்து ஒரு அருமையான பாடலுமே வருது. இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆணோட வெற்றிக்கு பின்னாலும் கட்டாயமா ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்றாங்க. அப்போ பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி யார் இருப்பா?
1: ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கிறது சரிதான். ஆனா பொண்ணுங்களும் வெற்றி அடையணும்ல.
2: அதுக்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் இருக்கும் நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணிக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: நேரம் சரியாக 11:36 நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடலோசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். இன்றைய காலகட்டத்தில் நிறைய இளைஞர்கள் உடனே ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. தொடர்ந்து ஒரு இளைஞர் வந்து வெற்றியை சந்திச்சுட்டு ஒரு தோல்வியை சந்திக்கும் போது அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி தொடர்ந்து தோல்வியவே சந்திச்சுட்டு இருந்த ஒரு இளைஞன் ஒரு வெற்றியை சந்திச்சா அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தொடர்ந்து தோல்வியே சந்திச்சுட்டு எந்த பக்கம் திரும்பினாலும் ஏமாற்றமோ அவமானமோ மட்டுமே சந்திச்சுட்டு இருந்த ஒரு இளைஞனுக்கு திடீர்னு ஒரு நாள் அந்த முதல் வெற்றியை சந்திக்கும் போது அந்த டைமை எப்படி இருக்கும்னு வார்த்தைகளால சொல்லவே முடியாது. இத்தனை நாளா எல்லாரும் தப்பாவே பேசினது, உன்னால எதையுமே சாதிக்க முடியாதுன்னு மத்தவங்க கை நீட்டி காமிச்சது, தூக்கம் இல்லாம நம்ம இளைஞர்கள் பட்ட கஷ்டமும் கண்ணீரும் அந்த ஒரு நொடியில எல்லாமே பறந்து போயிடும். அவங்களோட உழைப்புக்கு கிடைச்ச அந்த சின்ன வெற்றி அந்த இளைஞரோட முகத்துல ஒரு பெரிய நிம்மதியான சந்தோஷத்தை கொண்டு வரும். இத்தனை நாளா இருட்டில் இருந்த தன்னோட வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை சந்திச்ச மாதிரி வசந்தமா இருக்கும். நம்மளும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற அவங்களுக்குள்ள மேலேயே அவங்க மேலேயே ஒரு பெரிய நம்பிக்கையும் பிறக்கும். மற்றவங்க முன்னாடி நம்ம தலை நிமிர்ந்து நிக்கலான்ற அந்த இழந்த அத்தனை சுயமரியாதையும் திரும்ப கிடைச்ச சந்தோஷம் அவங்களுக்கும் வந்துடும். இத்தனை நாளா வந்துட்டே இருந்த தோல்விகள் எல்லாமே நம்ம இளைஞர்களுக்கு முடக்கி வைக்க வந்த தோல்விகள் கிடையாது. அவங்களுக்குள்ள இருக்கிற பலத்தை வெளியே கொண்டு வர்றதுக்காகத்தான் கடவுள் கொடுத்த பயிற்சிங்கிற பக்குவம். நம்ம இளைஞர்களுக்கு அந்த ஒரு வெற்றி அடுத்து வர்ற பெரிய வெற்றிக்கான படிக்கட்டா மாறி அவங்களோட மொத்த வாழ்க்கையுமே அழகாகவும் ஆர்வமாகவும் மாத்தி கொடுக்கிற சக்தி அந்த ஒரு வெற்றிக்கு பின்னாடி இருக்கும்னு சொல்லலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க, அடுத்ததா ஒரு பாடல் வருது. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: அள்ளிட்டு போங்க
1: பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேதல் பெண்ணே நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நாம் மதி. ஊழையும் உப்பக்கம் காண்பார் உழைவின்றி தாழாது உயற்றுபவர். இந்த திருக்குறள் என்ன சொல்லுதுன்னா, விடாமுயற்சியோட நம்ம உழைச்சோம்னா நம்மளோட ஊழையும், அதாவது நம்மளோட தலைவிதியையும் வென்று விடலாம்னு. இந்த குறளுக்கு ஏத்த மாதிரி ஒரு சின்ன பொறி உருண்டையால தன்னோட வாழ்க்கைய சந்தோஷமாவும் முன்னேற்ற பாதையிலும் கொண்டு போயிட்டு இருக்கிற திருச்சி மாவட்டம் காவல்காரன் பட்டியை சேர்ந்த அன்ன காமாட்சி அம்மா பத்தி தான் இன்னைக்கான நேதல் பெண்ணை நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம். 18 வயசுலயே திருமணமான அன்ன காமாட்சி அம்மாவோட அப்பா வீட்லயும் கணவரோட வீட்லயும் பொறி வியாபாரம் தான் முக்கிய தொழிலா இருந்திருக்கு. திருமணம் ஆனதுக்கு அப்புறம் பொறி உருண்டை செஞ்சு விக்கலான்னு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி 27 வருஷமா இந்த பொறி உருண்டைய மட்டுமே தொழிலா வச்சு தன்னோட 2 மகள்களையும் டிகிரி படிக்க வச்சு திருமணமும் செஞ்சு கொடுத்திருக்காங்க. பொறி உருண்டைய செஞ்சு சில நாட்கள் சந்தைகள்லயும் ஒரு சில நாட்கள் கடைகளுக்கும் கொடுத்துட்டு வந்தது போக, இப்போ மொத்த விற்பனையாளர்களுக்கும் பொறி உருண்டை செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. காலையில எந்திரிச்சு தன்னோட வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வேலையை செய்ய ஆரம்பிப்பாங்களாம். தரமான முறையில இந்த உருண்டையை செஞ்சு விற்பனை செய்யறதால நாளுக்கு நாள் இவங்களோட வருமானம் அதிகமாயிட்டே தான் இருந்திருக்கு. சின்ன வயசுல இவங்க கிட்ட பொறி உருண்டை வாங்கி சாப்பிட்டவங்க இவங்க கிட்ட வந்து, அக்கா நான் உங்ககிட்ட தான் பொறி உருண்டை வாங்கி சாப்பிட்டேன், இப்போ என்னோட குழந்தைக்கும் பொறி உருண்டை கொடுங்கக்கான்னு சொல்லிட்டு அந்த அக்காவை நலம் விசாரிக்கும் போது அவங்களுக்கு வர சந்தோஷத்துக்கு அளவே இல்லையா. பொறி உருண்டை செய்ய பாகு சேர்க்கும் போது அதை கவனமா தரமா தயாரிச்சதுனாலதான் இந்த தொழில இத்தனை வருஷமா காப்பாத்திட்டு வர முடிஞ்சதுன்னு சொல்றாங்க அண்ண காமாட்சியக்கா. நம்ம ஒரு தொழில் பண்றோம்னா அதுக்கு உழைப்பு மட்டும் இல்லாம தரமும் நம்பிக்கையும் முக்கியம்னு சொல்ற அண்ண காமாட்சி அக்காவுக்கு கடல் ஓசை எஃப்எம் 90.4 சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். எந்த ஒரு தொழில் பண்ணாலுமே அதுல நம்மளோட உழைப்புங்கிறது ரொம்பவே முக்கியங்க. நம்ம செய்யற தொழில அதிகமான உழைப்ப போட்டோம்னா கண்டிப்பா நம்மள வெற்றி அடையலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 நீதல் பெண்ணின்

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இணைந்திருப்பது கடல் ஓசை எஃப்எம் 90.4 நெய்தல் பெண்ணை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசுறது மதி. என்னோட சின்ன வயசுல 1 ரூபாய்க்கு ஒரு கல் உருண்டை மாதிரி ஒரு மிட்டாய் இருக்கும். அதை வாங்கி சாப்பிட்டோம்னா கிட்டத்தட்ட 15 நிமிஷம் அதை நம்ம வாயில வச்சு சாப்பிட்டுட்டே இருக்கலாம். 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த மிட்டாய் போய் கேட்டா இப்போ அந்த மிட்டாய் எல்லாம் இல்ல. ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் அதை விட பெரிய சைஸா சாஃப்டா உருண்டை மாதிரி கடையில எல்லாம் இருக்கு நிறைய. ஆனா அந்த டேஸ்டுக்கு இல்ல. இப்போ நம்ம வீட்லயும் ஓட்டுமா உருண்டை, ரவா லட்டு, அரிசி மா உருண்டை, கிழங்குருண்டை, பொரிகடலை உருண்டைன்னு நிறைய செஞ்சு வீட்லயும் கொடுப்பாங்க. ஒரு சில பேர் அதை விற்பனையும் செய்யறாங்க. அந்த வகையில நெய்தல் பெண்ணை நிகழ்ச்சியிலையும் இன்னைக்கு நம்ம பொரி அரிசி லட்டு எப்படி செய்யலாம் தான் தெரிஞ்சுக்க போறோம். பொரி அரிசி லட்டு பண்றதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் என்னென்னா, புழுங்கல் அரிசி 1/2 கப், நாட்டு சக்கரை 3/4 கப், தேங்காய் துருவல் 1/4 கப், ஏலக்காய் 2, நெய் 4 டேபிள்ஸ்பூன், முந்திரி பருப்பு 1/10. முதல்ல அரிசிய நல்லா கழுவிட்டு அரிசி காஞ்சதும் ஒரு பாத்திரத்துல சேர்த்து மிதமான தீல அது பொரி அரிசி ஆகிற வரைக்கும் அதை வறுக்கணும். வறுத்ததுக்கு அப்புறம் அதை மிக்சியில போட்டு அது கூடவே ஏலக்காயும் சேர்த்து கொரகொரப்பா அரைச்சி தனியா வச்சுக்கணும். ஒரு பாத்திரத்துல நாட்டு சக்கரை கூட 1 கப் தண்ணி சேர்த்து பாகு காய்ச்சிக்கணும். பாகுக்கு பதம்லாம் தேவையில்லைங்க, நாட்டு சக்கரை கரைஞ்சா மட்டும் போதும். இப்போ 1 கடாயில 2 டேபிள்ஸ்பூன் நெய்யை ஊத்தி துருவிய தேங்காயும் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வறுக்கணும். தேங்காய் வறுபட்டதுக்கு அப்புறம் பொரி அரிசி மாவு, நாட்டு சக்கரை பாகு இதை சேர்த்து வேக வைக்கணும். கொஞ்சம் கெட்டியானதும் கடைசியில 2 டேபிள்ஸ்பூன் நெய்யை ஊத்தி நெய்யில வறுத்த முந்திரி பருப்பையும் சேர்த்து லட்டு மாதிரி உருண்டையா பிடிச்சுக்கணும். இப்போ நமக்கு டேஸ்டியான பொரி அரிசி லட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த லட்டை சின்னவங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்புவாங்க. ஏன்னா நாட்டு சர்க்கரையோட டேஸ்டையும் நெய்யோட வாசமும் பிடிக்காதுன்னு சொல்றவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. முக்கியமான குறிப்பு என்னன்னா, நம்ம எந்த ஒரு இனிப்பு பலகாரம் செஞ்சாலும் அதுல நம்ம கொஞ்சமா உப்பை சேர்த்துக்கணும். அப்பதான் இனிப்பா இருந்தாலுமே அதோட சுவை நமக்கு தெரியும். இதுல நம்ம தேங்காய வறுத்து சேர்த்ததுனால 1 வாரம் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன கவர்ல போட்டோ இல்ல சின்ன பாக்ஸ்ல வச்சோ நம்ம கரெக்டான லேபிள் ஒட்டி நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற சின்ன சின்ன பெட்டி கடைகளையும் கொடுத்து நம்ம விற்பனை செய்யலாம். இல்ல வார சந்தைகள் இருக்கும்ல, அங்க மக்கள் அதிகமான கூட்டம் இருக்கும். சோ அங்க போய் கூட நம்ம இதை விற்பனையும் பண்ணலாம். சுய தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பலகாரங்கள் செஞ்சு கூட விற்பனை செய்யலாம். ஏன்னா இதையும் மக்கள் ஆர்வமா வாங்கத்தான் செய்வாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: கம்ப்யூட்டர் சாம்பிராணின்னு சொல்றோம். கம்ப்யூட்டருக்கும் சாம்பிராணிக்கும் என்ன சம்பந்தம்? இந்த சாம்பிராணி போடுறதுனால என்ன பயன்லாம் இருக்கு தெரிஞ்சுக்கலாமா? பொதுவாவே சாம்பிராணிய கோவில்கள்ல வீடுகள்ல பெண்கள் தலைமுடிய காய வைக்க, இன்னும் சில நாடுகள்ல மருத்துவ குணங்களுக்காக கூட யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஆனா சாதாரணமா நினைக்கக்கூடிய சாம்பிராணி போடுறதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் காரணம் கூட இருக்குதான். சாம்பிராணியோட மூலப்பொருள் தான் பென்சாயி ரெசின். இந்த வகை பொருளுக்கு காத்துல உள்ள பூஞ்சை நுண்ணுயிரிகளை கட்டுப்படுத்துற திறன் இருக்குதான். இதனாலதான் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்துக்கிற இடங்கள்ல காத்துல பூஞ்சை பரவுறதை கட்டுப்படுத்த இயற்கையான ஒரு ஏர் பியூரிஃபயரா இன்னும் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம கொசு பூச்சி வர்றதை கூட இந்த சாம்பிராணிகள் தவிர்க்குமா? சரி, ஏன் இந்த சாம்பிராணிகள் பெரும்பாலும் கம்ப்யூட்டர் சாம்பிராணி அப்படின்னு சொல்லப்படுதுன்னு தெரியுமா? இந்த சாம்பிராணிகளோட பேரே முதல்ல கம்ப்ரஸ்டு சாம்பிராணி தான். இந்த சாம்பிராணி இருந்த காலகட்டத்துல அப்போதான் கம்ப்யூட்டர் அறிமுகமாயி ரொம்பவே பிரபலம் அடைஞ்சிட்டு இருந்திருக்கு. கடைசியில கம்ப்ரஸ்டு சாம்பிராணி தான் கம்ப்யூட்டர் சாம்பிராணியாவே மாறி இருக்குது.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.
2: நேர்கள் இணைந்திருப்பது கடல் ஓசை FM 90.4 நீதல் பெண்ணை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக நாம் மதி. ஒருத்தவங்களோட முகத்தை பார்த்தே அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்ல முடியும்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தங்க சிரிச்ச முகமா இருந்தாங்கன்னா அவங்க எல்லார்கிட்டையும் நல்லா பேசுவாங்க, நல்லா பழகுவாங்கன்னு. ஒரு சிலர் முகத்தை உருன்னு வச்சிருந்தாங்கன்னா இவங்க சரியான கோபக்காரங்க, திமிரு பிடிச்சவங்களா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இதையும் தாண்டி ஒரு சிலரோட முக பாவனையே அப்படித்தான் இருக்கும். இது 100-60% வேணா உண்மையா இருக்கலாம், ஆனா மீதி இருக்கிற 40% நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்படி நம்ம முகத்தை பார்க்கும் போது அந்த முகத்துல இருக்கிற கருவளையும் அவங்களோட முக அழகையே கெடுத்துரும். இதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னா, சரியான தூக்கம் இல்லாம இருக்கிறது, மன அழுத்தம், இரத்த சோகை, அதிக நேரம் லேப்டாப் அப்புறம் மொபைல் யூஸ் பண்றது, இதெல்லாம் முதன்மையான காரணங்களா இருந்தாலுமே மரபணு மாற்றம் நம்மளுடைய வாழ்க்கை முறையினாலையும் இந்த கண்ணுல கருவளையும் வரும். இதுக்கு மருத்துவர்கள் என்ன காரணம் சொல்றாங்கன்னா, வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு போதுமான தூக்கம் இல்லாததால கண்களை சுத்தி இருக்கிற சருமம் மெலிந்து இரத்த நாளங்கள் தெளிவா தெரியும், இதனால கருவளையும் வரும். நம்ம தினமும் 8 மணி நேரத்துக்கு கம்மியா தூங்குறதுனாலதான் இது வருது. சோ இதை தடுக்கணும்னா நம்ம ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் நல்லா தூங்கணும். தைராய்டு சுரப்பியோட குறைபாட்டினாலையும் கருவளையும் வரும். தைராய்டு பிரச்சனை நமக்கு இருக்குன்னு தெரிஞ்சா அதுக்கான சரியான ட்ரீட்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கணும்.

அப்புறம் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், வயசாகும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்புல கொலாஜன் லெவல் குறையும். அப்படி குறையும் போது இதனாலையும் கருவளையும் வரும். நம்ம வெளியே போகும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் எப்பவுமே முகத்துல கிளாஸ் போட்டிருப்பாங்க. பார்வையில நல்லா தான் தெரியும், இருந்தாலும் நம்ம நினைப்போம் ஸ்டைலுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னு. அப்படி இல்லைங்க, நம்ம வெளியே வெயில நடக்கும் போது சன்கிளாஸ் போடாம போனோம்னா புற உதா கதிர்களால நம்மளுக்கு கருவளையும் வரும். இதனாலதான் நிறைய பேர் வெளியே போகும்போது சன்ஸ்கிரீன் சன்கிளாஸ் எல்லாம் போட்டுட்டு போவாங்க. சோ அதையே நம்ம போட்டுட்டு போறதும் ரொம்ப நல்லது. மருத்துவர்கள் இதுக்கு ட்ரீட்மெண்டா என்ன சொல்றாங்கன்னா, இந்த கருவளையம் வந்துச்சுன்னா நம்ம ரெட்டினாய்டு கிரீம், அப்புறம் ஹைட்ரோகுவினோன் கிரீம், இல்ல ஒரு சில லேசர் சிகிச்சை கூட எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. கண்ணில் இருக்கிற கருவளையம்னால ரொம்ப கவலையா இருந்துச்சுன்னா நம்ம ஸ்கின் டாக்டரை பார்த்து கூட அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சி அதுல இருந்து வெளியே வரலாம். வீட்டுல இருந்தபடியே எனக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க, நான் அதை ரெகுலரா பண்ணி இந்த கருவளையத்தை குறைச்சிருவேன்னு சொல்றீங்கன்னா கண்டிப்பா நம்ம வீட்டுல இருந்து கூட இதை நம்ம சரி பண்ணலாம். முதல்ல கொஞ்சம் தக்காளி சாறு கொஞ்சம் எலுமிச்சாறு கலந்து கருவளையத்துக்கு மேல தடவிட்டு ஒரு 15 நிமிஷம் கழிச்சு குளிர்ந்த தண்ணியில கழுவணும். ரெண்டாவதா நைட்டு நம்ம தூங்கும் போது கற்றால ஜெல் இருக்கும்ல, அந்த ஜெல்லை எடுத்து கருவளையம் இருக்கிற இடத்துல தடவிட்டு ஒரு 5 to 10 minutes நல்லா மசாஜ் பண்ணிட்டு அப்படியே தூங்கிடணும். காலையில எந்திரிச்சு முகத்தை கழுவுனா போதும். மூணாவதா உருளைக்கிழங்கு சாறு எடுத்து அதை கருவளையத்துல போட்டுட்டு காஞ்சதுக்கு அப்புறம் கழுவணும். நாலாவதா வெள்ளிக்காய வெட்டி கண்ணு மேல வச்சு ஒரு 15 to 20 minutes கழிச்சு நம்ம எடுக்கலாம். அஞ்சாவதா நைட்டு நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி காபி தூள் கூட பாதாம் எண்ணெயோ இல்ல விளக்கெண்ணையோ கலந்து கருவளையத்துக்கு மேல தடவி நல்ல மசாஜ் பண்ணிட்டு காலையில கழுவிக்கலாம். இப்படி இன்னும் நிறைய வழிமுறைகள்லாம் நம்ம கருவளையத்தை போக்குறதுக்கு இருக்கு. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே அதை மைண்ட்ல போட்டு ஏத்திக்காம டைமுக்கு நல்லா சாப்பிட்டு தூங்கினாலே போதும். குறிப்பா பெண்கள் இதுல கொஞ்சம் கவனம் செலுத்தி உங்களோட முக அழக பாத்துக்கணும். குறிப்பா வேலைக்கு போற பெண்கள் காலேஜ்க்கு போற பெண்கள் இதுல கொஞ்சம் கவனம் செலுத்தி உங்க முக அழக பாத்துக்கணும். ஏன்னா வேலைக்கு போற பெண்கள் அதிகமா வெளியே போகும்போது சன்கிளாஸ் இல்ல சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப ஸ்கூலுக்கு போற குழந்தைங்களும் காலேஜ் போற பிள்ளைங்களும் நைட்டு அதிக நேரம் உட்கார்ந்து படிக்காம குறிப்பிட்ட டைமுக்குள்ள படிச்சுட்டு தூங்க வேண்டிய நேரத்துல கரெக்ட் டைமுக்கு தூங்கினாலே நம்மளுக்கு இந்த கருவளையம் வரத ஓரளவுக்கு நம்ம தடுக்கலாம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நாம் மதி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: வேளா வேளா, இங்க கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதுல காத்து எவ்வளவு போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையில இருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்ல இருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காத்து வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா? நாளைக்கு
0: காத்து வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆபீஸ்ல டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காத்து கொஞ்சம் புயலாத்தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதா, ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தல?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலதுகையில அடிக்குதா இடதுகையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம்தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இது எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாருக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாருக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை படம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா மொபைலா, இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர மாதிரி கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேதல் பெண்ணை நிகழ்ச்சியில தாங்க. இன்னைக்கான நேதல் பெண்ணை நிகழ்ச்சியில பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களுக்கான பராமரிப்பு மற்றும் நல்வாழ்வு சட்டத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். தமிழ்நாட்டுல 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்கள தான் நம்ம சீனியர் சிட்டிசன், அதாவது மூத்த குடிமக்கள்னு சொல்றோம். இதே இது அமெரிக்கால பாத்தீங்கன்னா 65 வயசு சொல்லுவாங்க, கனடாவிலயும் 65 வயசு, ஜப்பான்ல 66 வயசு. இப்படி சீனியர் சிட்டிசனோட வயசு ஒவ்வொரு இடத்துக்கும் இடம் மாறுபடும். இருந்தாலுமே குறிப்பிட்டு சொல்லணும்னா 60 வயசை தொட்டுட்டாலே அவங்கள நம்ம மூத்த குடிமக்கள் தான் சொல்றோம். மூத்த குடிமக்களோட நலனுக்காகவும் ஓய்வூதியம், மருத்துவம், முதியோர் உறைவிடம், பயண கட்டண சலுகை, சமூக பாதுகாப்புன்னு பல்வேறு வகையான சலுகைகளையும் தமிழ்நாடு அரசு கொடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இப்படி மூத்த குடிமக்களோட நலனை பாதுகாக்கிறதோட முக்கியத்துவத்தை உணர்த்துறதுக்கு தான் ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் 1 சர்வதேச மூத்த குடிமக்கள் தினமா உலகம் முழுதும் கொண்டாடப்படுது. மூத்த குடிமக்களான பெற்றோர்களின் நலன்களை காக்கிறதுக்காக இந்திய நடுவன் அரசும் மாநில அரசும் பல சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டம் 2007 வந்திருக்கு. மூத்த குடிமக்களுக்கான பராமரிப்பு விதிகள் டிசம்பர் 31, 2009 கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவில் வாழ்ற மூத்த குடிமக்களுக்கு மாநில மற்றும் ஒன்றிய அரசுகள் பல துறைகள் சார்பில் நிறைய சலுகைகளை வழங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல முக்கியமா பார்த்தோம்னா ஆதரவற்ற மூத்த குடிமக்களுக்கு தமிழ்நாடு அரசு ஓய்வூதியமா மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறாங்க. மூத்த குடிமக்களோட குடும்ப அட்டைகளுக்கு ரேஷன் கடையில மாசம் மாசம் 10 கிலோ அரிசியும் பொங்கலுக்கு இலவச வேஷ்டி சேலை வழங்குற திட்டமும் இருக்கு. அரசு இலவச காப்பீடு திட்டத்துக்கு கீழே இலவசமா மருத்துவ சிகிச்சையும் அளிக்கப்படுது. ரயில்வே துறையில ரயில் வண்டியில பயணம் செய்யும் போது ஆண் இந்திய மூத்த குடிமகனுக்கு 40%, பெண் இந்திய மூத்த குடிமகளுக்கு 50% கட்டண தொகையில சலுகை செய்யறாங்க. மூத்த குடிமக்களோட அவசர உதவிக்காக தான 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய கட்டணமில்லா தொலைபேசி எண் வந்திருக்கு. அந்த எண் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும் நினைக்கிறேன், 1-4-5-6-7. இந்த எண் இந்தியா முழுவதுமே செயல்பட்டு வருது. அரசு பொது துறையில இயங்கும் உள்நாட்டு இந்திய விமானங்கள்ல பயணம் செய்யும் போது 65 வயசு நிரம்பிய ஆண்களுக்கும் 63 வயசான பெண்களுக்கும் 50% தான் வசூலிக்கப்படுது. வங்கி அப்புறம் சில நிதி நிறுவனங்கள்ல மூத்த குடிமக்கள் வைப்பு தொகை வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 10% வட்டியை கூடுதலாகவும் கொடுக்கறாங்க. மூத்த குடிமக்கள் தங்குற முதியோர் இல்லங்களை கட்டுறதுக்கும் கட்டுறதுக்கு தேவையான தொகையில 90% மானியமாகவும் கொடுக்கறாங்க. சோ இப்படி நிறைய சலுகைகளை நம்ம அரசு கொடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்கு. இந்த முதியோர்களை பாதுகாக்கிறதுக்காக சமரச அலுவலர்களும் பராமரிப்பு அலுவலர்களும் அவங்களோட செயல்களை கரெக்டான முறையில செஞ்சுட்டு வராங்க. சரி, இந்த சமரச அலுவலர்கள் யாருன்னா மாவட்ட சமூக நல அலுவலர்கள் இந்த சட்டத்துக்கு கீழே தமிழக அரசால நியமிக்கப்படுறாங்க. ஒரு குடும்பத்துல மூத்த குடிமகனுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அந்த மூத்த குடிமகன் கட்டணமில்லா தொலைபேசி எண்ண தொடர்பு கொண்டு அவங்களோட பிரச்சனையை சொன்னாங்கன்னா சமூக நல அலுவலருக்கு அந்த தகவல் போகும்போது அவங்க டைரக்டா அந்த மூத்த குடிமகனோட வீட்டுக்கு வந்து விசாரிப்பாங்க. விசாரிச்சு 30 நாளுக்குள்ள ஒரு அறிக்கையை சமர்ப்பிப்பாங்க. அந்த அறிக்கையில இருக்கிற தகவல்கள் மூத்த குடிமக்களுக்கு சாதகமா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பராமரிப்பு தொகையை வழங்குறதுக்கான ஆணையை பிறப்பிப்பாங்க. பராமரிப்பு அலுவலர் இவங்களும் தமிழக அரசால நியமிக்கப்படுறவங்க தான். ஸோ இந்த பராமரிப்பு அலுவலர்களோட வேலை என்னன்னா, முதியோர்களோட நலனுக்காக சேவை புரியும் தொண்டு நிறுவனங்களை பற்றிய விவரங்களை சேகரித்து அவங்கள பராமரிக்கிறது தான். மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர்கள் சார்பாக ஏதாவது பிரச்சனை இருந்து அவங்க வழக்கு தொடங்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த வழக்கை தொடங்குறதுக்கும் இந்த பராமரிப்பு அலுவலர்கள் உதவி செய்கிறாங்க. சரி, இப்போ ஒரு மூத்த குடிமக்களை ஆதரவற்ற நிலையில் விட்டுட்டு போகிறாங்கன்னா அந்த மூத்த குடிமக்களை யார் பராமரிக்கலையோ இல்ல பராமரிக்க தவறுனாங்களோ அவங்களுக்கு 3 மாசம் சிறையும் 5000 ரூபாய் அபராதமும் வசூலிக்கப்படும். இல்ல மூத்த குடிமக்கள் மனதளவுலையும் உடல் அளவுலையும் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த 2 தண்டனையும், அதாவது 3 மாசம் சிறை தண்டனையும் பிளஸ் அது கூடவே 5000 ரூபாய் அபராதமும் வசூலிக்கப்படும். ஒவ்வொரு மூத்த குடிமக்களும் தங்களுக்கான திட்டங்கள் என்ன இருக்கு, சட்டங்கள் என்ன இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இன்னும் இதை பத்திய நிறைய தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா சமூக நலத்துறையோட இணையதள பக்கங்களை பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் பேசலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மதி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது பிற்பகல் 1 மணி. இன்று செந்தூரபாண்டி மற்றும் பெரிய அண்ணா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: Okay.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது?
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உம்புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்குள்ள டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒன்னு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: இன்று செந்தூரப்பாண்டி மற்றும் பெரிய அண்ணா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: விவரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: இன்று செந்தூர பாண்டி
2: நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: இன்று செந்தூர பாண்டி மற்றும் பெரிய அண்ணா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று செந்தூரபாண்டி மற்றும் பெரிய அண்ணா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம். இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு கோபிநாத் அவர்களின் பேச்சு. இது திங்க் வாய்ஸ் மீடியா என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: என்ன புக்ஸ் இளைய தலைமுறைக்கு சஜஸ்ட் பண்ணலாம், என்ன புக்ஸ் எல்லாம் படிக்கணும், இளைய தலைமுறைக்கு ஆர்வத்தை உண்டாக்க, புத்தகம் படிக்கும் ஆர்வத்தை உண்டாக்க என்ன செய்யவிடும், கல்வியில ஃபெயிலியர் கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க ரெண்டாவதா அடுத்த ஒரு ஆப்ஷன் இருக்கு அல்லது அடுத்த சான்சஸ் இருக்கத அவங்களை மோட்டிவேட் பண்ணணும், பேரண்ட்ஸ் குழந்தை ரிலேஷன்ஷிப், கல்லூரி மாணவர்களின் எதிர்காலம், நல்லவனாகவும் கெட்டவனாகவும், நல்லவனா இருக்கும்ல கெட்டவனா இருக்கும்ல வல்லவனா இருப்பது எப்படி, இந்த ஜெனரேஷன் பிள்ளைகள் எப்படி இருக்கணும், அது வந்து இந்த ஜெனரேஷன் பிள்ளைகள் எப்படி இருக்கணும், அந்த கொஸ்டின் இது. ஸ்டடீஸ் ஸ்போர்ட்ஸ் படிக்கதான் சொல்றாங்க, விளையாட விட மாட்டேங்கிறாங்க. இயற்கை பாதுகாப்பு, பெண் பாதுகாப்பு, இந்த தலைமுறை பெற்றோர்களை மதிப்பதில்லை, வீட்டையும் நாட்டையும் காக்கும் படிப்பு, தற்கால கல்வி முறை, டெக்னாலஜி ஓரியன்ட் ஆன்லைன் எஜுகேஷன், அச்சம் பயம். அப்பா நான் ரிவர்ஸ்லேருந்து வரவா, அச்சம் பயம் என்ன அச்சம்னே தெரியாது. டெய்லி அப்பப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் சின்னதாக ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும், எதுக்குன்னே தெரியாது. உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு பெரிய டிசீஸ் இந்த கொரோனா கூட ஒரு டிசீஸ் இருக்குன்னா அதுக்கு பேர் என்னமோ மாதிரி இருக்குன்னு ஒரு நோய் இருக்கு. அந்த நோய்க்கு இதுவரைக்கும் எவனும் மருந்து கண்டுபிடிக்கல, தடுப்பூசியும் இல்லை, எப்போ வரும்னு சொல்ல முடியாது. வந்தால் அது பெரிய ஆபத்து. காலையில் எந்திரிச்சோடனே என்னமோ மாறு, ஏன்னே தெரியாது என்னமோ மாறுருக்குன்னு சொல்லிட்டு இவங்க இன்னொருத்தங்களும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்னமோ மாறுருக்கு என்னன்னே தெரியலை அப்படின்னு இவங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஏ நைட்டு சரியாக தூங்கியிருக்க மாட்டேன், இன்னும் சத்து நேரம் படுத்து தூங்கி இருந்துச்சு, காலையில் ஒரு சூடாக காப்பியை குடிச்சு நல்லா இறப்போது அப்படின்பாங்க. ஒரு 8 மணிக்கு திரும்ப ஃபோன் பண்ணுவோம், அப்படி நீ சொன்னபடி காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு கிழிச்சு காப்பி கீப்பி எல்லாம் குடிச்சாச்சு, அது என்னன்னே தெரியல, மச மசன்னு இருக்குது மண்டைக்குள்ளே. உடனே அவங்க கேட்பாங்க, அது வீட்டில் பிரச்சனையா, காலேஜில் பிரச்சனையா, இல்லை அந்தந்த கேட்டகரிக்கு கேட்பாங்க, கணவரோட பிரச்சனையா, பாய் ஃப்ரெண்டோட பிரச்சனையா, சாப்பாட்டில் பிரச்சனையா, பிள்ளைகளால் பிரச்சனையா, எதுன்னு தெரிஞ்சால் நானே சொல்லிட மாட்டேனா, என்னன்னு தெரியல ஆனால் என்னமோ மாதிரி இருக்கு. ஆனால் ஒழுங்காக கிளம்பி வேலைக்கு போ, இல்லை வேலையை பாரு சரியாயிடும். ஒரு 11 மணிக்கு ஃபோன் பண்ணுவாப்பில் திரும்ப, நான் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், என்னன்னே தெரியலை என்னமோ மாதிரி இருக்கு. அப்போ அந்த எதிர்மொழியில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்னமோ அது காரணம் சொன்னால் தானப்பா சொல்ல முடியாதுக்கான தீர்வை, காரணமே சொல்லாமல் என்னமோ மாதிரி இருக்கு, என்னமோ மாதிரி இருக்குன்னா அது எப்படி தான் சரி பண்ண முடியும் அப்படின்னு கேட்பாங்க. காரணம் தெரிஞ்சால் நானே கண்டுபிடிச்சி சரி பண்ணிட மாட்டான்னு கடுப்பாக இவங்க ஃபோனை வச்சுருவாங்க. ஒரு 4 மணிக்கு திரும்ப ஃபோன் பண்ணுவாங்க, இவங்க என்னென்னமோ பண்ணிட்டேன் ஒன்றும் நடக்கலை, என்னமோ மாதிரி இருக்கு, நீ என்னமாவது பண்ணித்தொல, இவங்க வெறியாயிருவாங்க, கடுப்பாயிருவன், ஃபோனை வை, என்ன ரீசனே தெரியாமல் என்னமோ மாதிரி இருக்கு, என்னமோ மாதிரி இருக்கு, என்னமோ மாதிரி இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஒரு மனசால் என்ன பதில் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. இவங்க வேலையை பார்ப்பாங்க, அவங்க வேலையை பார்ப்பாங்க. ஒரு 6 மணிக்கு இவங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க, ஃபோனை போட்டு சொல்லு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. யார் என்னமோ இருக்குன்னு காலையில் 8 மணிக்கு சொன்னால் கேரக்டர் சொல்லும். இப்போ இவங்க சொல்லுவாங்க, என்னன்னே தெரியலடி என்னமோ மாதிரி இருக்கு, இந்த நோய் இப்போ இங்கே வந்துடும், வீடு முழுக்க என்னமோ மாதிரி இருக்கும்.
3: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: ஷர்ட் பைக் கார் ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலம் எல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
1: தென் தமிழ்நாட்டிலேயே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனுஷ் டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000க்கு மேற்பட்ட டிசைன்கள் 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரி உண்டு.
0: அனுஷ் டைல்ஸ் மால், மதுரை ராம்நாள் மற்றும் தென்காசி.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: பனைமரத்துல இருந்து கிழங்கு, பனங்காய், பதனி, நுங்குன்னு ஏகப்பட்ட சாப்பிடுற பொருட்கள் கிடைச்சாலும் நிறைய பேருக்கு பிடிக்கிறதுன்னு பார்த்தா அது கருப்பட்டி தான். கருப்பட்டிய யூஸ் பண்ணி கருப்பட்டி காபி, கருப்பட்டி அல்வா, கருப்பட்டி பொங்கல்னு வகை வகையா செஞ்சு சாப்பிடுறோம். ஆனா அந்த கருப்பட்டி போலியா இல்லையான்னு எப்படி பார்த்து வாங்கணும்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரிஜினல் கருப்பட்டி நல்லா டார்க் பிரவுன் கலர்ல கொஞ்சம் கரடு முரடா தான் இருக்கும். அதே கலப்படம் செய்யப்பட்ட கருப்பட்டி அப்படின்னா பாக்குறதுக்கே ஷைனிங்கா நல்லா பளபளப்பான வகையில இருக்குமா. ரெண்டாவதா, கலப்படம் செய்யப்பட்ட கருப்பட்டி ரொம்ப ஹார்டா இருக்கும். இதே ஒரிஜினல் கருப்பட்டி கொஞ்சம் டைட்டா அழுத்தி பிடிச்சா கூட உடஞ்சு விழுந்துரும். மூணாவது, அதோட சுவை. கலப்படம் செஞ்ச கருப்பட்டிய வாயில போட்ட உடனே அது அடிக்கிற மாதிரி வெறும் இனிப்பு மட்டும்தான் இருக்குமா. இதே ஒரிஜினல் கருப்பட்டி மிதமான இனிப்போட லைட்டா உப்பு சுவையும் சேர்ந்து வருமா. அதே சமயம் கொஞ்ச நேரம் வெளியே வச்சா கூட காத்துல பட்டு பிசு பிசுன்னு இருக்கும். இதெல்லாம் தான் கலப்படம் இல்லாத கருப்பட்டிய வாங்குறதுக்கான வழிகள்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு கோபிநாத் அவர்களின் பேச்சு. இது திங்க் வாய்ஸ் மீடியா என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
6: ஏன் இப்ப இந்த என்னவோ மாறு அப்படின்னா, இந்த வாழ்க்கை குறித்த நம்பிக்கை நமக்கு மிக குறைவாக இருக்கிறது. இந்த வாழ்க்கை என்ன ஆகுமோ, இந்த வாழ்க்கை இப்படியே போகுமோ கொஞ்சம் பேருக்கு பயம், இந்த வாழ்க்கை எப்படியோ போயிருமோ அப்படின்னு கொஞ்சம் பேருக்கு பயம், இருக்கிற வாழ்க்கை நீடிக்குமோ என்கிற பயம், இருக்கிற காசெல்லாம் காப்பாத்திக்க முடியுமா அப்படிங்கறது பயம், இன்னைக்கு சந்தோஷமா இருக்கும் நாளைக்கு சந்தோஷமா இருப்போமா மாட்டோமாங்கிற பயம், இன்னைக்கு தான் வாழ்க்கை இப்படி இருக்கு நாளைக்கு நல்லா இருக்குமான்னு தெரியலையே, இப்படியே கடைசி வரைக்கும் ஏதோ வாய்க்கும் கைக்குன்னு வாழ்க்கை போயிருமோங்கிற பயம். மொத்தத்தில் நம்ம எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு. இந்த பயத்துக்கெல்லாம் நாம தான் காரணமான்னு கேட்டால் அது இல்லை காரணம். இந்த பயம் எல்லாத்துக்கும் பின்னால் இருக்கக்கூடியது மகிழ்ச்சியாக இருப்பது என்பது பாவம் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. டோன்ட் பி ஹாப்பி, சந்தோஷமாலாம் இருக்கக்கூடாது. ஒரு கல்யாண வீட்டுக்கு நல்லது கேட்டதுக்கெல்லாம் நம்மெல்லாம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒன்று சேருவாங்க. ஒரு 35 வயது மதிக்கத்தக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் பழைய தோழிகளாக இருப்பாங்க, கசின்ஸாக இருப்பாங்க, நிறையா ஓடிசி கிசுகிஸ் எல்லாம் பேசக்கூடிய அளவுக்கு நண்பர்களாக இருந்தவர்களாம் அதுக்கப்புறம் திருமணம் அப்படின்னு எல்லாம் வயசெட்லாம் என்ன இருப்பாங்க. சந்தித்த பிறகு ரொம்ப சந்தோஷமாக பயங்கரமாக சிரித்து பேசுவாங்க. ஆண்களாம் இளவு வீட்டில் இருக்க மாதிரி தான் இருப்பாங்க. அங்கே போனாலும் சரிதான், எப்படா முடிச்சு தொலைங்கினா வீட்டுக்கு போகணும், இந்த வேட்டி வேற கச கசாங்கிறது கடுப்பாக இருக்குது. எல்லாருக்கும் யாருன்னு தெரியாது, எல்லாரும் கும்பிட்டு வணக்கம் வணக்கம், இவங்க நம்ம மேலத்தர் மச்சானோட 2வது 3வதோட ஆமாம் ஆமாம் அப்படிமா, அவருக்கு அவர் தெரியாது இவருக்கு அவரை தெரியாது, முறைப்படி கும்பிட்டு வைப்போம் இருக்கட்டும்னு அவங்க பாட்டுக்கு வாழ்வாங்க. லேடிஸ்லாம் அவ்வளோ சந்தோஷமாக பேசி சிரிப்பாங்க. பேசி சிரித்து முடித்தவொடனே அதில் ஒரு அம்மா சொல்லுவாங்க, நல்லா சிரித்து கண்ணுங்கள்லாம் தண்ணி இப்படியே வந்து நிற்கும், ஏன்னா அவ்வளோ சிரிச்சிருப்பாங்க பேசி. அப்போ டக்குன்னு சொல்லுவாங்க, நல்லா சிரிச்சு விட்டேன், நாளைக்கு என்ன போகுதுன்னு தெரியல. மனிதனுக்கு மகிழ்ச்சியாக இருப்பது பயமாக இருக்கிறது. மகிழ்ச்சி துன்பத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்று நாம் ஏதோ ஒரு இடத்தில் நம்புகிறோம். மகிழ்ச்சியாக இருப்பது மனிதனிருந்து விலகிய ஒரு விஷயம், அதை போராடி பெற வேண்டும் என்று நினைக்கிறோம். மகிழ்ச்சியாக இருப்பது என்பது எப்போதோ கிடைக்கக்கூடிய அரிதான விஷயம் என்று நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. வாழ்க்கை குறித்து நமக்கு தொடர்ச்சியாக சொல்லப்பட்ட கற்பிதமான கதைகள் வாழ்க்கையை துயரம் என்று நமக்கு போதிக்கின்றன. வாழ்க்கைங்கிறது என்ன? கஷ்டம், போராட்டம், கஷ்டப்படணும், போராடணும், துயரப்படணும், கண்ணீர் விடணும், கக்கூஸில் உட்காந்து அழுகணும், பாத்ரூமில் உட்காந்து கதறணும், மொட்டை மாடியில் தனியாக போய் நிற்கணும், கடற்கரையில் அப்படியே வானத்தை பார்த்த பார்க்கல நம்ம சோகத்தெல்லாம் செலவிடணும், எவனா

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: ஜூனியர் ஜூனியர் ஜூனியர்.

கடற்கரை ராகம் இதுதான் உந்தன் காதலடா அடுத்தவர் ராக.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏய் பிரியா, இங்க போடவேனா, இங்க வா.
0: ஏய் சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கனோனே வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனது யூஸ் பண்ணு, இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிள யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏய் இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிள யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு கோபிநாத் அவர்களின் பேச்சு. இது திங்க் வாய்ஸ் மீடியா என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: பின்னால மகிழ்ச்சியா இருக்கட்டும், 70 வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டுகிட்டே செத்துப்பட்டு போயிடற முடிஞ்சு போச்சு. கடைசி வரைக்கும் மனுஷன் கஷ்டப்பட்டார். இந்த ஒத்த டயலாக் எதுக்கு சிரிக்காம இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை. The perception of life is

0: really confused. அதனால தான் நம்ம இளைய தலைமுறை பிள்ளைகள் சற்று மகிழ்ச்சியாக இருந்தாலும் நமக்கு கோர் என்ன கேக்கேன்னு சிரிப்பு. முதல்ல வாழ்வியுடைய முதல் நோக்கம் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. ஜெயிக்கிறது, கொண்டாடுவது, பெரிதாக சாதிப்பது, 10th 494 மார்க் எடுப்பது, 12th 1185 பேர் இருக்கிறது, 150 ஓன் ஓட்டு பொண்ணை கட்டுறது, பெரிய டாக்டர் வீட்டில் வாக்கப்படுறது, எல்லாத்தையும் பணக்கார பாய பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி போறது, எல்லாத்தையும் விட மிக முக்கியமானது வாழ்வுகளின் அடிப்படை நோக்கம் வாழ்வது தான். த வெரி பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் லிவிங். வாழ்வது தான் வாழ்வுடைய முதல் நோக்கம். நாம எல்லாம் சாதிக்கிறதா வாழ்வுடைய பெரு நோக்கம் சொல்றோம். அதனாலதான் எல்லாத்தையும் பிள்ளைகள் மேல திளிக்கிறோம். பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்கிறது முக்கியமா, வெற்றிகரமானவர்களாக இருக்கிறது முக்கியமா, இதுதான் பெரிய பிரச்சனை. அவருக்குமே தான் பிரச்சனை. நல்லவனா இருக்கிறது, கெட்டவனா இருக்கிறது ரெண்டுமே முடியல. வல்லவனா இருக்கிறதுக்கான சூத்திரம் தாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நல்லவனா இருக்கிறது சிரமமா இருக்கு, கெட்டவனா இருக்க மனசு ஒத்துக்க மாட்டேங்க. அப்ப பிள்ளைகளை நம்ம போட்டு என்ன பண்றோம், இதுல எவனாக்குறன்னு நமக்கே தெரியல. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஃபார்முலா, ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை சோதனை கூடத்தை எலி போல வீட்டில் வச்சிருக்கோம். ஒரு நாளைக்கு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி பாக்குறோம். அன்போடு இருக்கணும், அதான் முக்கியம். தம்பி காசு வந்தாண்டா முக்கியம். அவர் வருவார், 30 திருக்குறள்ல 3 இடத்துல சொன்னாரு காசு முக்கியம் இல்லைன்னு. அவர் சொல்லிட்டு போயிருவாரா, கேட்டாத அப்புறமா பொழைச்சு நல்லா இருந்துருவார். வாழ்க்கை நல்லா போயிடுச்சுன்னு நாசமா போயிடும். கேட்கறத கேட்கணும், கேட்டதோட விட்டணும் அப்படின்னு ஒரு நாள் கோபிநாதனை சொன்னால அதை அப்படியே அச்சு பிசகாம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு நாள். மறுநாளே அவனே அதை ஃபாலோ பண்ண மாட்டான். நீ என்னதுக்கு இதை ஃபாலோ பண்ண போறன்னு ஒரு நாள். கூகுளில் படித்ததில் ஒரு நாள், பக்கத்து விட்டு ஆண்டி சொன்ன கதை கேட்டு ஒரு நாள், நியூஸ் பேப்பரில் வந்த விஷயம் கேட்டு ஒரு நாள். இந்த வாழ்க்கையை எப்படியாவது சிறப்பானதாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற பரிதவிப்பிலும் போராட்டத்திலுமே வாழ்க்கையுடைய மகிழ்ச்சியான கூறுகளை நாம் மறந்து போகிறோம். வாழ்க்கையை ரொம்ப கஷ்டப்படலாம், நீங்கள் வந்து ஒன்றும் போராடிலாம் ஜெயிக்காதீங்க. வாழ்க்கையே ஜெயிப்பதற்கானது தான். வாழ்க்கையினுடைய இயல்பே வாழ்வில் ஜெயிக்கிறது தான். நீங்க தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறது கஷ்டங்கிற முடிவெடுக்கிறீங்க. இயற்கையோ மனிதரோ அவருடைய சிந்தனைக்கு ஏற்ப யாரோ ஒருவர் நம்மை படைத்திருக்க கூடும், ரைட்டா? கடவுள் படைத்திருக்கலாம் அல்லது இயற்கை படைத்திருக்கலாம் வச்சுக்கோங்க.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: தேடினேன் வந்தது, நாடினேன் தந்தது,

0: துண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு கோபிநாத் அவர்களின் பேச்சு. இது திங்க் வாய்ஸ் மீடியா என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: இப்போ மனுஷன் இந்த மைக்கை தயாரிக்கிறான், ரைட்டா? தட்டுனா கரெக்டா சத்தம் வரணும், நீங்க வந்து கேட்டாலும் நல்லா இருக்கணும், நான் வந்து பேசினாலும் நல்லா இருக்கணும். கேமரா தயாரிக்கிறாங்க, அடுத்த விஷயம் தயாரிக்கிறாங்க. இப்ப செல்போன்ல எல்லாத்தையும் எடுக்கக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜி தயாரிக்கிறாங்க. அந்த ஒரு பொருளை தயாரிக்கக்கூடிய ஒருவர் என்ன நினைத்து கொண்டு அதை செய்வார்? இது ரொம்ப வெற்றிகரமான ஒரு பொருளாக இருக்க வேண்டும், த பெஸ்டா இது இருக்கணும், பெஸ்ட் ஆஃப் த மைக்கா இருக்கணும். என்னுடைய மைக்கு, நான் உருவாக்குற அந்த ஆடியோ சிஸ்டம் பெஸ்ட் ஆஃப் த ஆடியோ சிஸ்டமா இருக்கணும், நான் உருவாக்குற அந்த கேமரா உலகத்திலே பெஸ்டான கேமராவா இருக்கணும். ஓகே, அப்படிதான் ஒவ்வொரு மனுஷன் நினைப்பாங்க. மனுஷன் தயாரிக்கிற பொருளே காலத்தை கடந்து வெற்றி பெற்றதாக இருக்க வேண்டும் என்று மனிதன் நினைப்பான் என்றால், கடவுளோ இயற்கையை உருவாக்கிய நீங்களும் நானுமா தோற்றுப்போவோம்? தோக்குறதுக்காக ஒருத்தனை படைச்சிருப்பான், தோக்குறதுக்காக ஒருத்தனை படைச்சிருப்பான். தோக்குறது தாங்க கஷ்டம். ஆக்சுவலா ஒரு அழகான பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுவாங்க, நீங்கள் தோற்பதற்கு எடுத்தக்கூடிய முயற்சியில பாதி எடுத்தாலே ஜெயிச்சிடலாம். போற வரவெல்லாம் எனக்கு எதிரியா இருக்கு, அவன் நம்மளை மறைக்கிறான், அவனுக்கு நம்ம மேல போறாம. இந்த வாழ்க்கையில சோகமா இருக்கிறதுக்கு எவ்வளவு பாராமீட்டர்ஸ் தேடுறோம் பாருங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தரை பார்த்து அவர் சிரிக்காம போயிட்டு, அவனுக்கு பணம் வந்துருச்சுங்கிற திமிர், அவனே கடன் வாங்கின கடுப்புல தெரியறான். We don't know that what others life is happening. நாம் என்ன நினைக்கிறோமா, இந்த உலகமே நமக்கு எதிராக நிற்கிறது. நம்ம வாழ்க்கையை சோகப்படுத்திக்க எல்லா பிரயத்தனங்களையும் எடுக்கிறோம். என்னுடைய பிள்ளை சரியில்லை, கணவர் சரியில்லை, என்னுடைய மனைவி சரியில்லை, எனக்கு சொத்து சுகம் இல்லை, எனக்கு வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை, எல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. கடைசி ஒரு டயலாக் சொல்லு, எல்லாம் இருந்தும் மனசுக்கு ஒரு குறையா இருக்கு. அப்ப குறையா இருக்கணுங்கிறதா நம்ம இன்டென்ஷன். ஏன்னா மகிழ்ச்சி என்பது வாழ்வின் விரோத போக்குன்னு நம்ம நினைக்கிறோம். மகிழ்ச்சியாக இருப்பது பாவம் என்று நினைக்கிறோம். மகிழ்ச்சியாக இருப்பவர்களை பொறுப்பற்றவர்கள் என்று முத்திரை குத்த பார்க்கிறோம். சில பேர் ஜாலியா இருப்பான், ஜாலியா இருக்கவனோட எதெல்லாம் நீங்க அசோசியேட் பண்ணி கவனிங்க. சந்தோஷமாக சிரித்து பேசக்கூடிய ஒரு ஆளோடு நீங்க இதையெல்லாம் அசோசியேட் பண்ணீங்க, பெருமாறியா கவனிச்சு பாருங்க, பொறுப்பு இல்லாதவர். ஓகே, குடும்ப பொறுப்புகளிலிருந்து விலகி இருப்பவர், அவருக்கு ஒன்றும் தெரியாது, சும்மா சபை நாகரிகம் தெரியாதவர், கெக்கே பிக்கே வென்று இருப்பார். உங்களுடைய எந்த கருத்தை பத்தியும் கவலைப்படாம அவன் சந்தோஷமா இருப்பான், நீ அவனை நினைச்சே சோகமா இருப்பீங்க, அவன் ஜாலியா தான் இருப்பான். உங்களுக்கு அடுத்தவரின் அங்கீகாரம் தேவைப்படுகிறது. இந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக நாம் இல்லாமல் இருப்பதற்கான காரணம், எக்ஸ்பெக்ட் ரெகக்னேஷன் ஃப்ரம் எவ்ரி அதர் பர்சன் ஆன் எவ்ரிடே பேசிஸ். முன்னால கூட பரவாயில்ல, இந்த இளைய தலைமுறை பிள்ளைகள்லாம் 10 வருஷத்துக்கு முன்னால் நீங்க எல்லாம் என்ன சொன்னீங்கன்னு உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா? இப்ப 18 வயசுல இருக்க நீங்க 12 வயசுல இருக்கப்ப கூட நம்ம வீட்டுல எதிர்த்து என்ன பேசிருப்போம்? நீ ஏன் சித்தப்பா பத்தி கவலைப்படுற, நீ ஏன் அத்தையை பத்தி கவலைப்படுற, நீ ஏன் மாமாவை பத்தி கவலைப்படுற? அவங்க சொன்னா நமக்கு என்ன, அடுத்தவர்களை பற்றி கவலைப்படாத ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ வேண்டும், அப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு பயங்கர பிம்பிலிக்கு பிளாப்பி விட்ட பகையரா அவளுக்கு இன்னும் 21 வயசுல இன்ஸ்டாகிராம்ல எவனா கமெண்ட் சொன்னா கூப்பிடப்படுது அழுகுறாங்க. இதுக்கு மாமா மச்சம் சொன்னதுக்கே கேட்டுக்கிட்டு பேசாம இருந்திருக்கலாம்.
4: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: என்ன ராணி, நேத்துல இருந்து ஜிம் போறியாமே?
1: பின்ன பாத்ரூம் டைல இருக்கிற உப்பு கரையை தேய்க்க தெம்பு வேண்டாமா?
2: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
3: ராமேஸ்வரம்
4: மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஆகஸ்ட் 15 இந்திய நாட்டின் 80வது சுதந்திர தினம் மற்றும் நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 11 ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு நேயர்களுடனான நிகழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்ளும் சிறப்பு விழுப்பு பாடு நிகழ்ச்சி காலை 7 மணிக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: கல்யாண சமையல் சாதம், கல்யாண சமையல் சாதம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு கோபிநாத் அவர்களின் பேச்சு. இது திங்க் வாய்ஸ் மீடியா என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: மாறிடுச்சா உலகம், டெக்னாலஜி தான் மாறி இருக்கு. மனசாத விட பன்மடங்கு பின்னால போயிருக்கு. யாரோ ஒருத்தர் கூட நம்மளை தப்பா சொல்லிடக்கூடாதுன்னு கவலைப்படுறாங்க. யாருனே தெரியாது. உங்களை காண்டேத்துறதா அவங்க அடிப்படை நோக்கமே, அவன் காண்டேத்துறதுதான் இருப்பான். லைஃப் நம்ம எங்கெல்லாம் கொண்டு சுருக்கிக்கிற மாதிரி ஆயிரம் அன்பான மனிதர்கள் சுற்றி இருந்தாலும் கூட அவர்களை பற்றி சற்றும் கிஞ்சித்து எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டோம். ஆனால் நம்ம குடும்பத்தில் நம்ம குறை சொல்றதுக்கு ஒரு கேரக்டர் பாருங்க. நம்ம வாழ்க்கையை அவங்ககிட்ட கொண்டு போய் அடமான வைப்போம். இதை செஞ்சு அந்தாள் என்ன சொல்லுவான், இப்படி பண்ணிட்டு அந்தாள் என்ன சொல்லுவான், நீங்க என்ன பண்ணாலும் நொய் தான் சொல்லுவான். ஆனால் முழுக்க முழுக்க இந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையை எங்க கொண்டு அடமான வைக்கிறோம். தன்னை பற்றி தவறாக யார் கருத்து சொல்லுவார்களோ அவருடைய குட் புக்ஸுக்குள்ள இடம் பெறுவதற்கு நீங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க. நீங்க எல்லாருமே கவனிச்சு பாருங்க, எல்லார் குடும்பத்திலயும் ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் நீங்க என்ன பண்ணாலும் உங்களை தப்பு தான் சொல்ல போகுது. ஆனா நம்ம வாழ்க்கை கடைசி வரைக்கும் அவனை திருப்திப்படுத்துறதுலே போயிடும். உங்களுக்கு பிடிக்காதவர்கள் அல்லது உங்களை பிடிக்காதவர்களை பற்றி உங்கள் வாழ்க்கையை முழுக்க நீங்கள் யோசித்துக் கொண்டிருந்தால் உங்களை பிடித்த 100 மேலானவர்களை நீங்கள் இழக்க வேண்டி வரும். அவங்க தான் உங்களுக்கு உண்மையான சந்தோஷம் தரவும். ஆனால் நம்ம அட்டென்ஷன் முழுக்க எங்கே இருக்கு? ஒரு பர்ஃபெக்ட் லைஃபை வாழணும்னு ஆசையாக இருக்கு. வாட் இஸ் கால் பர்ஃபெக்ட் லைஃப்? இந்த பர்ஃபெக்ட் லைஃப் அவங்களே டெஃபினேஷன்லாம் வச்சிருக்காங்க. இப்படிலாம் இருந்தால் பர்ஃபெக்ட் லைஃப், இப்படிலாம் இருந்தால் பர்ஃபெக்ட் லைஃப். இந்த உலகத்தில் சூப்பர் லைஃப்னு ஒன்று கிடையாது, சுமார் லைஃப்னு ஒன்று கிடையாது. அவன் லைஃப் அவனுக்கு சூப்பர், அவ்வளவுதான். வாட்சது தான் பொண்டாட்டி, வாட்சது தான் புருஷன், ரைட்டா? டோன்ட் எக்ஸ்பெக்ட் டூ மெனி திங்ஸ் இன் லைஃப். லைஃப் இஸ் சோ சிம்பிள், டோன்ட் காம்ப்ளிகேட்டட். இந்த வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? சும்மா இருக்கணும் போதும். அதை சொதப்பாம, காம்ப்ளிகேட் பண்ணாம, கடுப்பேத்தாம, இது என்னன்னே தெரியாத அளவுக்கு குழப்பிக்காம இருந்தா போதும். லைஃப்ல அடிப்படையில் இப்ப என்ன பிரஷர் வந்துருச்சு அப்படின்னு கேட்டா, முன்னால எல்லாம் பாத்தீங்கன்னா பிள்ளைகளை தான் நம்ம அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணியிருந்தோம். ஒரு 10 வருடத்துக்கு முன்பு நான் மேடைகளில் பேசக்கூடிய போது அடிக்கடி சொல்லுவேன், ஒரு நாளும் உங்கள் பிள்ளைகளை இன்னொரு பிள்ளையோட ஒப்பிட அதுகள் மிகப்பெரிய ஆபத்து. இப்ப சமீபமான சில விஷயங்களை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டாஸ் எல்லாம் எடுத்து பாக்குற என்ன தோணுதுன்னா, பிள்ளைகளை கம்பேர் பண்றது கூட பரவாயில்ல போல இருக்கு. இப்ப நம்ம இன்னொருத்தரோட நம்மளை கம்பேர் பண்றதா ரொம்ப அதிகரிச்சு. முன்னாலேயாவது பக்கத்து வீடு, எழுத்து வீடு, சொந்தக்காரன், தாய புள்ள, கல்யாணம் எடுத்து போனா அவன் மாதிரி நம்ம ஒரு கல்யாணம் பண்ணி பண்ணியா பாலியா சவ சவன் ஒரு பிள்ளைய கட்டிருக்கான், நம்மளை அப்படி சவப்பான ஒரு பிள்ளைய கட்டி பண்ணும் அப்படின்னு நினைக்கலாம். அவன் பணக்கார வீட்டுல பொண்ணு எடுத்தாங்க, நம்ம எடுத்து பண்ணும். மாப்பிள்ள பாரு படிச்சவரா இருக்கா, நம்மளை எடுத்துன்னு இந்த ஜில்லாவை தாண்டி வெளியில எடுக்கிறோம் அப்படின்னு பட்டான். இப்பெல்லாம் சோசியல் மீடியா தான், யாருன்னே தெரியாது. சம்பந்தம் இல்லாதவங்களாம் கார் வாங்கினு சொன்னா நம்மள்கிட்ட கார் இல்லையா, அவங்ககிட்ட கார் இருக்கு போடுறான், உங்களுக்கு என்ன போ? வெளியிலிருந்து வேடிக்கை பார்க்கிற ஒரு வாழ்க்கையை உங்கள் வாழ்க்கையோடு தயவு செய்து தொடர்பு படுத்தாதீர்கள். இன்னைக்கு உலகம் பறந்து விழுந்து கிடக்கிறது. உங்க கண்ணு முன்னால பாக்குற எல்லாமே உங்களுக்கும் நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ரெண்டாவது, அடுத்தவுடைய வாழ்க்கையை வேடிக்கை பார்த்து ஒரு வாழ்க்கையை வாழ முயற்சிக்கிற போது நம்முடைய வாழ்க்கையை நம்மால் வாழ முடியாமல் போய்விடும். யூ கான் லீவ் சம்படிஸ் லைஃப். நீங்கள் ஒரு நாளும் இன்னொருடைய வாழ்க்கையை வாழவே முடியாது. வெளியிலேருந்து பார்க்குறப்ப இருக்கிற வாழ்க்கை இல்லை, பாருங்க வாரம் வாரம் ஒரு கோட்டு போடுவார் அப்படியே தலைகளை அப்படி டக்குன்னு சீவி. இப்ப கூட யோசிப்பாங்க, முடியெல்லாம் நிறைய இருந்துச்சு, கம்மியாயிடுச்சு, அங்க சவப்பான் தான் இங்க கருப்பா இருக்கான். வாரம் ஒரு கோட்டு போட்டுக்கிட்டு அப்படி ஜாலியா பேசிட்டு அவருக்கு என்னப்பா அப்படின்னு இருக்கலாம். மே மாசம் கோட்டு போட்டு பாருங்க, தெரியும் 8 மணி நேரம். வெளியிலிருந்து வேடிக்கை பார்க்கிற போது நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லோருடைய வாழ்க்கையை போல உங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்ற எந்த அவசியம் இல்லை. இந்த உலகத்தில் உயர்வான வாழ்க்கை என்று ஒன்றுமில்லை, தாழ்வான வாழ்க்கை என்று ஒன்றுமில்லை. உங்களை விட பெரியவனும் கிடையாது, உங்களை விட சின்னவனும் கிடையாது, எல்லாரும் ஒன்று தான். எவ்ரி லைஃப் இஸ் சோ பியூட்டிஃபுல், ஜஸ்ட் என்ஜாய் த லைஃப். Life enjoy.
3: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

பொங்கி வரும் சிரிப்பு, இது கீழ்புறத்தில் இனிப்பு, மேல்புறத்தில் கசப்பு, பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு, இது பட்டினத்தார் கையில்

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமை துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசோஎஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

அளவு சொல்ல ஒருவர் இன்றி வாழ்பவன். அவன் உலக வாழ்க்கை பள்ளியிலே மாணவன். இரவு வேளை அரசனாகப் போனவன் நெஞ்சில் இரக்கமுள்ள திருடனாக.

0: எப்பா என்ன வெயில், 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சத சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம் இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
1: எப்படி, புரியலையே.
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நமக்கு அடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீர்த்துச்சு. மறக்குமா நெஞ்சம், அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
2: வருங்காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம் தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு கோபிநாத் அவர்களின் பேச்சு. இது திங்க் வாய்ஸ் மீடியா என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
6: நம்ம எல்லாரும் என்ன குழம்பி போயிட்டோம்னா, கடந்த 10-15 ஆண்டுகள்ல கடுமையான மோட்டிவேஷன், எக்கச்சக்கமா வெற்றியை பத்தி அதிகமா 20 ஆண்டுகள்ல பேசின காரணத்தெல்லாம் என்ன நினைச்சிட்டோம்னா, வெற்றி தான் மகிழ்ச்சியை தரும் என்று நாமவே தீர்மானித்து விட்டோம். கடுமையா உழைக்கணும், போராடணும், கஷ்டப்படணும், இருக்கவனை எல்லாம் போட்டு தள்ளணும், காசு பணத்துக்காக எவன் கழுத்துல வேணாலும் ஏறி மிதிக்கணும், எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பிள்ளைகளை பணக்காரன் ஆகணும், நம்மளும் பணக்காரனாலும் வீடு வாசல் காரன் வாங்கணும், அடுத்த வீட்டில் எவ்வளோ பார்த்தோமோ அதை விட ஒரு பொருளை கூடுதலாக வாங்கி வச்சு நாம ஜெயிச்சிட்டோம்னு அனௌன்ஸ் பண்ணாலும் செத்துருவோம். ஏன்னா வெற்றி தான் மகிழ்ச்சி என்று கடந்த 20 ஆண்டுகளில் நமக்கு தொடர்ச்சியாக போதிக்கப்பட்டது. உண்மையில் சொல்லப்போனா வெற்றி என்பது மகிழ்ச்சி இல்லை, மகிழ்ச்சியாக இருப்பது தான் வெற்றி. முதல்ல அது புரிஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா லைஃப் சிம்பிளா, மகிழ்ச்சியாக இருப்பது தான் வெற்றியே. கடைசியில் இதெல்லாம் எதுக்காக பண்றீங்க, மகிழ்ச்சியா இருக்கிறது தானே பண்றீங்க. ஆனா மகிழ்ச்சியே இல்லாம மகிழ்ச்சியை நோக்கின ஒரு பயணம் இருக்கும் என்றால் அது என்ன அர்த்தம் இருக்கிறோம். உங்கள் மகிழ்ச்சியை நோக்கின பயணமும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்றால்தான் அது கம்ப்ளீட்டான ஃபுல் ஃபிளஜான ஒரு லைஃபாக இருக்க முடியும். ஆனால் மகிழ்ச்சியை நோக்கிய பயணம் எப்போதுமே துயரமாக இருக்கணும். சிரிப்பு வந்தா கூட சிரிக்கக்கூடாது, அது ஒரு கேட்டகரி தெரியுமா இல்லையா. சிரிச்சிட்டோம்னா பின்னால சிரிக்க முடியாமல் போயிடும். ஆண்லாம் வீட்டுக்குள்ள அதுக்குன்னு ஒரு மூஞ்சி வச்சிருப்பாங்க தெரியுமா, ஐயோ ஆணுடைய 2 முகத்துல அற்புதமா நம்ம கடவுள் முகத்துல அப்படியே கலகலகலகலான்னு ஜம்முனு. 6 மணிக்கு வீட்டுக்குள்ள வர்றப்பே ஒரு முகம் அதுக்குன்னு ஆண் வச்சிருப்பான். ஏன்னா குடும்பத்துல இவன் எப்போதும் சோகமா இருக்கணும், சோகமா இருந்தா தான் அப்ப நான் பொறுப்போட நம்ம தொடர்படுத்துவோம். சிரிச்சானா பொறுப்பு இல்ல அவனோட தொடர்படுத்திடுவோம்ல. அவர் கட்டன் ரைட்டா இருப்பார், அமைதியானவர், கோபக்காரர், யாருகிட்டையும் முகம் கொடுத்து கூட பேச மாட்டார். இந்த மாதிரி ஒரு ஆளை எதோட எல்லாம் தொடர்பு படுத்துவீங்க, பொறுப்பானவர், கண்டிப்பானவர், ஒழுக்கமானவர், நேர்மையானவர். யோசிச்சு பாருங்க, அந்த மூஞ்சி 5 நிமிஷம் பார்க்க முடியாது, கடுகடுன்னு வச்சிருப்பான். அவனுக்கு எவ்வளவு நல்லது, 4 பேர் சந்தோஷமா சிரிக்கிற மாதிரி ஒருத்தன் வச்சிருந்தானா அவனுக்கு பொறுப்பு இல்லாதவன்னு பேர். அப்ப மகிழ்ச்சியை நீங்க எங்க டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்க, லைஃப்ல இருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்க. பொறுப்பு இல்லாதவன் தான் சிரிப்பான், பொறுப்பு இல்லாம இருக்கிறவன் தான் ஜாலியா பேசிக்கிட்டே இருப்பான். ஏன் ஜாலியா பேசிட்டு இருக்க வந்து பொறுப்பா இருக்க கூடாது அவசியம் இருக்கா? என்னுடைய தொழில் நிமித்தமாக எனக்கு நிறைய பேர் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது. பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள், பெரிய பிசினஸ் பீப்புள், ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஆட்கள், சயின்டிஸ்டுகள், பெரிய ஞானிகள் எல்லாமே என்னுடைய தொழில் நிமித்தமாக அவர்களை பேட்டி காண்பதற்கான வாய்ப்பு கிடைச்சது. இவங்க எல்லாரும் பேட்டி காணும்போது நான் நிறைய விஷயத்தை கவனிச்சுக்கிட்டே இருப்பேன், அவங்ககிட்ட ஏதாவது நம்ம கத்துக்க முடியுமான. சின்ன வயசுல இந்த வாய்ப்பு கிடைச்சதுனால எனக்கு இருந்துச்சு. ஆனால் இவங்க எல்லார்ட்டையும் நான் காமனாக ஒரு விஷயம் பார்த்துருக்கேன், ஒவ்வொருத்தரும் அறிவாளியாக இருப்பாங்க, புத்திசாலியாக இருப்பாங்க, அக்ரெசிவான ஆளாக இருப்பாங்க, ஸ்பெஷலைஸ்டாக இருப்பாங்க, தே ஆர் வெரி குட் அட் த டிபார்ட்மெண்ட்ஸ், அப்படிலாம் இருக்கலாம். ஆனால் இவங்க எல்லாத்தையும் காமனாக நான் பார்த்த ஒன்றே ஒன்று, நகைச்சுவை உணர்வு தான்.
0: இன்றைய அறிவும் ஆயிரம் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

0: மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தான், வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தான், வட்ட கண்கள் சுழந்தாரிடம் வா.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: திருவளர் செல்வியோ, திருவளர் செல்வியோ.

வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேப்பீங்க, எதுல கேக்குறீங்க, வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவைய மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709-4-3-9-9-9. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: சுண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 4 மணி.

0: ஆடினா
1: ஆடை,
0: ஆடைனா
1: நம்ம ஐயப்பன் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கு, பெண்களுக்கு, குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
0: ஐயப்பன் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
1: ஐயப்பன் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: சார், ஒன்றே லீவ் வேணும் சார்.
3: எதுக்கியா?
2: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடுத்துக்கிட்டேன் சார்.
3: அட, இன்னும் உப்பு கரையா தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் அப்ளன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத், தென்காசி.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நம்ம உடம்புலயே அதிவேகமா வளர்ற விஷயம் எதுன்னு தெரியுமா? நிறைய பேர் என்ன சொல்லுவோம், மூளையா இருக்கும், அதுதானே வளர்ந்துகிட்டே போகுது, இல்லைன்னா நம்மளுடைய உயரமா இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனா ஒரு குழந்தை வளர்ந்து அதோட உறுப்புகள் ஒன்னு ஒன்னாதான் வளர ஆரம்பிக்கும். ஏன், யோசிக்கிற திறன் இருக்கிற மூளையே 10-12 வருஷம் கழிச்சுதான் சரியான வளர்ச்சியவே அடையுதான். அதே மாதிரி மனுஷன் அவனுடைய முழுமையான உயரத்தடைய பெண்களா இருக்காங்க அப்படின்னா 14-16 வயசு வரை ஆகுமா. அதே ஆண்களா இருக்காங்க அப்படின்னா 16-21 வயசு வரை ஆகுதான். இதெல்லாம் வருஷ கணக்குல ஆகுதே, அப்போ எது அதிவேகமா வளர்ற விஷயம்? அட, நம்மளுடைய முடிதாங்க. உடல்ல அதிவேகமா வளர்றது எலும்பு மஜ்ஜைன்னு சொல்லுவாங்க. ஆனா அது நம்மளுடைய உடம்புக்குள்ள இருக்குது, அதோட வளர்ச்சிய நம்மளால பார்க்க முடியாது. அதனாலதான் அதுக்கு 2வது இடத்துல உள்ள முடிய நம்ம உடம்புலயே அதிவேகமா வளர்ற விஷயம் அப்படின்னு சொல்றோம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம், அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலேன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்குள்ள. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அள்ளிட்டு போங்க.
1: ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி. கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இணைந்திருப்பது பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாட நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் கார்த்திகா, மற்றும்
2: நான் ஜான் ஹோரேப்.
1: நம்ம ஜான் ஹோரேப் தம்பியும் 5 to 6 பேசுறதுக்காண்டி வந்துட்டாங்க. சரி ஜான் ஹோரேப், இன்னைக்கு என்ன சிறப்பு நாள்னு தெரியுமா?
2: இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டேன்னு தெரிலையேக்கா, நீங்களே சொல்லுங்க.
1: சரி, நானே சொல்லிடுறேன். இன்னைக்கு வந்து நூலக தினம். நூலகங்களோட முக்கியத்துவத்தையும் வாசிப்பு பழக்கத்தையும் ஊக்குவிக்கிற நாளாக இந்த நாளை வந்து சொல்கிறாங்க. டாக்டர் எஸ்ஆர் ரங்கநாதன் அவங்க பிறந்த நாளை நினைவுபடுத்துகிற விதமாக தான் இன்றைக்கி வந்து இந்த நாள் கடைபிடிக்கப்படுது. இந்தியாவோட நூலக அறிவியல்னு அறிவியலின் தந்தைன்னு எஸ்ஆர் ரங்கநாதன் அவங்க தான் அழைக்கப்படுறாங்க. நூலகவியலின் 5 விதிகளையும் உருவாக்கியிருக்காங்க. வாசிக்கிற திறனை வளர்க்குறதுக்கு, புக்ஸை பாதுகாக்கிறதுக்கு, அப்புறம் வந்து நூலகர்களின் சேவையை பாராட்டுறது, இதுக்காண்டியும் இந்த நாள் வந்து கடைபிடிக்கப்படுது. புத்தகத்தை வந்து அடுக்கி வைக்கிறது மட்டும் நூலகம் இல்லை, அந்த புத்தகத்தை தேடும் வாசகரிடத்துலையுமே கொண்டு சேர்க்கறதும் தான் உண்மையான நூலக பணி. இதை வந்து வாழ்நாள் முழுதுமே எடுத்து சொன்னவங்க தான் எஸ்ஆர் ரங்கநாதன். அடுத்ததான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஒரு கேமுமே விளையாடுவோம்ல.
2: ஆமாக்கா,
1: இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாட போறோம்னா அதை நம்ம ஜான்கோரிப் தம்பி சொல்லுவாங்க.
2: ஓகே, இன்னைக்கு என்ன கேம் அப்படின்னா, நாங்கள் வந்துட்டு ஒரு உண்மை சொல்லுவோம், ஒரு பொய் சொல்லுவோம், ஓகேவா? அந்த 2 வாக்குகளில் எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். இதுதான் நேயர்களுக்கான கேம்.
1: கேள்வியை சொல்லிடலாமா?
2: சொல்லுங்கக்கா நீங்களே.
1: ஆக்டோபஸுக்கு வந்து 3 இதயம் இருக்கும், இது வந்து ஃபஸ்ட்டு விஷயம். 2வது விஷயம் வந்து ஆக்டோபஸோட ரத்தம் வந்து சிவப்பு கலரில் இருக்கும். இதில் எது உண்மை எது பொயின்னு நீங்கள் சொல்லணும். நீங்களும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்கள். 7094-439-9999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களையும் சொல்லலாம். சரி, அடுத்ததான் இன்றைக்கி விளையாட்டு தகவல் என்னன்னு பார்த்தோன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து தங்கப்பதக்கம் வெற்றி பெற்ற ஒரு மாணவர் வந்து சாதனை படைச்சிருக்காங்களாம். கேரளா மாநிலத்தில் வந்து சாலக்குடியில் கடந்த 7ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரை தென்னிந்திய முய்தாய் சாம்பியன்ஷிப் போட்டி வந்து நடந்திருக்கு. இந்த போட்டியில் ராமநாதபுரம் அங்கே உள்ள தனியார் ஸ்கூலில் உள்ள மாணவன் முகமது ஹம்சா இபாஸ் அவங்க வந்து 10 வயதுக்குட்பட்ட அந்த 2830 கிலோ இடைப்பிரிவில் வந்து தங்கப்பதக்கம் வெற்றி பெற்ற சாதனையுமே படைச்சிருக்காங்க. இந்த போட்டியில் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த மொத்தம் வந்து 6 மாணவர்கள் தமிழ்நாட்டு சார்பில் வந்து கலந்துருக்காங்க. இதில் முகமது ஹம்சா இபாஸ் அவங்க வந்து வெற்றி பெற்று சாதனையுமே படைச்சிருக்காங்க. அது வந்து ராமநாதபுரம் மாவட்டத்துக்கே ஒரு பெருமை சேர்த்துருக்காங்க. சரி, அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் என்ன கேம்னு சொல்லிட்டோம். நீங்களும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்கள். 7094-439-9999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களையும் சொல்லலாம். அடுத்தடுத்ததாக பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: டெய்லி விதவிதமா சாப்பிடணும், அதுவும் கம்மியான பட்ஜெட்ல சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா நீங்க வர வேண்டிய இடம் தி கிறிஸ்பி பிரவுன் என்கேஎஸ் ஃபுட்ஸ். 49 ரூபாயில இருந்தே பர்கர் சாப்பிடலாம். ஒவ்வொரு நாளும் ஆஃபர். திங்கக்கிழமை 2 பர்கர் வாங்கினா 1 பர்கர் ஃப்ரீ. செவ்வாய்க்கிழமை ஸ்ட்ரிப் பக்கெட் வாங்கினா திக் ஷேக் ஃப்ரீ. புதன்கிழமை 8 பீஸ் சிக்கன் பக்கெட் வெறும் 449 ரூபாய். வியாழக்கிழமை எந்த 2 விராப் வாங்கினாலும் 1 விராப் ஃப்ரீ. வெள்ளிக்கிழமை பர்ஃபெக்ட் 2 காம்போ வெறும் 420 ரூபாய். 750 ரூபாய்க்கு மேல ஆர்டர் செஞ்சா ஃப்ரீ ஹோம் டெலிவரி. தி கிறிஸ்பி பிரவுன் என்கேஎஸ் ஃபுட்ஸ், அக்காள் மடம், பாம்பன். ஆர்டருக்கு கால் பண்ணுங்க 8220004636.
1: கல்யாணம், காது குத்து, வளைகாப்பு, பிறந்த நாள், உங்க வீட்டு ஃபங்க்ஷன் ஆயிருந்தாலும் சரி, கார்ப்பரேட் ஈவெண்ட் ஆயிருந்தாலும் சரி, 5 ஸ்டார் ஹோட்டல்ல நடத்தணுமா? அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே 5 ஸ்டார் ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிபிரேஷன், கிராண்ட் செலிபிரேஷன்ஸ்க்காகவே இருக்க 10 to 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங். வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397-790-803.
2: பாம்பன்,
0: ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 5:15 ஆயிடுச்சு. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, மற்றும்
6: நான் ஜான் ஹோரேட்.
5: அடுத்ததான் நம்ம ஜான் ஹோரேட் தம்பியுமே ஒரு புக்கை ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த புக்கோட நேம் அப்புறம் வந்துட்டு யார் எழுதுனாங்கன்னு சொல்லிடுறீங்களா?
6: சொல்லிக்கிறேங்கக்கா. இந்த புக்கோட பேர் என்ன அப்படின்னா ரகசிய தோட்டம். இதை யார் எழுதுனா அப்படின்னா ஃப்ரான்சிஸ் ஹாட்சன் பெர்னட் எழுதுனாங்க. இதை நம்மளோட தமிழ் மொழியில் மொழிபெயர்ப்பிச்சது யார் அப்படின்னா சுகுமாரன், அவங்க தான் மொழிபெயர்ப்பிச்சிருக்காங்க. இப்போது நான் 7வது இந்த தலைப்பை வாசிக்க போகிறேன். அந்த தலைப்பு பேர் என்ன அப்படின்னா நான் வரமாட்டேன் அப்படிங்கிற தலைப்பு. இப்போது நான் வாசிக்க ஆரம்பிக்கிறேன். அந்த வாரம் முழுவதும் மழை பெய்தது. அதனால் மேரி தினமும் காலையில் காலினரைக்கு சென்றாள். தோட்டத்தை பற்றியும் டிக்கனை பற்றியும் எப்போதும் பேசி கொண்டிருந்தாள். காலினை வெளியே அழைத்து செல்ல மேரி விரும்பினாள். ஆனால் யாரும் அவளை பார்க்க விரும்பவில்லை. டிக்கன் நல்லவன், அவனை மட்டும் பார், அவன் விலங்குகளை விரும்பக்கூடியவன் என்றாள் மேரி. அவன் எப்போதும் வனாந்திரத்திலேயே இருப்பான்.
5: சரி ஜான்கோரே, இப்போ இதில் வனாந்தரம் அப்படின்னு ஒன்று சொன்னீங்களே, அதுக்கான மீனிங் தெரியுமா?
6: ம், தெரியும்க்கா. அதாவது வனம், வன விலங்கு அப்படின்னா காட்டு விலங்குகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வனம் அப்படின்னா காடு, வனாந்திரம் அப்படின்னா ரொம்ப அடர்ந்த காடு தான் வனாந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க.
5: சரி ஓகே, அடுத்தது வாசிங்க.
6: நானும் ஒரு விலங்கு பையன்தான் என்று காலின் கேலியாக சிரித்து கொண்டே சொன்னான். அடுத்த வாரம் காலையில் நன்றாக வெயிலடித்தது. மேரி டிக்கனை பார்க்க ரகசிய தோட்டத்திற்கு போனாள். அவள் எதிர்பாராதபடி டிக்கன் இருந்தான். அவன் தோளில் மேல் ஒரு காகம் அமர்ந்திருந்தது. அருகில் நரிக்குட்டி படுத்திருந்தது. மரத்தின் மீது இருந்த ராபின் கூடு கட்டி கொண்டிருந்தது. வசந்த காலம் வருவதால் ராபின் கூடு கட்டுவதாக டிக்கன் சொன்னான். காலினை உனக்கு தெரியுமா என்று கேட்டாள் மேரி. யார் அவன் என்று கேட்டான் டிக்கன். இரவில் கேட்ட அழுகை சத்தம் பற்றியும் எப்போதும் சாவை பற்றி யோசிப்பவனே காலின் என்று மேரி சொன்னாள். அவனை வெளியே அழைத்து வந்தால் சாவை பற்றி சிந்திப்பதை நிறுத்திவிடுவான் என்றான் டிக்கன். நீதான் அவனை சக்கர நாற்காலியில் வைத்து வெளியே கொண்டு வர உதவ வேண்டும். அன்று தோட்டக்காரர் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றாள் மேரி. அன்று முழுவதும் அவன் தோட்டத்தில் இருந்தான். அறைக்கு திரும்பிய போது அங்கே மார்த்தா இருந்தாள். என்ன விஷயம் என்று கேட்டாள் மேரி. காலின் ரகளை செய்கிறான், இன்று நீ அவனை பார்க்கவில்லையா? கோபத்தில் இருக்கிறான் என்றாள் மார்த்தா. சாப்பிட்டு விட்டு மேரி காலினை பார்க்க போனாள். காலின் படுக்கையில் இருந்தான். நீ ஏன் காலையில் வரவில்லை என்று கேட்டான். டிக்கனுடன் தோட்டத்தில் வேலையில் இருந்தேன் என்றாள் மேரி.
5: சரி, இதை தொடர்ந்து அடுத்த பகுதியில் நம்ம வந்து இதை கண்டினியூ பண்ணுவோம். அடுத்ததான் நானுமே ஒரு ஊட்டச்சத்து பொருள் பற்றி சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுக்குவோம். இன்றைக்கி நான் வந்து ஒரு அரிய வகை பழம் பற்றி தான் சொல்ல போகிறேன். அந்த பழத்தோட வெளித்தோற்றம் வந்து காய் மாதிரி இருக்கும். ஆனால் அதை உடச்சி பார்த்தோன்னா உள்ளே வந்து ஒரு சதை பகுதி இருக்கும். அதை தான் எடுத்து வந்து நம்ம சாப்பிடணும். இது என்ன பழம்னா விளாம்பழம். இது வந்து ஆடி மாதத்தில் தான் சீசன் வந்து அதிகமாக இருக்குமா. இதில் நார்ச்சத்து, வைட்டமின் சி, அப்புறம் நம்ம உடம்புல வந்து செல்களை பாதுகாக்க உதவக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கு. இதை தாண்டி இதில் வந்து தாது சத்துக்களுமே இருக்கு. இதனால நம்ம உடம்புல உள்ள எலும்புகள், தசைகள், அப்புறம் நார்மலாக ஆக்டிவ் ஆகுறதுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குது. இந்த விளாம்பழம் வந்து பெண்களுக்கு ஏற்படுற அந்த மார்பகம், அப்புறம் வந்து கர்ப்பப்பை புற்றுநோயை வந்து தடுக்கக்கூடியதுன்னுமே சொல்கிறாங்க. இந்த பழத்தில் கசாயம் மாதிரி பண்ணி வாய் கொப்பளிச்சோம்னா தொண்டையில் உண்டாகிற அந்த புண்லாம் குணமாகும். இதோட டேஸ்ட்டு வந்து புளிப்பும் இனிப்பும் வந்து கலந்த மாதிரி இருக்குமா. இந்த பழத்தோட வந்து வெல்லம் சேர்த்து பிசைஞ்சு வந்துட்டு 21 நாள் நம்ம சாப்பிட்டு வந்தோன்னா பித்தம் சம்மந்தமான அனைத்து பிரச்சனைகளுமே சரியாயிரும். பித்தத்தால் தலைவலி, கண் பார்வை மங்களாக இருக்கிறது, காலையில் நம்ம எந்திரிச்சோடனே மஞ்சளாக வந்து வாமிட் பண்ணுறது, நாக்கில் ருசி உணர்வு இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாமே விளாம்பழம் குணப்படுத்தும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பழத்தை வந்து அப்படியே சாப்பிட்றதோட விளாம்பழ சர்பத்து, ஜூஸு, பழக்கூழ் இந்த மாதிரி வகையிலையுமே சாப்பிட்லாம். இந்த விளாம்பழத்தோட வெளிப்புற ஓடு வந்து ரொம்பவே ஒரு கடினமாக தான் இருக்கும். அதனால் அந்த பழத்தை உடைக்கிறதுக்கு வந்து ஒரு கடினமான பொருளுமே தேவைப்படும். ஆனால் அந்த கடினமான ஓட்டுக்குள்ளே தான் அந்த மென்மையான சதைப்பகுதியும் விதைகளுமே இருக்குது. சரி, அடுத்ததா நம்ம நிகழ்ச்சியிலயுமே ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்கோம்ல ஜான்கோரே.
6: ஆமாக்கா, அந்த கேம் என்ன அப்படின்னா நாங்க ரெண்டு வாக்கியம் சொல்லுவோம்,
5: ரெண்டு விஷயம் சொல்லுவோம்.
6: அதில் ஒன்று உண்மையாக இருக்கும், இன்னொன்று பொய்யாக இருக்கும். அதில் எது உண்மை எது பொய் அப்படின்னு சொல்லிட்டு நேரில் கண்டுபிடிக்கணும். இதுதான் அந்த கேம்.
5: நேயர்களுக்கான ஒரு கேள்வியுமே கேட்டிருந்தோம். அதாவது ஆக்டோபஸ், கணவாய்க்கு வந்து 3 இதயம் இருக்கும் அப்படின்னு, இன்னொன்று வந்துட்டு கணவாயோட ரத்தம் வந்து சிவப்பு கலரில் இருக்கும்னு ரெண்டு கேட்டிருந்தோம். இதில் எது உண்மை எது போயின்னு நீங்கள் சொல்லணும். நீங்களும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்கள். 7094 4399999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களையும் சொல்லலாம். அப்படி பிஸியாக இருக்கிறவங்க மெசேஜ் மூலியமாகவும் பதில்களை சொல்லலாம். அடுத்தடுத்ததாக பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இணைஞ்சிருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 5:31 ஆயிடுச்சு. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, மற்றும்
3: நாஜான் ஹோரே.
2: அடுத்ததான் நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். சொல்லுங்கக்கா, எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கோம். நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கோம்க்கா.
4: கண்டுபிடிச்சீங்க?
2: சரி, ஓகேக்கா, கரெக்ட் தான்க்கா நீங்க சொன்னது. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்க்கா?
4: ராயல் இருந்து பாட்டு போடுவோம்.
2: கண்டிப்பா கொடுத்துடலாம்க்கா.
4: நன்றி.
2: நன்றிக்கா. நம்ம தமிழரசி அக்கா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆக்டோபஸ்க்கு 3 இதயங்கள் இருக்கும், அது உண்மை. ஆக்டோபஸோட ரத்தம்

0: வந்துட்டு சிவப்பு கலரில் இருக்காது, அது வந்து நீல நிறமில் இருக்கும். அதுதான் பொய், அது வந்து பொய், சிவப்பு கலரில் இருக்குன்னு சொன்னது வந்து பொய். சரி, அடுத்ததா அடுத்த கேள்வியை வந்து நம்ம ஜான் கோரே தம்பி கேட்பாங்க.
1: ம், ஓகே. ஏஆர் ரகுமான் வந்துட்டு ஒரு கிரிக்கெட் பிளேயர். ஓகே, ஃபஸ்ட் இது கேட்டுட்டேன். ரெண்டாவது இது என்ன அப்படின்னா, டாஸ்மேனியன் டைகர் அப்படிங்கிற ஒரு புலி வகை அழிஞ்சு போயிடுச்சு. இதில் ஒன்றும் உண்மை, இன்னொன்று பொய்.
0: சரி, ஓகே. இது வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக தான் நம்ம ஜான்கோரை தம்பி கேட்டிருக்காங்க. அதனால் நீங்களும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்கள். 7094439999 அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே நம்ம கூட பேச இன்னொரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். நல்லா இருக்கோம்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் தம்பி. நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கிறேன். ஆமா, நீங்க சொன்னி மறு சொல்லிக்கலாம், அப்புறம் நல்லா
1: விசாரிச்சுக்கிறேன்.
2: ஒரு இசைமாளர் தான், கிரிக்கெட் பிளேயர் கிடையாது.
0: ஆமாக்கா, கரெக்டா.
2: ஒன்னு ஒன்னு அந்த புடி என்ன அழிஞ்சு போச்சு நிலையில அது சொன்னான்.
0: ஆமாக்கா, கரெக்ட். ரெண்டுக்குமே நீங்க
2: யாசின் பேசுறமா? பாமல்ல இருந்து யாசின் பேசுறேன்.
0: ஓகே கா.
2: சரிமா சரிமா. எல்லாரும் எப்பவும் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம்க்கா.
2: மாலை நேரம் எப்படி போயிட்டு இருக்குது?
0: எப்பயும் போல ஜாலியா தான் கா போய்கிட்டு இருக்கு.
2: ஜாலியா தான் இருக்குது. எங்களுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு.
0: சரிக்கா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
2: எனக்கு பழைய பாடலே போட மாட்டியல.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம்க்கா. இன்னைக்கு வந்து டைம் ஒதுக்கி எங்களோட நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிக்கா.
2: ரொம்ப சந்தோஷம் உங்களோட எல்லாம் பேசுறது கார்த்திகாமா.
0: நன்றிக்கா. நம்ம யாசின் அக்காவுமே கரெக்டா, ரொம்ப கரெக்டா வந்து பதில்களை சொல்லிட்டாங்க. சரி, அடுத்ததா இப்ப வந்து நீங்க வாசிங்க.
1: ம், ஓகேக்கா. காலின் ஏன் சேட்டை செய்கிறான் என்று கேட்டபோது, நீ காலையில் அவனை பார்க்க போகவில்லை, பார்க்க போகவில்லை ஆமே, சரிதானே கேட்கும்போது, ஆமாம், நான் அவனை பார்க்க மறந்து விட்டேன், டிக்கனுடன் வேலையில் இருந்தேன், டிக்கன் வருவதால் தான் நீ என்னுடன் பேச மாட்டி வரமாட்டிக்கிற அப்படின்னு காலின் வெறுப்புடன் கேட்டான். நீ அவ்வாறு செய்தால் உன் அறைக்கு நான் வரமாட்டேன், உன்னுடன் பேச மாட்டேன் என்று மேரி கத்தினாள். நான் டிக்கனை இனி இங்கே வரவிட மாட்டேன், உன்னை மட்டும் நான் வரவிடுவேன் என்று சொன்னபோது, மேரி, நீ இப்படி செய்யக்கூடாது, இனிமேல் நான் உன் அறைக்கு வரமாட்டேன் என்று கதவை சாத்தி விட்டு வேகமாக நடந்தாள்.
0: சரி, ஓகே. இதை தொடர்ந்து நம்ம வந்து அடுத்த பகுதியில் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு முன்னாடி நானுமே ஒரு தகவல் சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுக்குவோம். வீட்டில் வந்து டிவி, சார்ஜர், சுவிட்ச்னு தினமும் நம்ம வந்து நிறைய எலக்ட்ரிக்கல் பொருட்களை வந்து பயன்படுத்துகிறோம். இது நம்ம வாழ்க்கையை வந்து ஈஸியாக மாற்றிருக்கு. ஆனால் எலக்ட்ரிசிட்டியை வந்து விளையாட்டாக எடுத்துக்கிட்டால் ஆபத்தாகிடும். வீட்டில் இருக்கிற சுவிட்ச் போர்டு, பிளக்கு, சார்ஜரு, எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ் இதெல்லாமே குழந்தைங்க விளையாட்டாக தொடக்கூடிய பொருள் இல்லை. குறிப்பாக வந்து ஈரமான கைகளால் வந்து அந்த சுவிட்ச் இல்லைனா எலக்ட்ரிக்கல் பொருட்களை வந்து தொடக்கூடாது. நம்ம சார்ஜர் போடுற இடத்துல, அதாவது பிளக் பாயிண்டில் போய் நம்ம விரல், ஏதாவது பென்சில், இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் போடக்கூடாது. கம்பிகள் ஏதாவது சேதமடைஞ்சு இருந்துச்சுன்னா கூட அதை நம்மளே சரி செய்ய வந்து முயற்சி பண்ணாமல் உடனே பெற்றோர் இல்லைனா பெரியவங்கள்ட்ட சொல்லணும். அதே மாதிரி சார்ஜ் போட்டுட்டு வந்து சுவிட்சை ஆஃப் பண்ணிடுறேன், சார்ஜ் போட்ட பிறகு சுவிட்சை ஆஃப் பண்ணிடணும். அதே மாதிரி சார்ஜ் போட்டுட்டு இருக்கும் போதே வந்துட்டு ஃபோன்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. கரண்ட் பொருளுக்கு பக்கத்தில் வந்து அந்த தண்ணிலாம் சிந்தாமல் இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஒருவேளை யாருக்காவது சாக் அடிச்சிட்டா கூட அவங்கள வந்து டக்குன்னு போய் தொடக்கூடாது, ஏன்னா அந்த சாக் வந்து நம்ம மேலேயுமே பாஞ்சிரும். அதனால பக்கத்தில் இருக்கிற பெரியவங்கள்ட்ட டக்குன்னு வந்து சொல்லணும். ஓடுற ஃபேனில் வந்து அந்த கம்பு குச்சியை விடுறது இதெல்லாம் ரொம்பவே ஒரு ஆபத்தான விஷயம். அதனால பெற்றோர்களுமே குழந்தைங்கள்ட்ட வந்து எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். மின்சாரம் வந்து நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ தேவையோ அதே அளவுக்கு அதை பாதுகாப்பாக பயன்படுத்துறதுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரி, அடுத்ததான் நம்ம தமிழரசி அக்கா அப்புறம் யாசின் அக்கா ரெண்டு பேர் கேட்ட பாடலுமே வருது. கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசே FM 90.4.

0: அள்ளிட்டு போங்க
1: பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இணைஞ்சிருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாட நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, மற்றும்
3: நான் ஜான் ஹோரேப்.
2: அடுத்ததா நம்ம ஜான் கோரேப் தம்பியுமே ஒரு புக்கை வந்து ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல.
3: ஓகேக்கா, நான் அந்த புக்கை வாசிச்சிடுறேன். டிக்கனுடன் தோட்ட வெளியில் இருந்தேன். டிக்கன் வருவதால் தானே நீ என்னுடன் பேசாமல் இருக்கிறாய். டிக்கனை இனிமே வரவிட மாட்டேன் என்றான் காலின் வெறுப்புடன். நீ அவ்வாறு செய்தால் உன் அறைக்கு வரமாட்டேன், உன்னுடன் பேச மாட்டேன், உன்னுடன் பழக மாட்டேன் என்று மேரி கத்தினாள். உன்னை என் வேலைக்காரர்களை வைத்து உன்னை தூக்கி வரவை

0: வைப்பேன், உன்னை தூக்கி வர வைத்து என்னோடு பேச வைப்பேன் என்றான் காலின். இளவரசன் காலின், நீ என்னை தூக்கி வந்தால் உன்னுடன் பேச மாட்டேன், நீ ஒரு சுயநல விரும்பி என்றால் மேரி. நீ என்னை விட சுயநல விரும்பி என்று மேரி திட்டினாள். நீயும் டிக்கனும் மோசமானவர்கள், வேறு எந்த பையனையும் விட டிக்கன் நல்லவன், அவன் ஒரு தேவதை, அவன் வனாந்திரத்தில் திரியும் குடிசை வீட்டு பையன் என்றான் காலின். உன்னை விட அவன் மோசமில்லை மேரி, நேரடியாக அவன் காலினிடம் சொன்னாள். காலின் கண்களில் கண்ணீர் வடிந்தது. நான் மோசமானவன் இல்லை, என் முதுகில் கட்டி இருக்கிறது என்று சொன்னான். நான் செத்து போய்விடுவேன் என்று டாக்டர் சொல்லுகிறார்கள், நான் அதை நம்பவில்லை. எல்லோரும் உன்னை வருந்த வேண்டும் என்பதற்காக கூறுகிறார்கள் என்றால் மேரி. வெளியே போ என்று கத்திய காலின் அவன் மேல் தலையணையை வைத்து தூக்கி எறிந்தான். வெளியே போகிறேன், இனி நான் வரமாட்டேன் என்று கத்தி மேரி கதவை அடைத்தாள்.
1: சரி, இதை தொடர்ந்து அடுத்த பகுதியில், அதாவது நாளைக்கு தெரிஞ்சுக்குவோம் இதில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அடுத்ததான் நானுமே ஒரு கோர்ஸ் பற்றி சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுக்குவோம். நம்ம பூமியில் மட்டும்தான் உயிர்கள் இருக்கா, வேற ஏதாவது கோளில் வந்து உயிரினங்கள் வாழ முடியுமா, விண்வெளியில் உயிர்கள் உருவாக தேவையான அந்த சூழ்நிலைகள்லாம் இருக்குதா, இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான கேள்விகளுக்கான அறிவியல் பதிலை தேடுற ஒரு துறை தான் ஆஸ்ட்ரோபயாலஜி, அதாவது விண்வெளி உயிரியல். ஆஸ்ட்ரோபயாலஜினா விண்வெளியில் உயிர்கள் இருக்குதா, உயிர்கள் வந்து எப்படி உருவாகுதுன்னு ஆராயிற ஒரு துறை தான் விண்வெளி, அந்த ஆஸ்ட்ரோபயாலஜி. இது ஒரு பாடத்தை மட்டும் சார்ந்தது கிடையாது, உயிரியல், வேதியியல், புவியியல், வானியல், இயற்பியல்னு பல துறைகள் இதில் வந்து ஒன்றா இருக்குது. இதில் என்னெல்லாம் கற்றுக்குறாங்கன்னா, பூமியில் உயிர்கள் உருவான விதம், உயிரினங்கள் வாழ்கிறதுக்கு அந்த தேவையான தண்ணி, மற்ற கோள்கள், அப்புறம் நிலவுகளின் சூழல் வந்து தொடர்பான அந்த ஆராய்ச்சி பண்ணுறது. உதாரணமாக ஒரு கோளில் தண்ணி இருப்பதுக்கான ஆதாரம் கிடைச்சா அங்கே வந்து உயிரினங்கள் வாழ்கிறதுக்கான வேறு சூழ்நிலைகள் இருக்கான்னு விஞ்ஞானிகள் வந்து ஆய்வு செய்வாங்க. ஆஸ்ட்ரோபயாலஜி ஆராய்ச்சிகள் வந்து எப்படின்னா, செவ்வாய், ஈரோப்பா இந்த மாதிரி விண்வெளி பகுதிகளை பற்றிய ஆய்வுகளோட தொடர்புடையதாக இருக்கலாம். விண்கலங்கள் அப்புறம் விண்வெளி ஆய்வு திட்டங்கள் வந்து கிடைக்கிற அந்த தகவலை வந்து விஞ்ஞானிகள் ஆய்வு செஞ்சு உயிர்கள் இருப்பதற்கான அந்த சாத்தியங்களை வந்து புரிஞ்சுக்கிற வந்து முயற்சி பண்ணுறாங்க. ஆஸ்ட்ரோபயாலஜி ரிசர்ச்சர், ஸ்பேஸ் சயின்ஸு ரிசர்ச்சர், மைக்ரோபயாலஜி ரிசர்ச்சர்னு பல ஆராய்ச்சி துறையில் வந்து வேலை பார்க்க முடியும். நம்ம பூமியில் மட்டும்தான் வாழ முடியுமா, இல்லைனா வேறு கோள்களில் வாழ முடியுமா, இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணுற துறையில் ஒன்று தான் ஆஸ்ட்ரோபயாலஜி. அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியிலையுமே ஒரு கேம் ஒன்று விளையாண்டுட்ருக்கோம்ல, அடுத்த கேள்வி வந்து நம்ம ஜான்கோரேப் தம்பி வந்து சொல்லுவாங்க.
0: ம், ஓகேக்கா. சூரியன் இருக்குல்ல, சூரியன் கிட்டக்க இருக்கிற அந்த பிளானட் என்ன அப்படின்னா மெர்குரி. இது வந்துட்டு மொத வாக்கியம். ரெண்டாவது வந்துட்டு உலகத்திலேயே ரொம்ப பெருசு அப்படின்னா ஷார்க் அப்படின்னு தான் சொல்கிறாங்க.
1: ம், சரி, ஓகே. உங்களுக்கும் பதில் தெரியும்னா கால் பண்ணுங்கள் 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களையும் சொல்லலாம். உங்களால் அப்படி பிஸியாக இருந்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாக மெசேஜும் போடலாம். சரி, அடுத்ததான் நம்ம ஜான்கோரே தம்பியுமே வீட்டுக்கு போகிற டைம் ஆயிடுச்சுல.
0: பை பைக்கா.
1: பாய் பாய். அடுத்ததாக பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி. கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

இணைஞ்சிருக்கீங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறம் நம்ம ஜாபிர் தம்பியும் சாதிக் தம்பியும் இன்னும் வரல, இனிமே வந்துருவாங்க. அடுத்ததான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியிலையுமே ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்கோம். அதாவது நாங்கள் ரெண்டு விஷயங்கள் சொல்லுவோம், அதில் வந்து ஒன்று உண்மையாக இருக்கும், இன்னொன்று வந்து பொய்யா இருக்கும். நம்ம ஜான்கோரே தம்பியுமே ஒரு கேள்வியுமே கேட்டுட்டு தான் போனாங்க. அதாவது மெர்க்குரி சூரியன் பக்கத்தில் உள்ள பிளானட் வந்து மெர்க்குரி அப்படின்னு, இன்னொன்று வந்து உலகத்திலேயே பெரிய ஒரு மீன் வந்து ஷார்க் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இதில் எது உண்மை எது பொய்ன்னு நீங்கள் சொல்லணும். நீங்களும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்க 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களையும் சொல்லலாம். அடுத்ததான் நானுமே ஒரு கேம் பற்றி சொல்ல போகிறேன். ஒரு வார்த்தையை வந்து வாயால் சொல்லக்கூடாது, அதை வந்து நடிச்சு காட்டவும் கூடாது. ஆனால் அந்த வார்த்தையை வந்து ஒரு படமாக வரைஞ்சு உங்கள் டீம் வந்து அதை கண்டுபிடிக்கணும். இந்த கேம் பேர் தான் பிக்ஷனரி. பிக்ஷனரினா படம் வரைஞ்சு ஒரு வார்த்தையை வந்து மற்றவங்க கண்டுபிடிக்கும் விளையாட்டு. இந்த விளையாட்டை வந்து ரெண்டு இல்லைனா அதுக்கு மேற்பட்ட டீம் அதாகவும் விளையாடலாம். ஒவ்வொரு டீம்லேயுமே சில பிளேயர்ஸ் இருப்பாங்க. விளையாட்டு ஆரம்பிக்கிறப்போ வந்து ஒரு பிளேயருக்கு மட்டும் ஒரு வார்த்தை இல்லைனா ஒரு பொருளோட பேர் வந்து ரகசியமாக கொடுக்கப்படும். உதாரணத்துக்கு மரம், சைக்கிள், பூனை, விமானம், மலைன்னு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கொடுக்கலாம். அந்த வார்த்தையை வந்து யார்கிட்ட சொல்லியிருக்காங்களோ அவங்க வந்து மற்றவங்கள்ட்ட சொல்லக்கூடாது. அதுக்கு பதிலாக பேப்பர் அப்புறம் பென்சில் யூஸ் பண்ணி அந்த வார்த்தையை வந்து புரிய வைக்கிற மாதிரி ஒரு படத்தை வந்து வரையணும். சூரியன்ற அந்த வார்த்தையை கொடுத்தா அந்த வார்த்தையை வந்து எழுதாமல் வரைஞ்சு காட்டணும். அந்த டீம் மெம்பர்ஸ் வந்து அதை கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு ரவுண்டுக்குமே ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து கொடுப்பாங்க. அந்த நேரத்துக்குள்ளே வந்து டீம் சரியான பதிலை வந்து சொன்னால் அந்த டீமுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நேரத்துக்குள்ளே கண்டுபிடிக்க முடியலைனா அந்த ரவுண்டுக்கான பாயிண்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்காது. யார் அதிக பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்க தான் இந்த கேமோட வின்னருமே. ஒரு பேப்பர் பென்சில் சில வார்த்தைகள் ஒரு டீம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலே இந்த கேம் வந்து ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். அடுத்ததான் நான் வந்து நம்ம நிகழ்ச்சியில் ஒரு கேமுமே விளையாண்டுட்டு இருக்கோம்ல, அதுக்கான கேள்வியுமே கேட்டுட்டோம். சூரியன் பக்கத்தில் உள்ள பிளானட் வந்துட்டு மெர்க்குரி, இன்னொன்று வந்து உலகத்திலேயே ரொம்ப பெரிய மீன் வந்து ஷார்க். ரெண்டு கேள்வி கேட்டிருந்தோம், எது போய் எது உண்மைன்னு நீங்கள் சொல்லணும். நீங்களும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்கள் 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களையும் சொல்லலாம். அடுத்தடுத்ததாக பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.
4: நேயர்கள் கேட்டுட்டு இருப்பது நம்ம கடல் ஓசை FM 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, மற்றும்
5: 6 மணிலிருந்து 7 மணிக்காக நான் ஜாபி.
4: ஆனா நீங்க 6 மணிக்கே வரலையே.
5: சாரிக்கா, கொஞ்சம் தாமதம் ஆயிருச்சு.
4: சரி ஓகே, இன்னைக்கு நம்ம ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்கோமே.
5: என்னதுக்கா, ரீலா ரியலாவா?
4: ஆமா.
5: ஓகேக்கா,
4: அடுத்ததா ஒரு கேள்வியுமே சொல்லியிருந்தோம். அதாவது சூரியன் பக்கத்தில் வந்துட்டு மெர்குரி தான் இருக்கும். அதுக்கு இன்னொரு கேள்வி வந்துட்டு, சரியா?
5: அப்போ நம்ம கூட பேசுறதுக்காக ஒருத்தங்க நினைஞ்சிருக்காங்க, யார் எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்றத கேட்டுடலாம்.
4: வணக்கம்.
6: வணக்கம் சார், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கோண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பராக ஹாப்பியா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கப்பா இன்றைய பொழுது உங்களுக்கு?
4: ரொம்பவே ஜாலியா போகுதுண்ணா. உங்களுக்கு எப்படி போகுது?
6: எனக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு. எப்படி இருக்கு கிளைமேட்லாம் நம்ம இடத்துல?
4: எப்பயுமே போல வெயில் தானா? முந்தானேத்து வேணா கொஞ்சோன்னு மழை பெஞ்சிச்சு.
6: ஓ சரி சரி, வேலூர் மாவட்டத்திலும் கொஞ்சம் வெயிலாக தான் பா இருக்கு.
4: ஓகே, நான் கண்டிப்பா மழை வரும்ண்ணா.
6: சரிப்பா, மழை வரும் நம்புவோம்.
4: ஆமாண்ணா. சரிண்ணா, இன்னைக்கு நம்ம ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்கோமே. உங்களுக்கு கேள்வி வந்து, சூரியன் பக்கத்துல வந்து மெர்குரி இருக்கும், ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் வந்துட்டு, உலகத்திலேயே பெரிய மீன் வந்து ஷார்க். இது ரெண்டுல ஒன்னு உண்மை ஒன்னு பொய்.
6: ரெண்டாவது வந்து சரி, உலகத்திலேயே பெரிய மீன் வந்து ஷார்க், முதலாவது வந்து தப்பு.
4: இல்லனா நீங்க அப்படியே உல்டாவா சொல்லிட்டீங்கனா.
6: அப்படியா? ஓகே
4: சரி ஓகேனா.
6: உலகத்திலேயே பெரிய மீன் எது?
4: திமிங்கலம்னா, நீலத்திமிங்கலம்.
6: ஓ திமிங்கலமா?
4: ஆமா.
6: டால்ஃபின். டால்ஃபின் இல்ல, வேல். வேல். ஓகே
4: ஓகே. சரினா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
6: எனக்கு சுரா இந்த திரைப்படம், இதுல இருந்து தஞ்சாவூர் சில்லக்காரி கச்சேரிக்கு வாயேண்டி, அந்த பாடல் ஒளிபரப்புறீங்களா?
4: கண்டிப்பா கொடுத்துடலாம்ண்ணா. இன்னைக்கு வந்துட்டு எங்களோட நிகழ்ச்சியில நீங்கள் கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிண்ணா.
6: எனக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பிப்பா உங்க கூட பேசினது. இந்த டே உங்களுக்கும் சூப்பர் ஃபேண்டஸ்டிக் டேவா போகட்டும்னு நான் ஒரு பெஸ்ட் விஷஸ் சொல்லிக்கிறேன். சரியா?
4: கண்டிப்பாண்ணா.
6: பாய்ப்பா.
4: பாய்ண்ணா. நம்ம சந்திரசேகர் அண்ணா தப்பாவே சொன்னாலும் கரெக்டா அதை இது பண்ணிட்டாங்க. சரி, அடுத்ததா நம்ம ஜாபிடு தம்பி.
5: ஓகேக்கா. அப்புறமா நம்ம ஆணி வந்து இந்த கோபத்தோட அது மண்ணை கிளறும் போது ஒரு மண்புழு வெளியே வந்திருக்கும்ல, அது வந்து நேரத்தையே பாதி பாட்டுக்கு வந்திருப்போம். அதோட வந்து சொல்லிச்சான், யார் என்ன கூப்பிட்டது, வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தொந்தரவு பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு. ம், ஏ அப்படின்னு சொன்னிச்சாங்க. இதுக்கப்புறமா யார் நம்ம கூட பேச வந்திருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதான் பேச வந்தாங்க,
4: டப்புன்னு
5: போயிட்டாங்கக்கா தாடினு. அப்புறமா ம், ஏ அப்படின்ற மாதிரியான ஏப்பம் விட்டவாறு அது வந்து என்ன வந்துச்சா சொன்னிச்சான். அதோட வாயிலிருந்து ஈரமான வன் தூள் ஒன்று வெளியே செஞ்சிச்சான். ஆணிக்கு கொஞ்சம் பயம் குறைஞ்சிச்சான். உடனே ஆணி, ஏ யார் நீ, உன் பேர் என்ன, எங்கள் வீட்டு தோட்டத்தில் என்ன செய்கிற அப்படின்ற மாதிரி கேட்டுச்சான். அதற்கு மண்புழுவும், ம், நானே எம்பரு வைத்தான். அதாவது அதோட பேர் என்ன அப்படின்னா எம்பரு வைத்தானா அது பேரு. பேரே கொஞ்சம் காமெடியாக இருக்கும்ல. சரி, இனிமேல் வர காமெடி, இனிமேல் வர கதை ஃபுல்லாக காமெடியாக தான் இருக்கும்.
4: சரி ஓகே, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நம்ம திரும்பியும் தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு முன்னாடி நானுமே ஒரு தகவல் சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுக்குவோம். குழந்தைங்க வந்து வீட்லேயும் ஸ்கூல்லையும் மட்டும் இருக்க வேண்டியவங்க இல்லை, அவங்களும் வந்து சமூகத்தின் ஒரு முக்கியமான ஒரு அங்கம்தான். அதனால அவங்களோட வயசுக்கும் புரிதலுக்கும் ஏற்ற வகையில் சமூக நிகழ்ச்சி, கலை நிகழ்ச்சி, கேம்ஸு, கல்வின்னு எல்லாத்துலேயுமே கலந்துக்கிற வாய்ப்பு வந்து குழந்தைங்களுக்கு இருக்குது. உதாரணத்துக்கு வந்து ஸ்கூலில் நடக்கிற அந்த விளையாட்டு போட்டி, டிராயிங் போட்டி, அறிவியல் கண்காட்சிகள், கலை நிகழ்ச்சி, சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் குழந்தைங்களை வந்து கலந்துக்க வைக்கணும். இது மூலமாக அவங்களோட திறமையை வெளிப்படுத்துறதோட மற்றவங்களோட இணைந்து செயல்படுறது அவங்க சந்தோஷப்படக்கூடிய அந்த தருணங்களில் ஒன்று. சரி ஜாபீர், இப்போ கூட ரீசண்டாக இது கலை நிகழ்ச்சி நடந்துச்சே,
5: நடந்துச்சு கலை திருவிழா பொறுத்த வரைக்குமே நான் எதுவுமே சேரல. அந்த அன்னைக்குன்னு எனக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு.
4: சரி,
5: அப்புறமா சுதந்திர தினத்துக்கு வந்து நிறைய போட்டிகள்லாம் இது பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாரோட திறமையை தெரிஞ்சுக்கிறதுக்காக அரசாங்கம் வந்து எல்லா கிளாஸுக்குமே மூணு கிஃப்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு கிளாஸுக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அப்படின்ற மாதிரி இருக்கு. எல்லாரும் ஒரு போட்டியில கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் மொத்தமா ரெண்டு போட்டியில கலந்துக்கிட்டேன், கவிதை போட்டி டிராயிங் போட்டி.
4: அப்படின்னு
5: நேற்று வந்து டிராயிங் வரைஞ்சி இன்னைக்கு கவிதை எழுதி கொடுத்துட்டேன்.
4: சரி ஓகே. சமூகத்தில் வந்து குழந்தைங்க கலந்துக்கிறதும் காண்டியே இந்த மாதிரி வந்துட்டு விஷயங்கள்லாம் பண்றாங்க. சரி,
5: அதுக்கு நம்ம கூட பேசுறதுக்காக ஒருத்தங்க நினைச்சிருக்காங்க, யார் எங்கிருந்து பேசிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம்
5: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
7: என்ன
5: கேம் விளையாண்டுகிட்டு இருக்கோம், உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா சொல்லட்டுமா?
7: சொல்லுங்க.
5: அதாவது பாலைவனத்தின் கப்பல் அப்படின்னு அழைக்கப்படுறது அது வந்து ஒட்டகம் தானா? அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எட்டு கோள் இருக்குல்ல நம்மளோட, அதாவது சூரிய குடும்பத்தில் அந்த எட்டு கோளில் ரொம்ப ரொம்ப பளபளன்னு இருக்கிற கோள் வெள்ளி தானா? இதில் ரெண்டில் எது உண்மை, இதில் ரெண்டு எது தவறு? பாலைவனத்தோட கப்பல் அப்படின்னு அழைக்கப்படுறது வந்து ஒட்டகம் தானா?
7: உண்மை.
5: நீங்கள் அப்புறம் ரெண்டாவது வந்து பொய்யா? ஆனா நாங்க அதான் உங்கள்ட்ட வந்து கொஞ்சம் மாத்தி தான் கேட்டோம். அதாவது எப்படின்னா ரெண்டுமே சரியான பதில்
7: தான்.
5: ஆமாண்ணா, அதாவது நம்ம எட்டு கோள் இருக்குல்ல சூரிய குடும்பத்துல, அந்த எட்டு கோள்ல வெள்ளி கோள் தான் வெள்ளி வெள்ளின்னு பல பலன்னு மின்னிக்கிட்டு இருக்குமா? பாலைவனத்தோட கப்பல் அப்படின்னு அழைக்கப்படுறது ஒட்டகம் தானா அழைக்குமா? ரெண்டுமே சொல்ல போனா ரெண்டுமே உண்மையானதுதான்.
4: சரி ஓகேண்ணா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்? அவங்களோட வயசுக்கும் பாதுகாப்புக்கும் ஏத்த மாதிரி வந்து செயல்பாடுகள்ல அவங்களுக்கு வந்து ஒரு இடம் கொடுக்கறது தான். உதாரணத்துக்கு வந்து ஒரு பகுதியில் வந்து மரம் நடுற நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா குழந்தைங்க வந்து பாதுகாப்பாக அதில் வந்து கலந்துக்கணும். அதை தாண்டி வந்து குழந்தைங்க தங்களோட கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணுற வாய்ப்பும் கொடுக்கணும். அவங்கள பாதிக்கிற விஷயங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வயசுக்கும் புரிதலுக்கும் ஏற்ற வகையில் வந்து கருத்துக்களை கேட்கறது வந்து நல்லது. ஒரு குழந்தை வந்து சமூகத்தில் கலந்துக்கிறது வெறும் நிகழ்ச்சி மட்டும் இல்லை, புதிய மனிதர்களை சந்திக்கிறது, குழுவாக செயல்படுறது, பொறுப்புணர்வை வளர்த்துக்கிறது, இந்த மாதிரி அனுபவங்களை பெற்றுக்கிறது தான். குழந்தைங்க வந்து நாளைய சமூகத்தோட உறுப்பினர் மட்டும் இல்லை, இன்றைய சமூகத்தோட ஒரு பகுதியும் தான். அதனால அவங்களுக்குமே ஒரு வாய்ப்பு கொடுப்போம். சரி, அடுத்ததான் நம்ம வந்து ஒரு கேமுமே விளையாண்டுட்டு இருக்கோம். நம்ம சந்திரசேகரண்ணா, மீரான் யூசுஃப் அண்ணாலாம் விளையாண்ட மாதிரி நீங்களும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்க. 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களையும் சொல்லலாம். அடுத்ததான் பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசே எஃப்எம் 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: கேட்டுட்ருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா மற்றும்
1: முகமது சாதிக்.
0: நம்ம சாதிக் தம்பியும் நம்ம கூட தான் இருக்காங்க. அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் ஒரு கேமுமே விளாண்டுட்டு இருக்கோம். அதாவது ஒரு உண்மை ஒரு பொய், நாங்கள் வந்து ரெண்டு விஷயங்கள் சொல்லுவோம், அதில் எது உண்மை எது பொய்ன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அடுத்ததான கேள்வி வந்து நம்ம ஜாபிர் தம்பி கேட்பாங்க.
2: சரிக்கா, நீங்க நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் வச்சு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். அதாவது விண்வெளியில 8வது கோள் அப்படின்னு அழைக்கப்படுறது நெப்டியூன் தான். ஓகேவா? அப்புறமா உலகத்திலேயே அதிகப்படியான உயிரினங்கள்ல அதாவது பசுமாடு தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல ரெண்டுல எது உண்மை ரெண்டுல எது பொய் அப்படின்றது சொல்லிருந்தேன்.
0: சரி, ஓகே, நீங்களும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்க 709-4-4-3-9-9-9 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களையும் சொல்லலாம். சரி, அடுத்ததான் நம்ம சாதிக் தம்பியுமே ஒரு புக் ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கல்ல,
1: அதை வாசிக்கலாமாக்கா?
0: சரி, அதுக்கு முன்னாடி நீங்க வந்து என்ன புக் ரீட் பண்றீங்க, அதை எழுதினவங்க பேரையும் சொல்லிடுங்க.
1: அது வந்து புக்கு பேர் என்ன, வித்தை காசிரிமி. அது ஒரு நாவல், சிறிய நாவல். அதை இயக்கப்பட்ட விஷ்ணுபுரம் சரவணன் அவர்களால் இயக்கப்பட்டிருக்கு. நான் வாசிக்கிறவங்கக்கா,
0: வாசிங்க.
1: ஒரு நாள் பாம்பு என்று வினேவை தூரத்தை ஓடி சென்று ஒரு பொந்தில் நிழந்தது. கொஞ்ச நேரத்தில் அந்த பொத்தில்
0: வாசிங்க
1: நமர பாயத்தோடு எடுப்பார்த்து யாரே நீர் அள்ளி செல்ல வைத்திருந்த பனை போர்த்து என நினைத்த புகுந்து விட்டும்புது புரிந்தது.
0: சரி, இதை தொடர்ந்து நம்ம அடுத்த பகுதியில் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு தகவல் நானுமே சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுக்குவோம். நம்ம கையில் இருக்கிற ஒரு சின்ன பிளாஸ்டிக் கவரை பயன்படுத்திட்டு கீழே போட்டுடுறோம். அது எவ்வளோ பெரிய விஷயமா, அதுன்னு அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அந்த ஒரு பிளாஸ்டிக் கவரை வந்து நம்ம தெருவிலேருந்து மழைநீர் அடிச்சுட்டு வந்துட்டு போகலாம், கால்வாயில் வந்து சேரலாம், ஆற்றுல சேரலாம், கடைசியாக வந்து கடலுக்கு கூட போகலாம். அதனால ஒரு சின்ன பிளாஸ்டிக் பொருளை வந்து எங்கே போடுறோம்
2: கூட
0: நம்மளோட அன்றாட வாழ்க்கையில வந்து பல இடங்கள்ல வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். தண்ணி பாட்டில், உணவு பொருள்ல வந்து பிளாஸ்டிக்ல தான் வருது. ஷாப்பிங் கவரு, ஸ்ட்ரான்னு நிறைய பொருட்களை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். எல்லா பிளாஸ்டிக் பொருட்களையுமே ஒரே நாளில் வந்து முழுமையாக தவிர்க்கிறது வந்து ஈஸியான விஷயம் இல்லை. ஆனால் தேவையில்லாமல் பயன்படுத்துறத வந்து குறைக்கிறது அது வந்து நம்மளால் முடியும். கண்ட இடத்துல வந்து பிளாஸ்டிக்கை போடாமல் இருக்கிறது, நம்மளால் செய்ய முடிஞ்ச விஷயங்கள். குழந்தைங்கள்ட்ட மட்டும் பிளாஸ்டிக்கை கீழே போடாதுன்னு சொல்லிட்டா குழந்தைங்க வந்து அதை அப்படியே செய்ய மாட்டாங்க. பெரியவங்க அதை செய்யாமல் இருந்தால் அந்த பழக்கம் வந்து குழந்தைங்கள்ட்ட முழுமையாக வராது. குழந்தைங்க நாம் சொல்கிறத விட நம்மளை பார்த்து செய்கிறது தான் அதிகமாக கற்றுக்கிறாங்க. அதனால் ஷாப்பிங் முடிஞ்சதும் பிளாஸ்டிக் கவரை வந்து சரியான இடத்துல போடுறது, வெளியே போறப்ப வந்து ரீயூசபிள் பேக் வந்து எடுத்துட்டு போறது, கடற்கரை இல்லனா பூங்கால வந்து குப்பையை போடாம இருக்கிறது. குழந்தைங்க வந்து தவறுதெல்லாம் கீழே வந்து குப்பையை போட்டாலுமே குழந்தைங்களுக்கு வந்து பொறுமையா சொல்லி கொடுக்கறது ஒரு சின்ன பழக்கம் வந்து நம்ம சமுதாயத்தையே மாத்திரும். அதனால நம்மளும் பிளாஸ்டிக்கை வந்து அன்வான்டா யூஸ் பண்ணாம இருப்போம். சரி, அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில ஒரு கேமுமே விளையாண்டுட்டு இருக்கோம்ல ஜபீர், நீங்க கூட கேள்வியுமே கேட்டிருந்தீங்களே.
2: அதாவது என்ன அப்படின்னா, உலகத்திலேயே அதிக எண்ணிக்கை கொண்ட ஒரு உயிரினம் அப்படின்னா அது பசுமாடு தானா? அப்புறமா நம்ம சூரிய குடும்பத்திலேயே 8வது வந்து கோள் வந்து நெப்டியூன் தானா? இதில் ரெண்டில் எது பொய் இதில் எது சரி அப்படின்றத நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 709-4-4-3-9-9-9 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பர் மூலிமா நீங்களும் வாய்ஸ் மெசேஜோ டைப் பண்ணியும் சொல்லலாம். உங்களுக்கு வந்து கால் பண்ணி கூட எங்களோட ஜாலியாக பேசிட்டு பிடிச்ச பாடல்களையும் கேட்கலாம். உங்களுக்கான பாடல் இப்போ வந்துகிட்டு இருக்கு, இணைஞ்சிருக்கீங்க. இது கடலோசை FM 91.4.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைங்களுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வணக்கம். மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: நேயர்கள் இணைந்திருப்பது நம்ம கடல் ஓசேஎஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா மற்றும்
1: ஜாபீர்
2: மோமா சாதிக்.
0: சரி, அடுத்ததான் நம்ம சாதிக் தம்பியுமே வந்து ஒரு புக்கை ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரீட் பண்றீங்களா?
2: ரீட் பண்றேங்க. யாருக்கும் கிடைக்காத மந்திர கிரீடம் எனக்கு கிடைக்கிறது. நானே இந்த குலத்துக்கு ராஜா. நான் சொல்வதை எல்லோரும் கேடுங்க வேண்டும் என்றாள். அப்புடின்னா என்ன சொல்லுதுன்னா, யாருக்குமே கிடைக்காத கிரீடம் அந்த தவளைக்கே கிடைச்சிருக்கான். இந்த கிரீடத்தை யாருக்குமே கிடைக்காது. நாம அப்படி இந்த கிரீடத்தை வச்சு தான் நான் குலத்துக்கே ராஜாவாகணும்னு சொல்லிச்சான்.
0: சரி, நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம் கார்த்திகா, ஜாவீர், சாதிக்.
0: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கா. நீங்க எப்படிக்கா இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்ப்பா. வசந்தி ரங்கநாதன் அருள் வந்து பேசுறேன்.
0: உங்க வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சாக்கா?
3: இப்பதான் முடிஞ்சது. சரி, உங்ககிட்ட பேசலாம்னு வந்தேன். ஆனா நிகழ்ச்சியில இப்ப என்ன கேட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதுக்கா.
0: நம்ம ஜாபீர் தம்பி தான்க்கா ஒரு க்வெஸ்டின் கேட்டிருந்தாங்க, கேளுங்க திரும்ப.
2: அதாவது என்ன அப்படின்னா, சோலார் சிஸ்டம், அதாவது சூரிய குடும்பத்திலே வந்து லாஸ்டான கோல் அப்படின்னா அது வந்து நெப்டியூன் தானா? அப்புறமா இது அதனதுக்கா விலங்குகள் இனத்திலேயே ரொம்ப அதிகமான இனத்தை கொண்டது வந்து அது வந்து பசுமாடு தான்.
3: அதிகமான
2: எண்ணிக்கை
3: கொண்டது வந்து பசுமாடா? ஒரு இடத்துல எது போய் எதுன்னு கேக்குறீங்க?
0: ஆமாக்கா.
3: ரெண்டாவது நிஜம்
2: நினைக்கிறேன்.
3: சூரிய
2: குடும்பத்துல சோலார் சிஸ்டத்துல லாஸ்டான கோல் அப்படின்னா அது வந்து நெப்டியூன் தான் சொல்லுவாங்க. அதாவது பனிக்கட்டி கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமான எண்ணிக்கை கொண்டது பசுமாடு கிடையாதுக்கா.
3: வேற என்ன?
2: வேற என்ன அப்படின்றத அடுத்த பகுதியில் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
3: கண்டிப்பா
0: குடுத்துடலாம்க்கா. எங்களோட நிகழ்ச்சியிலயும் லாஸ்ட் பகுதியில நீங்களும் கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிக்கா.
3: நன்றிப்பா, நன்றி.
0: நம்ம வசந்தி அக்காவுமே அவங்களோட வேலை இருந்தாலுமே நம்ம கூட கலந்துக்கிட்டு இருக்காங்க. சரி, அதுக்கு அது அவங்க கேட்ட பாடலுமே கொடுத்துடலாம். அடுத்ததான் நம்ம சாதிக் தம்பியுமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல.
2: அக்கா சொல்லவாக்கா?
0: சொல்லுங்க.
2: கிரீடத்தின் பலப்பா பருத்து பார்த்து குழந்தில் குளத்தில் இருந்த எல்லா ஊரிலும் வினே சொன்ன கேட்டு நடந்தான வினேவை நெருங்க பாம்புகளும் பயந்தன. இருந்த குழந்தைகளுக்கு புதிகத யாரும் வர கூடாது. இங்க வந்தால் பெரிய இதோட முடிவடையுது. சாரி.
0: சரி, ஓகே. இதை தொடர்ந்து அடுத்த பகுதி, அதாவது நாளைக்கு நம்ம வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கோம். அதாவது நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்துட்டோம். நம்ம வந்து வானிலை தகவலையுமே தெரிஞ்சுட்டு போயிடுவோம். இன்னைக்கு வந்து காற்றோட வேகம் 22 கிலோமீட்டர்லேருந்து 42 கிலோமீட்டர் வரை தெற்கு திசையில் வீசுமா. இன்னைக்கு வந்து மழைக்கான வாய்ப்பும் இல்லை. இது வந்து மண்டபம்லேருந்து ராமேஸ்வரம் வரை உள்ள மக்களுக்கு மட்டும்தான் சொல்லிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியில் உங்கள்கிட்டருந்து விடைபடுறது நான் கார்த்திகா மற்றும்
1: ஜாபீர்
2: முகமது சாதி. அனைவருக்கும் டாட்டா.
1: வசதி அக்கா கேட்ட பாடல் வந்துகிட்டே இருக்கு. இணைஞ்சிருக்கீங்க. இது கடலோசி FM 90.4.

கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 22 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 42 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனின் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக உங்க கூட அடுத்த 2 மணி நேரம் பேச போறது நான் திபோன். நம்ம எல்லாருமே கடல் தொழிலை நம்பிதான் இருக்கோம், அதாவது மீனவர்கள் எல்லாருமே கடல் தொழிலை நம்பிதானே இருக்கோம். கடல் அப்படின்றது என்னதான் பாக்குறதுக்கு, வெளியிலிருந்து பாக்குறதுக்கு ஒரு அமைதியானதா இருந்தாலும் கூட, உள்ளக போய் பார்த்தா தான் தெரியும் அது எவ்வளவு ஆக்ரோஷமானது அப்படின்றது. கடல் ஒரு இயற்கை அம்சம் அப்படின்றதுனால எந்த நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்றத யாராலையுமே கணிக்க முடியாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா அது மனித தவறாக இருக்கலாம், இயந்திர கோளாறாக இருக்கலாம், இல்லை இயற்கை காரணங்களாக கூட இருக்கலாம். அதாவது சூறாவளி, புயல், சுனாமி, இந்த மாதிரி பல விஷயங்கள் கடலில் புதைஞ்சிருக்குது, பல சரித்திரங்கள் கடலுக்குள்ளே அழிஞ்சு போயிருக்குது அப்படின்னு சொல்லலாம். அன்னைக்கு ஒரு தகவல் படித்தேன் என்ன அப்படின்னா, மண்டப பகுதியிலிருந்து மீன் பிடிக்க கடலுக்கு போயிருக்காங்க. அந்த மாதிரி கடலுக்கு போகும்பொழுது ஒரு நபர் தவறி தண்ணிக்குள்ளே விழுந்துட்டாங்க. அந்த மாதிரி தண்ணிக்குள்ளே விழும்பொழுது சக நண்பர்கள் எல்லாருமே காப்பாற்றிட்டாங்க. ஆனாலும் கூட அவருடைய உயிருக்கு ஆபத்தான நிலையில தான் இருந்திருக்காரு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அவசர எண், மீனவர்களுக்கான அவசர எண்ணுக்கு கால் பண்ணி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளுடைய கோஸ்ட் கார்டு போய் அங்கே அவங்கள காப்பாற்றிட்டு வந்து ஜிஹெச்சில் சேர்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ அவங்க உயிரையும் காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பல விபத்துகள் வந்து எதிர்பாராத நேரங்களில் நமக்கு நடக்கும். அந்த மாதிரி எதிர்பாராத நேரங்களில் உங்களுக்கு ஏதாவது விபத்துக்கள்லாம் நடந்திருக்கா? அப்படி இருக்கும் பொழுது மீனவர்களுக்கான அவசர எண் என்ன அப்படின்றத நீங்க அறிஞ்சு வச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி விபத்துகள் நடந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குதா அப்படின்றத இன்னைக்கான கேள்வியா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் பாடல்களுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: நீலே பேர் சொல்லி வா.
1: யுவர் ஸ்வீட் நேம்
2: பிளீஸ்.
1: லல்லி.
2: லல்லி.
1: கள்ளி.

0: ஒரு நிலவு தரையில் இருந்து புறப்பட்டு விண்ணுக்கு வருகிறது. என்ன மௌனம் இயேசுக்கண்ணே, உன் குரல் என்னராகும் என்று நான் சுரம் பிரித்து சொல்லுகிறேன்.
1: உங்களுக்கு எத்தனை வாத்தியம் வாசிக்க தெரியும்?
0: நான் வாசிக்காத வாத்தியம் நீ ஒருத்திதான் அன்று.
1: என்னோடு பாடுவீர்களா?
0: சொல்லாதே அப்படி. சங்கீத பாஷையில் நீயும் நானும் சுதி சேருவோமா என்று சொல்.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும் தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: வணக்கம் அண்ணா, உங்களோட பேர் எங்க இருந்து பேசுறீங்க?
6: என் பேர் ஜாஸ்மன், நான் பாமன்ல இருந்து பேசுறேன்.
5: நீங்க என்ன பண்றீங்க அண்ணா?
6: கடலுக்கு போயிட்டு இருக்கேன்பா.

0: எப்படி ஓடி வந்தாலும் ஒரு 2 மணி நேரம் கூட இருக்கும். போன வருஷம் ரீசெண்டாக தான், போன வருஷம் ஒரு ஆளுக்கு நெஞ்சு வலின்னு சொல்லிட்டாங்க. கடலுக்கு ஒரு 1 மணி நேரத்தில் சரியான மழையும் காத்தோம், நெஞ்சு வலின்னு சொல்லவும் உடனே கொண்டு வந்து நாங்கள் ஃபோன் பண்ண யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணலை இங்கே. அதோடு நான் கரையிருந்தேன், ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு போய் நம்ம ஜிஹெச்சுக்கு கொண்டு போனேன். கிளாரட் டாக்டர் தான் இது பண்ணாப்புல.
1: இந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுது நம்மளுக்கு மீனவர்களுக்காகவே ஒரு அவசர உதவி என்ன இருக்குது, அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா?
0: இது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. இங்கே சொன்னால் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம், இல்லை அவங்க அவ்வளோ ஸ்பீடாக ஒர்க் பண்ணுவாங்களான்னு எங்களுக்கு தெரியலை.
1: மீனவர்களுக்காகவே ஒரு அவசர உதவி எண் இருக்குது, இது வந்து நம்ம டோல் ஃப்ரீ எண் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து 1093. இந்த எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட் பக்கத்தில் இருக்கிற கோஸ்ட் கார்டு இருக்காங்க இல்லையா, கடலோர காவல் படை வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. அதனால் இனிமேல் ஏதாவது அவசர உதவி எண், அவசரமான தேவைகள்லாம் இருந்துச்சுன்னா, இனி இயந்திர கோளாறாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து உடல்நிலை சரியில்லை, யாரோ ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த எண்ணுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்க வந்து வந்துடுவாங்க.
0: ஆ சரி, ஓகே,
1: ரொம்ப நன்றி அண்ணா.
0: ஆ சரிப்பா, நன்றி.
1: பாடல்களை தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: 10 ஆண்டுகள் மீனவர்களின் நண்பனாய், பெண்களுக்கு வழிகாட்டியாய், மாணவ மாணவிகளுக்கு கலங்கரை விளக்கமாய், என்றும் எளிய மக்களின் குரலாய் ஒலித்துக் கொண்டிருக்கும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் சாதனைகளை அள்ளி கொண்டு வரும் சிறப்பு நேசக்கரங்கள் நிகழ்ச்சி வரும் ஆகஸ்ட் 15 காலை 10 மணிக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: வணக்கம் அண்ணா, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
3: என் பேர் எல்கேஎஸ் யாசி, பாமன் பாலத்துக்குல இருந்து.
2: மீனவர்களுக்கு கடல்ல போகும்போது கடல் வந்து ஒரு இயற்கை, அதை வந்து நம்ம எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம கணிக்க முடியாது. மீனவர்களுக்கு எந்தெந்த மாதிரியான நேரத்துல உதவி தேவைப்படுற நிலைகள்லாம் ஏற்படும் கடல் மேல?
3: உதவி எவ்வளவு தேவை, என்னென்ன தேவைப்படும்னா, தேவையான எரிபொருள் எதுவும் கொண்டு போகலைன்னா மிக ரொம்ப உதவி தேவைப்படும். ஒருவேளை காற்று இயற்கை சீற்றங்கள் ஏதாவது ஒன்று வந்தால், போட்டு ஏதோ தாடுற நிலமையில போயிருச்சுன்னா உதவி தேவைப்படும். அப்புறம் போட்டு இன்ஜின் வேலை, ஏதாவது மெயின் வேலை, அதாவது போட்டு இன்ஜின் ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கிற வேலை இருந்தால் உதவிகள் தேவைப்படும். உடல்நிலை சரியில்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க பக்கத்தில் உள்ளவங்களை கூட்டுருவாங்க, பக்கத்து வெள்ளம் சேனி வெள்ளங்களை கூட்டுருவாங்க. இது வந்து அத்தியாவசியம், அதாவது மூணு, அதாவது ஒரு சேனி இல்லாத நேரங்களில், எதுவும் இல்லாத நேரங்களில், துணை வெள்ளம் இல்லாத நேரங்களில் இது அத்தியாவசிய தேவை. ஓட்டையெல்லாம் இப்போ போட்டில் திடீர்னு போட்டு பொத்துருச்சு, போட்டை தாடுற நிலமையில் இருக்கும்போது சேனி போட்டை கூப்பிட்றத விட இதை கூப்பிட்டு அவசரமாக திடீர்னு ஹெலிகாப்டர் கூட வரலாம். சார், அரசாங்கம் என்ன உதவி செய்தோ அதை சீக்கிரம் செய்யும்ல, வேறு உதவிகள்லாம் தேவைப்படாது. இது மூணு தான், அதனால இந்த தேவைப்படும் இந்த உதவிகள்.
2: இப்போ மீனவர்களுக்கான அவசர உதவின்னு என்ன?
3: அது நிறைய பேர் தெரிஞ்சு வச்சுக்கிறது இல்லை. ஆனால் முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கிற வேண்டிய ஒரே ஒரு இது 1993.
2: அந்த மாதிரி யாராவது உதவிக்கு வந்த சம்பவங்கள்லாம், அனுபவங்கள்?
3: எனக்கு இருந்தது இல்லை, நம்ம மீன் வியாபாரத்தினால அது தெரியாது. கூப்பிட்டுருப்பாங்க இல்லையா, எல்லா இடத்துலையும் தூத்துக்குடி இந்த சைட்லாம் அவசரம் கூப்பிட்டு போகிறாங்க. மண்டபத்தில் இதே மாதிரி ஒன்று நடந்திருக்கேன், அவசரம் என்ன அழைச்சி வந்து உதவி செஞ்சு கூப்பிட்டு போயிருக்காங்க. ஒரு ஆளுக்கு அட்டாக் வந்து அவங்கள கூப்பிட்டு போயிருக்காங்க எமர்ஜென்சிக்கு, அது நடந்திருக்கு.
2: ரொம்ப நன்றி, நான் அவங்களோட கருத்துக்களை சொன்னது.
3: ஓகேங்க.
2: கண்டிப்பாக நீங்களுமே கூட இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கணும், 1093. அதுதான் மீனவர்களுக்கான அவசர உதவி எண். இதை பற்றியும் இன்னும் பல விரிவான தகவல்களையும் அடுத்த ஒரு மணி நேரத்தில் பேசலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக நான் திபோன்.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 22 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 42 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனின் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன் மற்றும்
3: நான் ஆனந்த். சொல்லுங்க தீபன்,
2: உங்களுக்கு இந்த அவசர உதவி எண்கள் பத்தி ஏதாவது தெரியுமா?
3: அவசர உதவி எண், இப்ப நம்ம ரோடுகள்ல பாத்தீங்கன்னா அதிகமான விபத்துகள் ஏற்படுது, சரியா? இந்த விபத்துகள் எல்லாம் இருக்கும்போது, அந்த விபத்து நடந்திருக்கிற அந்த நபர் வந்து நமக்கு யாரு முன்னப்பின தெரியாத ஒரு ஆளா இருக்கும்போது, அவங்களுக்கு நம்ம எந்த வகையிலையாவது உதவி பண்ணணும். அவங்களோட மொபைல் எடுத்து பார்த்தா இப்ப எல்லாரும் மொபைலையுமே பாஸ்வேர்டு. நம்ம இப்ப அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில உதவி பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய அரசு வந்து சில வந்து டோல் ஃப்ரீ நம்பர், அதாவது அந்த நம்பருக்கு நம்ம கால் பண்ணுறதுக்கு நமக்கு ரீசார்ஜோ இந்த மாதிரி எதுவுமே தேவை கிடையாது. நம்ம எடுத்து அந்த நம்பரை கால் பண்ணோம்னா உடனே ஆம்புலன்ஸ் வந்துடும். சப்போஸ் ஏதாவது போலீஸ் வரணும்னா உடனே போலீஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு பயன்பாட்டுக்கும் ஒரு நம்பர் கொடுத்து வச்சுருக்காங்க, சரியா? இந்த மாதிரி நமக்கு என்ன அப்போதைக்கு என்ன தேவையோ அந்த நபரை ஆம்புலன்ஸோ இல்லை வந்து போலீஸோ இல்லை விட அந்த சைல்டு லைன், அதாவது குழந்தைகள் சம்பந்தமான சில பிரச்சனைகளுக்கு இந்த மாதிரி சில நம்பர்கள் இருக்குல்ல, இதுதான் வந்து அவசரம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
2: கண்டிப்பாக நீங்கள் சொன்னது வந்து 100க்கு 100 உண்மையானது தான், அதை வந்து நீங்கள் நம்பலாம். அதாவது நம்மளுக்கு ஏதாவது ஒரு அவசர நிலையோ இல்லை வந்து விபத்துக்கள் ஏதாவது ஏற்படும் போது அதுதான் வந்து அவசர நிலை அப்படின்னு சொல்லுவோம். அந்த நேரத்தில் நம்மளுக்கு உதவிக்காக அழைக்கக்கூடியது தான் இந்த அவசர எண். இதை முத முதல்ல பார்த்தீங்கன்னா ஆரம்பித்தது லண்டனில் தான், 1937 வருஷம் ஆரம்பித்தாங்க இந்த அவசர உதவி எண் அப்படின்றத. முத முதல்ல அறிமுகப்படுத்தின நாடு லண்டன் தான். என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 999 அப்படின்ற நம்பர், அதாவது 999 அப்படின்ற நம்பர் தான் முத முதல்ல அவங்க நாட்டுக்குள்ள முதல்ல அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கப்புறமா இதை பின்பற்றி பல நாடுகளில் இந்த 999 அப்படின்ற நம்பரே நிறைய நாடுகளில் வந்து இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த அவசர எண் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நிகழ்ச்சி மூலமாக நம்ம வந்து மீனவர்களுக்கான அவசர எண் என்ன, குறிப்பாக நம்ம என்னென்ன நம்பரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றத நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள், இது கடல் ஓசை FM 90.4.

0: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரர், எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு, ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: தமிழ்ல கல்யாணத்துக்கு வேறு பெயர்கள்னு கேட்டா திருமணம், மணவிழா இப்படின்னு நிறைய பேரு சொல்லுவோம். அதே

0: இங்கிலீஷில் கேட்கும்போது வெட்டிங் மேரேஜ் இப்படின்னு கூட சொல்லுவோம். ஆனால் அந்த வெட்டிங்கும் மேரேஜும் வேற வேற அர்த்தங்களாம். தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? சரி, என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மேரேஜுங்கிறது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில இருக்கிற அந்த நீண்ட காலம் தொடர்ற உறவை குறிக்கும். அதே வெட்டிங்கிறது ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற சடங்குகளோட சேர்ந்த திருமண விழாவை குறிக்கும். யாரோ ஒரு ஆள் என் வெட்டிங்ல பிரச்சனைன்னு சொன்னா, அது திருமண விழால நடந்த சாப்பாட்டுலயோ இல்ல டெக்கரேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்த பிரச்சனைகளா இருக்கும். அதே என்னோட மேரேஜ்ல பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற உறவுல ஏதோ ஒரு பிரச்சனைன்னு அர்த்தமா. இதுவரை மேரேஜும் வெட்டிங்கும் ஒரே அர்த்தம்னு நிறைய பேர் நினைச்சு வச்சிருந்திருக்கலாம். ஆனா அது ரெண்டும் வேற வேற.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன் மற்றும்
5: நான் ஆனந்த்.
4: அண்ணே
5: சொல்லுங்க திபோன்.
4: இப்ப நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சி ஃபுல்லா அவசர எண்கள் பத்தி தான் பேசுறோம். இப்ப அவசர நிலை அப்படின்றதுதான் அவசர எண்ணுக்கான தேவையை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். அப்ப வந்து மீனவர்களுக்கு என்னென்ன நேரங்கள்ல இந்த அவசரமான நிலை, அதாவது எப்படி இந்த அவசர நிலைகள் வரும், என்னென்ன விபத்துக்கள்லாம் ஏற்படும் கடல் மேல?
5: கடல் மேல என்னென்ன விபத்துகள் ஏற்படும்னா, கடலுங்கிறது ஒரு இயற்கை சம்பந்தமான ஒண்ணு. மீனவர்கள், இது வந்து ஒரு மீனவனுக்கும் ஒரு இயற்கைக்கும் நடுவில் நடக்கிற ஒரு போராட்டம் மாதிரியே. இங்க வந்து எப்போ விபத்து ஏற்படும் யாராலையும் சொல்ல முடியாது. நல்ல காத்து நல்ல ஐதியா கிடக்குண்டு கடலுக்கு போயிருப்பாப்பு, திடீர்னு பார்த்தா காத்து எடுத்துரும். அந்த இடத்துல என்ன பண்ண முடியும்? காத்து எடுக்கும்போது நம்ம இயற்கையை ஒன்றும் பண்ண முடியாது, அதுவா வரும் அதுவா போகும். இந்த மாதிரி வந்து கடல் இயற்கை சார்ந்த சில விபத்துகள் ஏற்படும். அது போக பார்த்தீங்கன்னா, அனுபவம் இல்லாத மீனவர்கள், அதாவது ஒன்று ரெண்டு தவறுகள் எப்படி நடக்கும்னா, நைட்டு ஃபுல்லாக டிரைவர் கண்ணு முடிச்சு அந்த மீன் தொழிலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ கரையை போகும்போது இப்போ ஒரு ஆளை கூப்பிட்டு நீங்கள் இதுதான் நேராக இந்த இதுலேயே இந்த லைன்லேயே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்ட்டு ரெஸ்ட் எடுப்பாப்புல. வர்றவர் வந்து அனுபவமான ஆள்னா கொஞ்சம் பிரச்சனை கிடையாது. அப்படி இல்லை, நான் புதுசு, நான் அந்த ஸ்டேரிங், அதாவது அந்த சரிக்கின்னு சொல்லுவாங்கல்ல, சரிக்கு பிடிச்சி நேராக வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அது பாமன் வருதா இல்லை பங்களாதேஷ் வருதான்னு தெரியாது. நேராக நான் போட்டில் கடிவாளை கட்டின குதிரை மாதிரி நான் போய்கிட்டே இருப்பேன். முன்னாடி என்ன வந்தாலும் பார்க்க மாட்டேன். திடீர்னு பார்த்தா கப்பல் வரும். கடலில் வந்துக்கிட்டு சின்ன சின்ன கரையை கொஞ்சம் வரும்போது சின்ன சின்ன வத்தைகள்லாம் வந்துக்கிட்டு தொழில் பார்த்துட்டு இருக்கும். அதெல்லாம் கவனிக்காம சில வத்தைகளும் போட்டுகளும் மோதி இந்த மாதிரி விபத்துகளும் ஏற்படும். அதனால வந்து மீனவர்களால வந்து விபத்துகள் ஏற்படும், இயற்கையினால விபத்துகள் ஏற்படும். இதையெல்லாம் தாண்டி எல்லாத்துக்கும் மேலே பெரிய பிரச்சனைனா இயந்திர கோளாறு. சரியா, இப்போ கடல் மேலே திடீர்னு போகணும், இன்ஜினில் வந்து சில ஏதோ இன்ஜின் பிடிச்சி ஆஃப் ஆயிரும், இயந்திர கோளாறுகளும் சில இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். இதனால வந்துக்கிட்டு கடல் மேலே வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும், சொல்ல முடியாது. திடீர்னு வந்துச்சுன்னா அதை மேனேஜ் பண்ண, அதை வந்து நம்ம சமாளிக்கிற அளவுக்கு நமக்கு அனுபவமும் தைரியமும் வேணும்.
4: இந்த மாதிரி நடக்கக்கூடிய விபத்துக்கள் எல்லாம் எப்படி தவிர்க்கலாம், இல்ல அவசர உதவி எண் என்ன அப்படின்றத நம்ம தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள், இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது கடலோசை FM 90.4 சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக நான் ஆனந்த், அப்புறம் என் கூட
3: நான் திபோன்.
2: திபோன்
3: சொல்லுங்கண்ணே,
2: கடல்ல நடக்கிற விபத்துகளை பத்தி நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட நான் பகிர்ந்துகிட்டேன். இப்போ கடலுக்கு போயிருக்கிற இடத்துல ஏதோ ஒரு விபத்து நடக்க கூடாது, ஆனா நடந்துருச்சு. இந்த நேரத்துல நான் என்ன பண்ணணும், யாரை நான் தொடர்பு கொள்ளணும், எப்படி தொடர்பு கொள்ளணும், ஏன்னா கடல் மேல டவர்லாம் இருக்காது. அந்த மாதிரி நேரங்கள்ல நான் என்ன பண்ணனா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க?
3: அதுக்காகவே தான் நம்மளுடைய தமிழ்நாடு அரசு வந்து 2009 10-93 அப்படின்ற ஒரு நம்பரை அறிமுகப்படுத்தினாங்க. இதுதான் வந்து மீனவர்களுக்கான அவசர கால உதவி எண் அப்படின்னு சொல்லலாம். இத வந்து அப்போ அறிமுகப்படுத்தும் பொழுது என்ன பண்ணாங்கன்னா, எல்லா படகுகள்லயும் இந்த நம்பரை வந்து எழுதி வச்சிருக்கணும், அதுவும் எல்லாருக்கும் தெரியற மாதிரி எழுதி வச்சிருக்கணும். அதாவது எல்லாரும் அந்த இடத்துல பாக்குற மாதிரி ஒரு இடம் இருக்கும் இல்லையா. இப்ப டக்குன்னு வீல் ஹவுஸ்க்குள்ள போறாங்கன்னா வீல் ஹவுஸோட எதிர்த்தாப்புலயே நீங்க வந்து இந்த 10-93 அப்படின்ற நம்பரை வந்து எழுதியிருக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்டரும் கூட பாஸ் பண்ணாங்க. இப்ப என்ன ஆகும்னா, நீங்க முத முதல்ல இந்த 10-93 கால் பண்ணும் போது முதல்ல கண்ட்ரோல் ரூமுக்கு போன் போகும். உங்களுடைய அழைப்பு கண்ட்ரோல் ரூமுக்கு போய் அவங்க அட்டன் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன பிரச்சனை அப்படின்றது கேட்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கால அப்படியே நம்மளோட லொகேஷன்ல, அதாவது நம்மளுக்கு இருக்கக்கூடிய அருகாமையில இருக்கக்கூடிய இந்த கடலோர காவல் படை இருக்குது இல்லையா, அவங்களோட ரூமுக்கு வந்து டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க. அங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்துல ரோந்து பணியில ஈடுபட்டு இருக்கக்கூடிய காவலர்களுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி GPS லொகேஷனு இங்க வந்து நீங்க போய் என்ன ஹெல்ப்போ அதை பண்ணிருங்க அப்படின்ற

0: மாதிரி சொல்லுவாங்களாம். இப்ப சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா நம்மளுடைய பகுதியில இருந்து மீன் பிடிக்க போன மீனவர் ஒருத்தர் கடல்ல விழுந்துட்டாங்க தவறி, அவங்கள சக மீனவர்கள் காப்பாத்திட்டாங்க. காப்பாத்தினதுக்கு அப்புறமாவும் கூட அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை இருந்திருக்கு, உயிர் காபத்தான ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம். அப்ப என்ன பண்ணிருக்காங்க, அவங்க அவசர உதவி எனக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க. ஃபோன் பண்ணி உடனே கடலோர காவல் படை வந்து அவங்கள ரெஸ்கியூ பண்ணி கூட்டிட்டு போய் ஜிஹெச்ல சேர்த்துட்டாங்க. அவங்களுடைய உயிரையும் கூட காப்பாத்திருக்காங்க. அதனால எப்பயுமே மீனவர்களுக்கான அவசர உதவி எண் அப்படின்றது 1093. அதை வந்து நம்ம ஞாபகத்துல வச்சிருந்தாலே போதுமானது, நம்ம எல்லா ஆபத்துகள்ல இருந்தும் விடுவிக்கப்படலாம்.
1: அருமையான தகவல் தீபன், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நீங்க சொன்னது.
0: இதை தவிர்த்து இன்னும் நிறைய நம்பரும் கூட இருக்குது நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி. அந்த எண்கள்லாம் என்னென்ன அப்படின்றத நான் சொல்றேன் பாட்டுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆப்ல வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வரேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசுக்கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டையை போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு.
2: முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைத்தளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
0: அருமையான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி சமுத்திரம் பழக நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன் மற்றும்
5: நான் ஆனந்த்.
0: அனே
5: சொல்லுங்க திபுன.
0: இப்ப வந்து எல்லா தரப்பினருக்குமான ஒரு மீன் அப்படின்னா அது வந்து காரல் மீன் அப்படின்னு சொல்லலாம். இந்த கார மீனை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, அதோடைய விலைகள்லாம் எப்படி இருக்கும், எந்த காலத்துல எல்லாம் கிடைக்கும் அது?
5: காரல் மீன் பாத்தீங்கன்னா முன்ன வந்து போட்டு போற நாட்கள்ல அதிகமா கிடைக்கும். இந்த காரல் மீனை பார்க்கும் போதே வந்தா அப்படியே வெள்ளி காசு இருக்குல்ல, வெள்ளி காசு இல்லை விட்டா நம்ம இந்த இப்போ இருக்கிற 1 ரூபா நாணயங்கள்லாம் இருக்குல்ல, அது அப்படியே மொத்தமாக குமிச்சு வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அழகாக இருக்கும் பார்க்கும்போதே அப்படி மீனுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மீன் டேஸ்ட்லேயும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அந்த குழந்தை பெற்ற வீடுகளில் இருக்காங்கல்ல, அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குங்கிறது அவளுக்கு தெரிஞ்சிருக்கு ஏற்கனவே. நானும் கொஞ்சம் சொல்கிறேன், இதில் பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 இருக்குது, எல்லாமேலேயும் ஒமேகா 3 இருக்குது. இதயம் வந்து கோளாறு உடையவர்கள் வந்து நிறைய மீன்கள் அதிகமாக சாப்பிடலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா, கொழுப்பு சத்து வந்து இதில் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் வந்து குழந்தைகள், நம்ம அந்த கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்க, இவங்கள்லாம் வந்து இந்த மீன் அதிகமாக எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மீனை வந்து விதவிதமான வகையில் சமைக்கலாம். நம்ம ஏரியாக்களில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த பால் ஊற்றி மஞ்சள் தண்ணி போட்டு சமைப்பாங்க. நம்ம எங்கெங்கே போயோ ஆட்டுக்கால் சூப்பு, அந்த சூப்பு இந்த சூப்புன்னு குடிக்கிறோம். ஆனால் வீட்டில் இதை செஞ்சு இதை நம்ம சூப்பு மாதிரி குடித்தோம்னா உடம்புல எந்த கெட்ட வியாதி, எந்த கெட்ட கொழுப்பு எதுவும் சேராது. அப்படி ஒரு மீன் இந்த காரல் மீன். இந்த காரல் மீனை வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், ஆனால் கொஞ்சம் கவனமாக சாப்பிடுங்க. சாப்பிட்டோம்னா திகட்டவே செய்யாத மீன் இந்த காரல் மீன். இதில் பார்த்தீங்கன்னா சுற்றி சில முள்ளுகள்லாம் இருக்கும், சின்ன பிள்ளைகளுக்கு அதை எடுத்து நம்ம கொடுத்து அதுகளுக்கு பழக்கணும். அப்படி ஒரு மீன் இது. அதனால் காரல் மீன் கிடைச்சா கண்டிப்பாக விட்டுறாதே, நல்லா எடுத்து சாப்பிடுங்க.
0: இதோடைய விலைகள்லாம் எவ்வளவு இருக்கும்?
5: அதாவது இது பார்த்தீங்கன்னா ரொம்ப மலிவாக கிடைக்கும். நாவல் பழம் ரொம்ப பிடிக்கும், சரியா? நான் எனக்கு நாவல் பழமே கிடைக்காத ஒரு ஊரில் போய் எனக்கு நாவல் பழம் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அதோட மதிப்பு அங்கே தான் தெரியும். நாவல் பழம் அதிகமாக இருக்கிற இடங்களில் போய் நான் நாவல் பழத்தை கேட்டால் அங்கே இருக்க எடுத்து சாப்பிடுங்க, இங்கே இருக்க எடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போகிறோம். அந்த மாதிரியா இந்த காரல் மீனோட மதிப்பு சமவெளிக்கு போனால் தான் தெரியும். நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா காரல் மீனா எவ்வளோ நாள் அள்ளிட்டு போங்க, எடுத்துகிட்டு போங்க, அப்படி தான். நம்ம யார்ட்டையாவது போய் போட்டுக்காரவர்கள்ட்ட போய் கறிமீன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, பழக்கத்தில் தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்கும்போது காரல் மீன் எடுத்தோம்னா அவங்களுக்கு எந்த விதத்துலேயும் பொறுக்காது. சரி காரல் மீன் தானே, எவ்வளோ நாள் கொண்டு போங்க, 1 கவரோ 2 கவரோ எடுத்துகிட்டு போங்கன்ட்டு. ஆனால் இதுவே சமவெளி மக்கள் வந்து இந்த காரல் மீனுக்கு வந்து அடிச்சுப்பாங்க. காரல் மீனா எடுத்து கொடுங்க, எனக்கு எங்கள் வீட்டில் குழந்தை பத்தகம் இருக்காங்க அப்படி இப்படின்ட்டு காரல் மீனுக்கு வந்து, நான் அதை நேரால் பார்த்துருக்கேன். அதாவது ஆர்டர் போட்டு வாங்குறவங்களாம் இருக்காங்க, நீங்கள் வந்துக்கிட்டு பாம்பண்ணா, நீங்கள் ராமேஸ்வரமா, நீங்கள் நாகப்பட்டினமா, எங்களுக்கு கொஞ்சம் காரல் மீன் கொடுத்து விடுங்களேன் அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க. அப்படி ஒரு மீன் இந்த காரல் மீன்.
0: அதனால கிடைக்குது அப்படின்றதுக்காக நம்ம ஒதுக்காமல், அதை வந்து கொஞ்சம் துச்சமாக நினைக்காமல் கிடைக்கிற நேரத்தில் ரொம்ப நல்லாவே சாப்பிடணும். சமவெளி மக்களுக்கு ஈக்குவலாக நம்ம வந்து அதை வந்து காரல் மீன்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கு புரிஞ்சுது, ரொம்ப சந்தோஷம்ண்ணா. அதே மாதிரி நான் தொடக்கத்திலே சொன்னேன் இல்லையா, நிறைய நம்பர்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு. அதில் ஒரு சில நம்பரை வந்து நான் இப்போ சொல்கிறேன். முதல்ல வந்து 108, அதாவது 108. இந்த 108 வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நம்பராக இருந்தாலும் கூட இதை வந்து நிறைய நேரங்களில் அவசரமான உதவி தேவைப்படும் போது நம்ம வந்து மறந்துடுவோம். அதனால அடிக்கடி வந்து இந்த 108 அப்படின்றத வந்து அவசர நிலைகளை நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கணும். இப்போ நம்மளுடைய பகுதிகளிலேயே அதிகமாக ஆம்புலன்ஸ் சேவைகள்லாம் இருக்குது, அதனால தாராளமாக நம்ம பயன்படுத்தலாம் இந்த நம்பரை. அதே போல 100 அப்படின்றது நம்மளுடைய காவல்துறைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் வந்து அழைக்கலாம். அதுக்கப்புறமா 181, அதாவது 181 இந்த எண் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான உதவி எண். பெண்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு வீட்டில் அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி அவங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை எட்டலாம்.
5: எனக்கு தெரிஞ்ச நம்பரு 1098, அதாவது குழந்தை திருமணம், குழந்தைகள், பெண் குழந்தைகள் சம்பந்தமான எந்த பிரச்சனைனாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி நம்ம தெரிவிக்கலாம்.
0: பெண் குழந்தைகள்னு மட்டும் இல்லாமல் குழந்தைகள் பொதுவாகவே சிறுவர்கள் சிறுமிகள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, பாலியல் சீண்டல்கள் நடக்குது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக தாராளமாக இந்த 1098 அப்படின்ற நம்பருக்கு ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட நம்மளுடைய விவரங்கள் எதையுமே சொல்லாமல் அவங்க கிட்ட இந்த பிரச்சனையை எடுத்து சொன்னால் அவங்க அதுக்கான தீர்வுகளை வந்து எட்டுவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா 112, இந்த 112 அப்படின்ற நம்பர் வந்து நிறைய எமர்ஜென்சி காலில் வந்து நம்ம பார்த்துருக்க முடியும். இது வந்து இந்தியா முழுவதும் செயல்படக்கூடிய ஒரு நம்பர், இது வந்து தமிழ்நாட்டுக்கானது, இது வந்து உத்தரப்பிரதேசத்துக்கானது அப்படி கிடையாது. 112 அப்படின்ற நம்பரு இந்தியா முழுவதும் பேரிடர் காலங்களாக இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு அவசர நிலையாக இருக்கட்டும் இந்த 112 வந்து நம்ம கால் பண்ணோன்னா அவங்க அந்த பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரியான நம்பருக்கு ஃபோன் பண்ணி இல்லை துறைக்கு ஃபோன் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட பிரச்சனையை அங்கே கடத்திடுவாங்க, அவங்க வந்து நம்மளுக்கான தீர்வுகளை கொடுப்பாங்க. அதனால 112 இந்தியாவில் மட்டும் செயல்படலை, இந்தியாவை பக்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய நாடுகளில் இந்த 112 அப்படின்ற நம்பரை வந்து அவசர உதவி எண்ணா வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நம்பர் வந்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையானதா இருக்கும். அதையெல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கைக்கும் சரி சுத்தி இருக்கிறவங்க வாழ்க்கைக்கும் சரி ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு பண்ணிக்கிறோம். இதே மாதிரி அருமையான கருத்துக்களோட உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் திபோன் மற்றும்
5: நான் ஆனந்த்.
0: தொடர்ந்து இணைந்திருங்கள், இது
5: கடலோசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 22 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 42 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனின் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
1: அலைபாயுதே நம்ம கடல் ஓசை FM 90.4.
3: அன்பு உள்ளங்கள் கேட்க வந்திருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 அலைபாயுதே நிகழ்ச்சி. உண்மை பொருள் காண்பதறிவு அப்படின்ற கதைய அடுத்த 1 மணி நேரம் நம்ம கேட்க போறோம். இந்த கதையோட ஆசிரியர் பேரு K.N. சுவாமிநாதன். கதைய சொல்றதுக்காக நேர்களோட வீட்டுக்கே காற்றலைகள் மூலமா வந்தாச்சு சுல்தானா. கதைக்குள்ள போலாமா? சுந்தரராமனோட மனசுல ஒரு விஷயம் தப்பா பட்டுச்சுன்னா அது உண்மையா பொய்யான்னு சரியா தெரிஞ்சுக்காம கூட உடனே தப்பா முடிவு பண்ணிருவாரு. அதனால மத்தவங்களோட மனசு கஷ்டப்படும் வேதனைப்படும்னு எந்த விதத்திலயும் அவரு யோசிச்சதே இல்ல. அவரும் அவரோட மனைவியும் ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல வாடகைக்கு வீடு எடுத்து தங்கியிருந்தாங்க. சுந்தரராமனோட பையன் வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருக்காரு. தன்னோட அப்பாக்கும் அம்மாக்கும் தேவையான எல்லா வசதிகளையும் அவர் நல்லா பாத்துப்பார். ஆனா ஊருக்கு மட்டும் வரவே மாட்டார். அன்னைக்கு அப்படித்தான் அபார்ட்மெண்ட் மீட்டிங் முடிச்சு கடுகடுன்னு சுந்தரராமன் எரிச்சலோட வந்தாரு. அவர் முகத்தை பார்த்தாலே ஏதோ ஒரு விஷயம் எல்லாவும் கொல்லாவும் வெடிச்சிட்டு இருக்குன்னு அப்பட்டமா தெரிஞ்சு போச்சு. ஏங்க என்னாச்சு, என் முகத்துல எள்ளும் கொள்ளும் வெடிக்குது, காலையிலே ஒரு மாறி இருக்கீங்களே. என் மூஞ்ச பார்த்தா அப்படியா இருக்கு, எல்லாம் அந்த சிவராமன் பண்ண வேலை. வாய் வச்சுட்டு சும்மா இருக்கானா, அவனுக்கு தோன்றத இஷ்டத்துக்கு பேசுறான். அவனும் என்ன மாதிரி வாடகை வீட்டுல தானே இருக்கான், இந்த அபார்ட்மெண்ட் என்னவோ அவனுக்குன்னு எழுதி வச்ச மாதிரி பேசுறான். எல்லாரும் அமைதியா இருந்தாங்க, அவனு வாய மூடிட்டு சும்மா இருக்க வேண்டியதானே. அவனால இன்னைக்கு என் நிம்மதியே போச்சு. ஏங்க இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க, அப்படி அவர் என்னங்க சொன்னாரு? சிவராமன் அப்படிப்பட்டவர் இல்லையே, அவர் எல்லாரோட மனசையும் புரிஞ்சு நடக்கக்கூடிய நபர். நீங்க பாட்டுக்கு எடுத்தோம் கவுத்தோன்னு பேசாதீங்க. என்ன அவனுக்கு சப்போர்ட் பண்றியா? என்னமோ கூட பிறந்த அண்ணன் மாதிரி பேசுற. ஒரு எல்லாதான் எல்லாத்துக்கும், அவனுக்கு சப்போர்ட் பண்ணேனா இந்த வீட்டுல நீ இருக்க முடியாது அப்படின்னு சுந்தரராமன் கோபத்துல வெடிச்சாரு. கதையில அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? இணைஞ்சிருங்க, இதமான பாடல்கள் நேயர்களுக்காக வந்துட்டு இருக்கு.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: அன்பு உள்ளங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க உண்மை பொருள் காண்பதறிவு அப்படின்ற கதை. எங்க எல்லாரோட மனசையும் ஏன் இப்படி வார்த்தையால காயப்படுத்துறீங்க? முதல்ல என்ன நடந்துச்சுன்னாச்சும் சொல்லுங்களேன். என்ன ஆகுறதுக்கு இருக்கு? மொட்டை மாடியில இனிமே யாரும் புறாக்கும் பறவைகளுக்கும் உணவு போடவே கூடாதான். பறவை எச்சத்தினால நோய் வருமா என்னமோ அவ ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்ச மாதிரி பேசுறான். மொட்டை மாடி தர அழுக்காகி பாக்க நல்லா இருக்காதுன்னு மாடியில நடக்கிறவங்க எல்லாம் சிரமப்படுறாங்க. எல்லாரும் சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அந்த சிவராமன் மட்டும் ஏதோ நாட்டாம மாதிரி, இனிமே யாரும் பறவைக்கெல்லாம் சாப்பாடு போடாதீங்க அப்படின்னு சொன்னான். ஏன் ஒரு பறவை எச்சத்தினால நோய் வருமா என்ன? இங்க பாருங்க, இது ஒண்ணும் நம்ம சொந்த வீடு கிடையாது, நம்ம வாடகைக்கு தான் இருக்கும். அது முதல்ல மறந்துடாதீங்க. அவரை நம்ம நல்லதுக்காக தான் பேசிருப்பாரு. சிவராம அண்ணா சொல்றது எனக்கு சரியா தான் படுது. மொட்டை மாடி தர அழுக்கா இருந்தா சில பேருக்கு நடக்கிறது பிடிக்காதுங்க. இனிமே நீங்க மொட்டை மாடியில புறாக்கு சாப்பாடு கடல் எல்லாம் போடாதீங்க. இங்க பாருங்க, நம்ம பையன் நம்மள நல்லா பாத்துட்டு இருக்கான். அவனுக்கு சிரமமே கொடுக்காம தான் இப்ப வரைக்கும் நம்ம இருந்துட்டு இருக்கோம். அவன் கிட்ட இந்த விஷயத்த சொன்னா நமக்குன்னு ஒரு சொந்த வீடு வாங்கி தர மாட்டானா என்ன? உங்களோட விடாப்பிடியான குணத்தினாலதான் இப்ப வரைக்கும் நம்ம வாடகை வீட்டுல இருந்துட்டு இருக்கோம். அவன் எத்தனை முறை கெஞ்சிருப்பான், சொந்த வீடு வாங்கி தரேன், சொந்த வீடு வாங்கி தரேன்னு. ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? நான் வீடு கட்டினா அது என் சொந்த உழைப்புலதான் இருக்கணும், உன் தயவுல நான் வாழ வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னீங்களா இல்லையா? என்ன அமைதியா இருக்கீங்க? இப்ப நம்ம வாடகை வீட்டுல இருக்கோம்னா அதுக்கேத்த மாதிரி நம்மள மாத்திக்கிறது தப்பு இல்லைங்க. இங்க பார், அந்த சிவராமன் பேசினது எல்லாம் சரின்னு பேச்ச மாத்த பாக்காத. என்ன அவனுக்கு பிடிக்காதுல்ல, அதான் வச்சு செய்யறான். அவன் சொல்ல சொல்ல அங்க இருக்கிற எல்லா கமிட்டி ஆட்களும் தலைய பூம்பும் மாடு மாதிரி ஆட்டுறாங்க. எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? என்னமோ நான் மட்டும் தப்பு பண்ணி குற்றவாளி கூண்டுல நிக்கிற மாதிரி இருந்துச்சு. பறவை எச்சத்தினால நோய் வரும்னு சொல்றதெல்லாம் புருடா. அவன் பாட்டுக்கு ஏதாச்சும் அடிச்சு விடுவான், நான் அதை கேக்கணுமா? என்ன அவனுக்கு பிடிக்காது மாலதி, அதான் அவன் என்ன பழி வாங்குறான். நான் எது பண்ணாலும் அவன் தடுக்கணும். நம்ம அசோசியேஷன் மெம்பர்ஸ் எல்லாரும் ஆமாசாமி வகை தானே. அவன் சொல்ல சொல்ல யாரும் மறுப்பே பேசாம என் மேல தப்பு இருக்கிற மாதிரியே பாத்தாங்க. ஏங்க, அவர் ஏதாச்சும் தப்பா உங்களை பேசினாரா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், உங்க பெயரை சொல்லி ஏதாச்சும் கோவப்படுத்துற மாதிரி? பொதுவா எல்லாரோட நல்லதுக்காகவும் என்ன சொல்லணுமோ அதத்தான் சொல்லிருக்காரு. அதுக்கு போய் இப்படி அனாவசியமா கோவப்படுறீங்களே, இது நியாயமாங்க அப்படின்னு மாலதி சொன்னதுக்கு அவங்க வீட்டுக்காரு பதிலுக்கு என்ன சொன்னாரு தெரியுமா? கதையில அதுக்கப்புறம் என்ன ஆகிருக்கோம்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். அழகான பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க அலைபாயுதே நிகழ்ச்சிக்காக. நான் சுல்தானா.

0: டெய்லி விதவிதமா சாப்பிடணும், அதுவும் கம்மியான பட்ஜெட்ல சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா நீங்க வர வேண்டிய இடம் தி கிறிஸ்பி பிரவுன் என்கேஎஸ் ஃபுட்ஸ். 49 ரூபாயில இருந்தே பர்கர் சாப்பிடலாம். ஒவ்வொரு நாளும் ஆஃபர். திங்கக்கிழமை 2 பர்கர் வாங்கினா 1 பர்கர் ஃப்ரீ. செவ்வாய்க்கிழமை ஸ்ட்ரிப் பக்கெட் வாங்கினா திக் ஷேக் ஃப்ரீ. புதன்கிழமை 8 பீஸ் சிக்கன் பக்கெட் வெறும் 449 ரூபாய். வியாழக்கிழமை எந்த 2 விராப் வாங்கினாலும் 1 விராப் ஃப்ரீ. வெள்ளிக்கிழமை பர்ஃபெக்ட் 2 காம்போ வெறும் 420 ரூபாய். 750 ரூபாய்க்கு மேல ஆர்டர் செஞ்சா ஃப்ரீ ஹோம் டெலிவரி. தி கிறிஸ்பி பிரவுன் என்கேஎஸ் ஃபுட்ஸ், அக்காள் மடம், பாம்பன். ஆர்டருக்கு கால் பண்ணுங்க 8220004636.
1: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ, அந்த கவலைய நீங்களும் தானே விட்டுளிங்க.
2: PM ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
3: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோலத்தூர் பக்கத்துல இருக்க வடக்கமீர் கிராமத்தை வச்சுக்கிறோம். இப்போ 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கிருக்கோம். 23-24 ஆண்டுக்கு மகனும் தேவை உதவி அப்படின்னு ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கு. எங்களுக்கு அவங்க ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வெள்ள வெட்டு அறுவடை பண்ண முடியாம
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1,44,47 அழைக்கவும்.
1: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
6: நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லாஞ்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங். வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397-790-803.
7: பாட்டி உங்க வயசு 60-16 இல்ல, மலையில டைல்ஸ் வலிக்கிற போகுது, உள்ள வாங்க.
8: அது அனுஜோட ஆன்டி ஸ்லிப்பரி டைல், ட்ரெயின்ல கூட வழுக்காம சேஃபா இருக்கும். அனுஜ் டைல்ஸ் மால்ல டிஃபரண்ட் பிளேஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி பல ஆன்டி ஸ்லிப்பரி டைல்ஸ் இருக்கு. 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் அண்ட் தென்காசி.
9: ஆடைனா ஆடை, ஆடைனா நம்ம ஐயப்பன் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கு, பெண்களுக்கு, குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.

0: ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
1: ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: பொருள் காண்பதறிவு அப்படின்ற கதையை கடல் ஓசை எஃப்எம் 90.4 கேட்டுட்டு இருக்கிறோம். என்ன மாலதி, நானும் ஆரம்பத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன், நான் பேசுற பேச்சுக்கு நீ சாதகமா பேச மாட்டேங்கிறிய. ஏன், என் மேல எதுவும் தப்பு இருக்கா என்ன? இப்ப நினைச்சா கூட நான் வீடு கட்ட முடியும், ஆனா நான் கட்ட மாட்டேன். ஏன் தெரியுமா? எதுக்கு தேவையில்லாம காசை சேர்த்து வச்சு அதை போய் வீடு கட்டுறதுக்கு? நம்ம ரெண்டு பேரும் தான் இங்க இருக்கோம், அதை சேவிங்ஸ்ல போடலான்னு பாத்துட்டு இருக்கேன். இப்ப வரைக்கும் என் மனசுல சொந்தமா வீடு கட்டணும்னு எண்ணமே இல்ல, ஆனா கட்டணும்னு நினைச்சேன். இப்பவே நல்ல வீடை கட்ட முடியும், இதுல நம்ம பையனோட தயவு, எனக்கு தேவையே இல்ல. நான் அப்ப சொன்னதை தான் இப்பவும் சொல்றேன். என்னவோ போ, உனக்கு எது சரின்னு படுதோ அப்படியே பேசு. தப்பு பண்ணவங்க எல்லாம் உனக்கு நல்லவங்களா தெரியறாங்கல்ல, அவங்களுக்கே சாதகமா பேசு. நான் படு கேவலமான ஆள் இல்ல. சரி, நான் போறேன், நீ தப்பு பண்ணவங்களுக்கு எல்லாம் சாதகமா பேசு அப்படின்னு சொன்ன சுந்தர்ராமன் கோபத்தோடு அங்கிருந்து போயிட்டாரு. சுந்தர்ராமன் வசிக்கிற அடுக்குமாடி குடியிருப்புல 8 குடித்தனங்கள் இருந்துச்சு. 65 வயசு கடந்த சுந்தர்ராமன் சக்கரவியாதிக்காரர். உணர்ச்சி வசப்பட்டு சரியான கோபம் அவருக்கு அடிக்கடி வரும். மருந்து மட்டும் சாப்பிட்டா போதாது, சக்கர வியாதி கட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு நிறைய நீங்க நடக்கணும். வியாதி அதிகமானுச்சுன்னா இன்சுலின் போட்டுக்க வேண்டிய நிலைமையும் வரும் அப்படின்றது சுந்தர்ராமனுக்கு வைத்தியம் பாக்குற டாக்டரோட அறிவுரை. அதுக்காகவே சுந்தர்ராமன் மொட்டை மாடிக்கு போய் அங்க சும்மா சுத்தி வந்துகிட்டே இருப்பாரு. புறாக்களுக்கு உடைச்ச கடலைய போட்டுட்டு கொஞ்ச நேரம் சும்மா பாவனைக்காக நடப்பாரு. கீழே போய் நடக்கிறதுக்கு அவ்வளோ சோம்பேறித்தனம், தெருவுல இறங்கி நடக்கிறதுக்கு அவருக்கு பிடிக்கவே செய்யாது. மொட்டை மாடியை சுத்தம் பண்ணி தரக்கி நல்லா பெயிண்ட் அடிச்சிருக்கிறதுனால மறுபடியும் புறாக்கள் வந்து எச்சம் போட்டு தர அசுத்தமானுச்சுன்னா யாரு புறாக்கு சாப்பாடு போடுறாங்களோ அவங்களோட சொந்த செலவுல மொட்டை மாடியை சுத்தம் பண்ணி கொடுக்கணும்ன்றது அந்த அபார்ட்மெண்ட் ஓனரோட உத்தரவு. வீட்டோட ஓனர் அப்படி சொல்றதுக்கான முக்கிய காரணமே சிவராமன் தான். அதை நினைக்க நினைக்க சுந்தர்ராமனுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துச்சு. இப்படிப்பட்ட நிலையில அடுத்து என்ன ஆச்சு தெரியுமா? உண்மை பொருள் காண்பதறிவு அப்படின்ற கதைய அலைபாயுதே நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கிறீங்க. இதமான பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா.

0: 10 ஆண்டுகள் மீனவர்களின் நண்பனாய், பெண்களுக்கு வழிகாட்டியாய், மாணவ மாணவிகளுக்கு கலங்கரை விளக்கமாய் என்றும் எளிய மக்களின் குரலாய் ஒலித்துக் கொண்டிருக்கும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் சாதனைகளை அள்ளிக் கொண்டு வரும் சிறப்பு நேசக்கரங்கள் நிகழ்ச்சி வரும் ஆகஸ்ட் 15 காலை 10 மணிக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: ஓசை எஃப்எம் 90.4 நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க அலை பாயுதே நிகழ்ச்சி. தன்னோட வீட்டுக்காரர் மனசு நோக்கிறபடி பேசிட்டமோ, அவர் அதையே நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருப்பாரோ அப்படின்னு நினைச்ச மாலதி அவங்க வீட்டுக்காரர்கிட்ட அமைதியா வந்து நின்னாங்க. அவங்க கையில ஒரு காஃபி டம்ளரோட வந்து நிக்கும் போது சுந்தரராமனுக்கு அப்பையும் கோபம் சரியா வந்துச்சு. என்ன மாலதி, என்ன சமாதானப்படுத்துறதுக்காக கையில காஃபி டம்ளரோட வந்திருக்கியோ?

எந்த அவசியமும் இல்ல, உன் வேலையை போய் பாரு. என்னோட தேவைகளையும் என்னையும் பாத்துக்கிறதுக்கு எனக்கு நல்லா தெரியும். கடவுள் எனக்கு கை கால் சுகத்தை நல்லா கொடுத்திருக்காரு. திரும்ப ஏதாச்சும் என்கிட்ட பேசி சண்டைய வளர்க்க பாக்குறியா என்ன அப்படின்னு சுந்தரராமன் கோபத்தோட பேசும்போது, மறு வார்த்தை பேசாம மாலதி அங்கிருந்து போயிட்டாங்க. அடுத்த நாள் பொழுதும் விடிஞ்சிச்சு. விடிகாலை நேரம், பறவைகள்லாம் கீச் கீச்னு கத்திக்கிட்டு மரக்கூட்டுல இருந்து அழகா அதோட இறைய தேடுறதுக்காக பறந்து போனுச்சு. செம்பழுப்பு நிறத்துல அழகா சூரியன் மெல்ல எந்திரிச்சு வெளியிலயும் வந்துச்சு. ஒரு பக்கம் சேவல் கூவிச்சு, இன்னொரு பக்கம் அவங்க அவங்க அவங்களோட வேலைகளை பரபரப்பா பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஸ்கூலுக்கு போற பசங்க, வேலைக்கு போற பெரியவங்கன்னு எல்லாரும் துரு துரு துருன்னு அவங்களோட வேலைய டைம்க்கு பார்க்க ஆரம்பிச்சாங்க. காலையில சுந்தரராமன் வாக்கிங் போலான்னு முடிவெடுத்து அத்தி பூத்தது போல பார்க்குக்கு மெல்ல நடக்க ஆரம்பிச்சாரு. அவரு போற வழியில ரெண்டு சின்ன பசங்க பறவைகளுக்கு பொறி, உடச்ச கடலை, பழங்கள்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அத பாத்துட்டே சுந்தரராமன் அமைதியா போனாரு. அவரு போக வேண்டிய பார்க்கும் வந்துருச்சு. வாகன தொல்லை இல்லாம நடக்கிறதுக்கு அந்த மைதானம் அருமையான இடமா இருந்துச்சு. அடுத்த நாள்ல இருந்து காலையில சுந்தரராமன் உடச்ச கடலை எடுத்துட்டு அந்த பார்க்குக்கு டெய்லி போக ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் கதையில என்ன ஆச்சு தெரியுமா? பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: உண்மை பொருள் காண்பதறிவு அப்படின்ற கதைய அலை பாயுதே நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கிறோம். சுந்தரராமனோட மனசுல நிறைய மாற்றங்களும் வர ஆரம்பிச்சுச்சு. அவர் வயசை ஒட்டுன நிறைய நண்பர்கள் அவருக்கு ஃப்ரெண்டா கிடைச்சாங்க. டெய்லி நியூஸ் பேப்பரை படிச்சுட்டு அதுல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட மணிக்கணக்கா பேசிட்டு அதுக்கப்புறம் தான் சுந்தரராமன் வீட்டுக்கே வருவார். முன்னாடி எல்லாம் சோம்பேறித்தனத்தோட ஒவ்வொரு வேலையும் இழுத்து இழுத்து பாக்குற சுந்தரராமன் இப்பெல்லாம் லேட் பண்றதே இல்ல. வேகமா சும்மா எறும்பு போல சுறுசுறுப்பா அவரோட வேலைகள் எல்லாம் பாக்க ஆரம்பிச்சாரு. வேகமா பார்க்குக்கு போயிருவாரு, நல்லா நடைப்பயிற்சி பழகுவாரு, பக்கத்துல இருக்கிற பறவைகளுக்கெல்லாம் சாப்பாடும் கொடுப்பாரு. மொட்டை மாடிக்கு போறதையே சுந்தரராமன் மறந்து போயிட்டார். ரெண்டு மாசங்களும் உருண்டோடுச்சு. முன்னாடி இருந்த அசதி மறைஞ்சதோட புது தெம்பும் உற்சாகமும் சுந்தரராமனுக்கு கூடி வந்துச்சு. அடுத்த முறை சக்கரவியாதி பரிசோதனைக்காக டாக்டர் கிட்டயும் போனார். சுந்தரராமன், என்ன மாயாஜாலம் பண்ணீங்க? உங்க சக்கரவியாதி நல்லா குறைஞ்சு கண்ட்ரோல்ல இருக்கே. இப்படியே நீங்க பராமரிச்சுக்கிட்டு வந்தா உங்க உடம்புக்கு ஒரு தொல்லையும் வராது, ஆரோக்கியமா நீங்க இருக்கீங்க. இதுக்கு மேல என்ன வேணும் சொல்லுங்க ஒரு மனுஷனுக்கு. இப்படியே உங்க பாடியை மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு டாக்டர் சொல்லும் போது சுந்தரராமனுக்கு ரொம்ப நிம்மதியா இருந்துச்சு. சிவராமன் மேல தேவையில்லாம கோவப்பட்டுட்டோமே, அவர் மட்டும் அப்படி சொல்லலன்னா இப்ப நமக்கு இந்த ஒரு ஆரோக்கியம் கிடைச்சிருக்குமா? மொட்டை மாடியிலே சும்மா உட்கார்ந்துட்டு வந்திருப்போம் இல்ல. தேங்க்யூ சிவராமன், இனிமே உங்களான்னு இல்ல யாரையும் நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசவே மாட்டேன். தேவையில்லாம நான் கோவப்படுறதுனால எனக்கு தான் உடல் நிலை கேடு வரும். இனிமே நான் சரியா இருந்துக்கிறேன் அப்படின்னு அவர் மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டாரு. அதுல இருந்து சுந்தரராமன் தேவையில்லாம கோவப்படுறதோ இல்ல உண்மை அர்த்தத்தை புரியாம ஒருத்தவங்களை தப்பா நினைக்கிறதோன்னு எந்த செயல்களையும் பண்ணாம நிம்மதியான அழகான வாழ்க்கைய அவர் மனைவியோட வாழ ஆரம்பிச்சார். கதை இனிதே நிறைவடைஞ்சிருச்சு. இதே போல இன்னொரு இனிமையான கதையில அன்பு உள்ளங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன், தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4.

0: கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்டோர் ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
1: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டரை போட்டு டேங்க்ல தண்ணியை ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா ஏன், கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுங்க.
0: டே, மறுபடியும் கரண்ட் போயிட போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிட கூடாதுன்னு இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒண்ணு புரியலையே எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜு, ஏசி, மோட்டரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 10:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 22 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 42 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனின் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா கொரியர் வந்திருக்கு.
1: ஆ தேங்க்ஸ் பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வர பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஆகஸ்ட் 15 இந்திய நாட்டின் 80வது சுதந்திர தினம் மற்றும் நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 11 ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு நேயர்களுடனான நிகழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்ளும் சிறப்பு விழுப்பு பாடு நிகழ்ச்சி காலை 7 மணிக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது. அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா? என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

கேட்கத் தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்கத் தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 22 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 42 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனின் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான்

0: மட்டும்தான். அவன் சோசியல் மீடியாவில் வந்து ஒரு ஆடை பார்த்து தான் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு ஆபத்து இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம். ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ் ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும் தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 22 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 42 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனின் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: கம்ப்யூட்டர் சாம்ராணின்னு சொல்றோம். கம்ப்யூட்டருக்கும் சாம்பிராணிக்கும் என்ன சம்பந்தம்? இந்த சாம்பிராணி போடுறதுனால என்ன பயன்லாம் இருக்கு தெரிஞ்சுக்கலாமா? பொதுவாவே சாம்பிராணிய கோவில்கள்ல வீடுகள்ல பெண்கள் தலைமுடிய காய வைக்க, இன்னும் சில நாடுகள்ல மருத்துவ குணங்களுக்காக கூட யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஆனா சாதாரணமா நினைக்க கூடிய சாம்பிராணி போடுறதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் காரணம் கூட இருக்குதான். சாம்பிராணியோட மூலப்பொருள் தான் பென்சாயி ரெசின். இந்த வகை பொருளுக்கு காத்துல உள்ள பூஞ்சை நுண்ணுயிரிகளை கட்டுப்படுத்துற திறன் இருக்குதான். இதனாலதான்

0: ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்துக்கிற இடங்கள்ல காத்துல பூஞ்சை பரவுறத கட்டுப்படுத்த இயற்கையான ஒரு ஏர் பியூரிஃபயரா இன்னும் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம கொசு பூச்சி வர்றத கூட இந்த சாம்பிராணிகள் தவிர்க்குமா? சரி, ஏன் இந்த சாம்பிராணிகள் பெரும்பாலும் கம்ப்யூட்டர் சாம்பிராணி அப்படின்னு சொல்லப்படுதுன்னு தெரியுமா? இந்த சாம்பிராணிகளோட பேரு முதல்ல கம்ப்ரஸ்டு சாம்பிராணி தான். இந்த சாம்பிராணி இருந்த காலகட்டத்துல அப்போதான் கம்ப்யூட்டர் அறிமுகமாயி ரொம்பவே பிரபலம் அடைஞ்சிட்டு இருந்திருக்கு. கடைசியில கம்ப்ரஸ்டு சாம்பிராணி தான் கம்ப்யூட்டர் சாம்பிராணியாவே மாறி இருக்குது.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வேளா வேளா, இங்க கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதுல காத்து எவ்வளவு போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையில இருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்ல இருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காத்து வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காத்து வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆபீஸ்ல டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காத்து கொஞ்சம் புயலாத்தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே.
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தள?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலதுகையில அடிக்குதா இடதுகையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம்தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலயும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை படம் வாங்கிட்டு வர சொன்னாரு? மொபைலா மொபைலா. இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரியே கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு படப்பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 1 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 22 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 42 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனின் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: இன்று செந்தூரபாண்டி மற்றும் பெரிய அண்ணா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: Okay.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் இருந்துச்சிங்களா?
1: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது.
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக் வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும். இத உங்ககிட்ட வம்பிழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணணுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
4: இன்று செந்தூரப்பாண்டி மற்றும் பெரிய அண்ணா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: இன்று செந்தூரபாண்டி மற்றும் பெரிய அண்ணா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று செந்தூரபாண்டி மற்றும் பெரிய அண்ணா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 2 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 22 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 42 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனின் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: பனைமரத்துல இருந்து கிழங்கு, பனங்காய், பதனி, நுங்குன்னு ஏகப்பட்ட சாப்பிடுற பொருட்கள் கிடைச்சாலும் நிறைய பேருக்கு பிடிக்கிறதுன்னு பார்த்தா அது கருப்பட்டி தான். கருப்பட்டியை யூஸ் பண்ணி கருப்பட்டி காப்பி, கருப்பட்டி அல்வா, கருப்பட்டி பொங்கல்னு வகை வகையா செஞ்சு சாப்பிடுறோம். ஆனா அந்த கருப்பட்டி போலியா இல்லையான்னு எப்படி பார்த்து வாங்கணும்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரிஜினல் கருப்பட்டி நல்லா டார்க் பிரவுன் கலர்ல கொஞ்சம் கரடு முரடா தான் இருக்கும். அதே கலப்படம் செய்யப்பட்ட கருப்பட்டி அப்படின்னா பாக்குறதுக்கே ஷைனிங்கா நல்லா பளபளப்பான வகையில இருக்குமா. ரெண்டாவதா, கலப்படம் செய்யப்பட்ட கருப்பட்டி ரொம்ப ஹார்டா இருக்கும். இதே ஒரிஜினல் கருப்பட்டி கொஞ்சம் டைட்டா அழுத்தி புடிச்சா கூட உடஞ்சு விழுந்துரும். மூணாவது, அதோட சுவை. கலப்படம் செஞ்ச கருப்பட்டிய வாயில போட்ட உடனே அது அடிக்கிற மாதிரி வெறும் இனிப்பு மட்டும்தான் இருக்குமா. இதே ஒரிஜினல் கருப்பட்டி மிதமான இனிப்போட லைட்டா உப்பு சுவையும் சேர்ந்து வருமா. அதே சமயம் கொஞ்ச நேரம் வெளியே வச்சா கூட காத்துல பட்டு பிசு பிசுன்னு இருக்கும். இதெல்லாம் தான் கலப்படம் இல்லாத கருப்பட்டிய வாங்குறதுக்கான வழிகள்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: ஜூனியர் ஜூனியர் ஜூனியர்.

கடற்கரை ராகம் இதுதான் காதலடா அடுத்தவர்

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ் ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனாலதான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம்

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: தேடினேன் வந்தது, நாடினேன் தந்தது,

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 22 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 42 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனின் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

தூண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வரும் ஆகஸ்ட் 15 இந்திய நாட்டின் 80th சுதந்திர தினம் மற்றும் நமது கடல் ஓசை FM 90.4 11th அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு நேயர்களுடனான நிகழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்ளும் சிறப்பு விழுப்பு பாடு நிகழ்ச்சி காலை 7 மணிக்கு நம்ம கடல் ஓசை FM 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: கல்யாண சமையல் சாதம், கல்யாண சமையல் சாதம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி

துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு, இது கீழ்புறத்தில் இனிப்பு மேல்புறத்தில் கசப்பு, பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு, இது பட்டினத்தார் கையில்

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆளு இருந்தோம், யாருமே ஹாஸ்பிட்டல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டையாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமை துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கைதட்டுன்னு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசையம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

ஒருவர் இன்றி வாழ்பவன். அவன் உலக வாழ்க்கை பள்ளியிலே மாணவன். இரவு வேளை அரசனாக போனவன் நெஞ்சில் இரக்கமுள்ள திருடனாக ஆனவன்.

0: என்ன வெயிலு, 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க? அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி

0: முன்னாடி கூட துபாயில ஒரு வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீர்த்துச்சு. மறக்குமா நெஞ்சம், அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சுதான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
2: வரும் காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம் தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தான், வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தான், வட்ட கண்கள் சுழந்தாரிடம் வா.

0: தோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: திருவளர் செல்வியோ, திருவளர் செல்வியோ.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ఆలోసై ఎఫ్ఎం 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 22 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 42 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனின் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கீழே பேர் சொல்லி வா.
1: யுவர் ஸ்வீட் நேம் ப்ளீஸ்.
2: லவ்லி.
1: பில்லி.
2: டோன்ட் மிஸ் சில்லி. லவ்லி.
0: கைலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலேன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: 40 ஆண்டுகள் மீனவர்களின் நண்பனாய், பெண்களுக்கு வழிகாட்டியாய், மாணவ மாணவிகளுக்கு கலங்கரை விளக்கமாய், என்றும் எளிய மக்களின் குரலாய் ஒலித்துக் கொண்டிருக்கும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் சாதனைகளை அள்ளி கொண்டு வரும் சிறப்பு நேசக்கரங்கள் நிகழ்ச்சி வரும் ஆகஸ்ட் 15 காலை 10 மணிக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்ற

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 5 மணி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: தமிழ்ல கல்யாணத்துக்கு வேறு பெயர்கள்னு கேட்டா திருமணம், மனவிழா இப்படின்னு நிறைய பேர் சொல்லுவோம். அதே இங்கிலீஷ்ல கேட்கும் போது வெட்டிங், மேரேஜ் இப்படின்னு கூட சொல்லுவோம். ஆனா அந்த வெட்டிங்கும் மேரேஜும் வேற வேற அர்த்தங்களாம். தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? சரி, என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மேரேஜ்ங்கிறது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில இருக்கிற அந்த நீண்ட காலம் தொடர்ற உறவை குறிக்கும். அதே வெட்டிங்கிறது ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற சடங்குகளோட சேர்ந்த திருமண விழாவை குறிக்கும். யாரோ ஒரு ஆள் என் வெட்டிங்ல பிரச்சனைன்னு சொன்னா அது திருமண விழால நடந்த சாப்பாட்டுலயோ இல்ல டெக்கரேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நடந்த பிரச்சனைகளா இருக்கும். அதே என்னோட மேரேஜ்ல பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற உறவுல ஏதோ ஒரு பிரச்சனைன்னு அர்த்தமா. இதுவரை மேரேஜும் வெட்டிங்கும் ஒரே அர்த்தம்னு நிறைய பேர் நினைச்சு வச்சிருந்திருக்கலாம். ஆனா அது ரெண்டும் வேற வேற.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மாப்பிள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: அட தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயர் போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டையை போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகுற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான